நேரம் 5:41. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் அச்சுதாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:51 நிகழ்ச்சியில் நிறைவாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து குறை ஒன்றும் இல்லை என தொடங்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101, நேரம் 5:54. நல்லது இன்னும் சிறந்ததாகவும் சிறந்தது மிக சிறந்ததாக உயரணும். அதுவரைக்கும் ஓய்வெடுக்காதீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் முயற்சியை கைவிடாதீங்க. அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. உங்களால மட்டுமே முடியும், நிச்சயமாக முடியும். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் GSLV F-17 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கக்கட்ட நிதி உதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சிங்கிற்கு நாகர்கோயில் போக்சோ நீதிமன்றம் 20 சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம்.

0: வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை. எட்டு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 த்ரீ இன் ஒன், தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேரலை. 9:30 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல். 10:30 மீனாட்சி விலாசம் குடும்ப தொடர். 10:45 திரை இசை. 11:02 இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி ஒலிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தவறாமல் கேட்டு எங்களுடன் பயணியுங்கள் மக்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Neena Arakel. Indian Space Research Organization ISRO has successfully launched its Earth Observation Satellite EOS-05 on board GSLV-F-17 rocket from Sriharikota in Andhra Pradesh early this morning. After a 27-hour countdown, GSLV-F-17 rocket with satellite EOS-05 lifted off at 2:55 a.m. from the second launch pad at Satish Dhawan Space Center. EOS-05 is a state-of-the-art Earth observation satellite and India's first imaging satellite from geosynchronous orbit, enabling advanced imaging across visible, infrared, multispectral and hyperspectral bands. The satellite will provide real-time imagery and help the nation in areas including agriculture and disaster management. ISRO said that the state-of-the-art satellite was successfully placed into sub-geosynchronous orbit about 18 minutes after it lifted off from the spaceport. ISRO chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. Government has constituted a 31-member Joint Committee of Parliament on Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Lok Sabha MP Sanjay Jaiswal will head the joint panel to examine the FCRA Amendment Bill. Prominent names from Lok Sabha in the committee include Bhartruhari Mahtab, Tejaswi Surya, Nishikant Dubey, A. Raja and Supriya Sule. From Rajya Sabha, Harshvardhan Shringla, Sanjay Kumar Jha, Praful Patel and Menaka Guruswamy have been included in the committee. Both Houses of Parliament on 12th August gave nod for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. India has sent two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. External Affairs Ministry said both C-130J aircraft carrying 21.5 tons of humanitarian assistance landed in Kathmandu. The relief material was handed over to Minister for Science, Technology and Innovation Mahabir Pun. The Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories and Laboratories of the National Forensic Sciences University for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. Ministry of External Affairs said first-degree biological relatives residing in India may have their biological samples collected and DNA profiles prepared at certain facilities. As

0: advised by the Nepal Police, autosomal STR DNA profiling may be undertaken for the purpose of identification subject to the technical requirements communicated by the Nepali authorities. The helpline number in this regard is +977 9841 616095. The DNA profiles, along with the preliminary information required by the Nepali authorities, may be sent to email to dnacodis@nepalpolice.gov.np for comparison with DNA profiles obtained from unidentified mortal remains. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, is being celebrated across the country today. Devotees throng to the temples to offer prayers to Lord Krishna. Mathura and Vrindavan in Uttar Pradesh is fully geared to celebrate the birth of Lord Krishna. Thousands of temples, including Banke Bihari Temple, Prem Mandir, ISKCON Temple and Shri Krishna Janmabhoomi Temple, have been tastefully decorated in Mathura, the birthplace of Lord Krishna. In women's cricket, India stormed into semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷவாணி
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான். எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான் பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான். போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் பந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகிர்ந்தவை அனைத்தையும் கற்றுத் தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று பலன் கருதாது தன்னலமற்று அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி ஆனந்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே

0: நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களையெல்லாம் கற்றுத் தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விடை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955 அதிகாரம் குடிமை.
1: வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைபிரிதலின்று.
0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955 அதிகாரம் குடிமை.
2: இறைநாமம் மனதில் மலர, பக்தி உணர்வை நெஞ்சில் நிறைய, இப்போது கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி உணர்வை மனங்களில் விதைக்கும் முதல் பாடலாக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் 6:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. இசையில் இறைநேசம் மலர ஜிக்கி குரலில் ஒலிக்கும் பக்தி பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்டது பக்தி மாலை. இறையருள் உங்கள் இல்லம் நிறைக்கட்டும், இனிய நாள் உங்களுக்காக மலரட்டும். நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். குமரி பண்பலையோடு உங்கள் பயணம் எப்போதும் தொடரட்டும்.

0: அறிமுகப்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று காலை 9:02 திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேரலை கேட்க தவறாதீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில

0: அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர், ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெறிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் செலவு சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒருசில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத் திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஹாங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கி நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101. காற்றின் சிறகில் இசையாய் வந்து உங்கள் இதயங்களில் இடம் பிடிக்கும் குரல் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. விவசாயம்

0: மகிழ்ச்சியளிக்க உழவர்கள் வளம் பெற வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அழிக்க வேண்டும். பின் சுண்ணாம்பு 1 முதல் 2 கிலோ குழிவரை இடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி வரும் 5ஆம் தேதி வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கு தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீனமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேன் நெல்லிக்காய், சிறுதானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிளை சம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, சிவன் சம்பா, இரத்த சாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டு யானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமி மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்துமாவு ஆகிய தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகள் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வாரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெறுமாறு நாகர்கோயில் வேளாண்மை துணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். அகசீஸ்வர வட்டாரத்தில் வாழ்நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்தியிருப்பதால் இதன் வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வாழ்நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கோலிகளால் வாழ்நெல் கட்டுப்படாது. களைநெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வாழ்நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டு கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வாழ்நெல் பரவல் அதிகரித்து வருகிறது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாக பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமாக நெல் பயிரை போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களைநெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலையிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. வாழ்நெல்லை கட்டுப்படுத்தும் முறைகளான விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டும் விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தால் உரப்பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுது வாழ்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். களைநெல் விதைகள் சாதாரணமாக நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களைநெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலை ஆட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களைநெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்நெல் களையினை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். வருமுன் காப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். சூப்பர் எல் நினோ தாக்கம் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வலியுறுத்தல். இணையதளம் வாயிலாக பொதுமக்களின் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு தமிழ்நாடு அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடம் பெற உதவிய குமரி மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுடனான சூப்பர் எல் நினோ தாக்கம் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று நாகர்கோவிலில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கினை குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்து பேசுகையில், குமரி மாவட்டத்தில் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை குறைவு. 2026-27 ஆண்டுகளில் எல் நினோ காரணமாக ஏதேனும் தாக்கம் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக மழைநீரை வீணாக்காமல் நிலத்தடி நீராக செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். குறைந்த தண்ணீரில் அதிக விளைச்சலை தரும் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும். புயல் எச்சரிக்கை காலங்களில் மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்குள் செல்லக்கூடாது. மீன்பிடி படகுகளில் தகவல் தொடர்பு கருவிகள் எந்நேரமும் செயல்படும் வகையில் வைத்திருக்க வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட அனைவரும் வருமுன் காப்பதில் பொறுப்புள்ளவர்களாக இருந்து பேரிடர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் முன்னோடி மாவட்டமாக உருவாக நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். கடந்த ஜூலை மாதத்தில் இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் அனுப்பிய மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதில் தமிழக அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடம் பெற்றமைக்கு கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தமிழக அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பொதுமக்களின் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டினை தெரிவித்தார். இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு சுற்றுலா விருது சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு என 13 வெவ்வேறு பிரிவுகளில் 31 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 30 தேதிக்குள் www.tnturimawords.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:06. பண்பலையில் இப்போது கேட்கலாம்
1: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: பாஞ்சாலத்தில் நடந்த அட்டூழியங்களை தற்சமயத்திற்கு நாம் நிறுத்திவிட்டு மற்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். பாஞ்சாலத்தில் நடந்த டயர் ஆட்சி கொடுமைகளை குறித்து காங்கிரஸ் விசாரணை தொடங்கிய அச்சமயத்தில் எனக்கு ஓர் அழைப்பு வந்தது. கிலாபத் பிரச்சனையை குறித்து ஆலோசிப்பதற்காக டில்லியில் நடக்கவிருந்த ஹிந்து இஸ்லாமியர் கூட்டு மகாநாட்டிற்கு வருமாறு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த அழைப்பில் கையொப்பமிட்டிருந்தவர்களில் காலஞ்சென்ற ஹக்கீம் அஜ்மல்கான் சாஹிப்பும் ஸ்ரீ ஆசப் அலியும் இருந்தனர். காலஞ்சென்ற சுவாமி ஸ்ரத்தானந்தஜியும் அம்மகாநாட்டுக்கு வருவார் என்று கூறப்பட்டது. அந்த வருடம் நவம்பரில் கூடவிருந்த மகாநாட்டிற்கு அவர் உப தலைவராக இருப்பது என்று இருந்ததாகவும் எனக்கு ஞாபகம். கிலாபத் விஷயமாக செய்யப்பட்ட நம்பிக்கை துரோகத்தினால் ஏற்பட்ட நிலைமையை குறித்தும் யுத்த சமாதான வைபவங்களில் ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் கலந்து கொள்வதா என்பதை பற்றியும் அம்மகாநாடு விவாதிக்க இருந்தது. அழைப்பு கடிதத்தில் இன்னும் ஒன்றும் கூறியிருந்தார்கள். மகாநாட்டில் கிலாபத் விஷயம் மாத்திரமே அன்றி பசு பாதுகாப்பை பற்றிய விஷயமும் விவாதிக்கப்படும் என்றும் கூறியிருந்தனர். இந்த மகாநாட்டில் கிலாபத் பிரச்சனையை குறித்து மாத்திரமே விவாதிக்க வேண்டும். மகாநாட்டிற்கு வந்திருந்தவர்களுக்கு என்னுடைய வாதம் சரி என்று பட்டது. இதன் பலனாக பசு பாதுகாப்பு விஷயம் இம்மகாநாட்டில் விவாதிக்கப்படவில்லை. கிலாபத் தவறு பற்றிய விஷயத்துடன் பாஞ்சால விஷயத்தையும் பிணைத்துவிட வேண்டும் என்று சிலர் ஒரு யோசனை கூறினார்கள். அந்த யோசனையை நான் எதிர்த்தேன். பாஞ்சால பிரச்சனை உள்நாட்டு விஷயமாகையால் யுத்த சமாதான வைபவங்களில் கலந்து கொள்வதா இல்லையா என்று நாம் முடிவுக்கு வருவதற்கு இது நமக்கு பொருத்தமானதாகாது என்றேன். கிலாபத் பிரச்சனை யுத்த சமாதான ஒப்பந்தம் காரணமாக நேரடியாக எழுந்துள்ளது. அதில் போய் உள்நாட்டு விஷயத்தையும் கலந்து விடுவோமாயின் பகுத்தறியாத பெரும் குற்றத்தையும் செய்தவர்களாவோம் என்றேன். என்னுடைய வாதத்தை எல்லோரும் எளிதில் ஏற்றுக்கொண்டு விட்டனர். இக்கூட்டத்தில் மௌலானா ஹஸ்ரத் முகானி பிரசன்னமாகி இருந்தார். இதற்கு முன்பே அவரை நான் அறிவேன். ஆனால் அவர் எவ்வளவு சிறந்த போராட்ட வீரர் என்பதை நான் அங்கேதான் தெரிந்து கொண்டேன். ஆரம்பம் முதற்கொண்டே நாங்கள் இருவரும் மாறுபட்ட கருத்து கொண்டவர்களாக இருந்தோம். அநேக விஷயங்களில் இக்கருத்து வேற்றுமைகள் தொடர்ந்து இருந்து வந்தன. இம்மகாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேறின. அத்தீர்மானங்களில் ஒன்று ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் சுதேசி விரதம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு அதை அனுசரிப்பதை ஒட்டி அந்நிய பொருட்களை பகிஷ்கரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. அப்பொழுது கதர் இன்னும் அதற்குரிய ஸ்தானத்தை அடைந்துவிடவில்லை. ஹஸ்ரத் சாஹேப் ஒப்புக்கொண்டு விடக்கூடிய தீர்மானம் அன்று இது. கிலாபத் விஷயத்தில் நீதி மறுக்கப்படுமானால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே அவர் நோக்கம். ஆகையால் முடிந்தவரையில் பிரிட்டிஷ் பொருட்களை மாத்திரமே பகிஷ்கரிக்க வேண்டும் என்று போட்டி தீர்மானம் ஒன்றை அவர் கொண்டு வந்தார். அந்த கொள்கையே தவறானது என்றும் அது அனுபவ சாத்தியமில்லை என்றும் கூறி நான் அத்தீர்மானத்தை எதிர்த்தேன். நான் அப்பொழுது கூறிய வாதங்கள் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்தவை. அகிம்சையை பற்றிய என் கருத்துக்களையும் மகாநாட்டில் கூறினேன். நான் கூறிய வாதங்கள் கூட்டத்தில் இருந்தோரின் உள்ளங்களை மிகவும் கவர்ந்தன என்பதைக் கண்டேன். எனக்கு முன்னால் ஹஸ்ரத் முகானி பேசினார். அவருடைய பேச்சுக்கு பலத்த ஆரவாரமான வரவேற்புகள் இருந்ததால் என் பேச்சு எடுபடாமலேயே போய்விடுமோ என்று அஞ்சினேன். என் கருத்தை மகாநாட்டின் முன் கூறாது போனால் கடமையில் தவறியவனாவேன் என்று நான் கருதியதனாலேயே பேசத் துணிந்தேன். ஆனால் அங்கிருந்தவர்கள் என் பிரசங்கத்தை அதிக கவனமாக கேட்டதோடு மேடையில் இருந்தவர்கள் அதற்கு முழு ஆதரவையும் அளித்தது எனக்கு வியப்பும் ஆச்சரியமும்.

0: மாக இருந்தது. ஒருவர் பின் ஒருவராக பலர் எழுந்து என் கருத்தை ஆதரித்து பேசினார்கள். பிரிட்டிஷ் பொருட்களை மாத்திரம் பகிஷ்கரிப்பது என்றால் அந்த நோக்கம் நிறைவேறாது போவதோடு தாங்கள் நகைப்புக்கு இடமானவர்களாகவும் ஆகிவிட நேரும் என்பதை தலைவர்கள் காண முடிந்தது. பிரிட்டிஷ் பொருட்கள் ஏதாவது ஒன்றேனும் தம் உடம்பில் இல்லாதவர் ஒருவர் கூட அம்மகாநாட்டில் இல்லை. ஆகையால் தாங்களே அனுசரிக்க முடியாத ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதால் தீமையை தவிர வேறு எதுவும் இராது என்பதை கூட்டத்தில் இருந்த அநேகர் உணர்ந்து கொண்டனர். அந்நிய துணியை பகிஷ்கரிப்பது என்பது மாத்திரம் நமக்கு திருப்தியளித்துவிட முடியாது. ஏனெனில் அந்நிய துணியை நாம் சரியானபடி பகிஷ்கரிப்பதற்கு நமக்கு தேவையான சுதேசி துணிகளை நாமே தயாரித்துக் கொள்ள இவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதை யாரால் சொல்ல முடியும்? பிரிட்டிஷாரை உடனே பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நமக்கு வேண்டும். உங்கள் அந்நிய துணி பகிஷ்காரம் வேண்டுமானால் அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதோடு அதைவிட துரிதமான வேகமான ஒன்றையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று மௌலானா ஹஸ்ரத் முகானி பேசினார். அவர் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்த போதே அந்நிய துணியை பகிஷ்கரிப்பது என்பதற்கு மேலாக மற்றொரு புதிய திட்டமும் அவசியம் வேண்டும் என்பதை உணர்ந்தேன். அந்நிய துணியை உடனே பகிஷ்கரித்து விடுவது என்பது அச்சமயம் அசாத்தியமானது என்றும் எனக்கு தோன்றியது. நாம் விரும்பினால் நமது துணி தேவைக்கு போதுமான துணி முழுவதற்கு வேண்டிய கதரை நாம் உற்பத்தி செய்ய முடியும் என்பது எனக்கு அப்பொழுது தெரியாது. இதை பின்னால்தான் கண்டுபிடித்தேன். மேலும் அந்நிய துணி பகிஷ்காரத்திற்கு ஆலைகளை மாத்திரம் நம்பியிருப்போமாயின் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம் என்பதை அப்பொழுதே நான் அறிவேன். மௌலானா தமது பிரசங்கத்தை முடித்த சமயத்தில் நான் இன்னும் இந்த மனக்குழப்பத்திலேயே இருந்து வந்தேன். பேசுவதற்கு எனக்கு ஹிந்தி அல்லது உருது மொழியில் தக்க சொற்கள் அகப்படாமல் இருந்தது பெரிய இடையூறாக இருந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பந்தலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று காலை 9:02 திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேரலை கேட்க தவறாதீர்கள்.

நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். குமரி பண்பலையோடு உங்கள் பயணம் எப்போதும் தொடரட்டும். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனை

பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஷ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆர் ராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படுத்த

0: விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின் போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள் உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தி துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம் நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு

சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பை சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது டிஎன்ஏ மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது டிஎன்ஏ மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கு மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு இம்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறை வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு இம்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யஷஸ்வினி கோர்பாடே, சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சித்தாலே, யஷஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிசிச்பாக்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நூர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தேன்பாகாய்,
1: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
0: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
1: நமது பண்பலை. இது குமரி பண்பலை 101.
2: தெஞ்சல் தொடும் தென்னக மண்ணில் தமிழ் மனம் வீசும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோடு ஒலித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி FM 101. நேரம் 7:05. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
2: மேலச்சூரங்குடி அருள்மிகு சக்தி விநாயகர்

0: திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு 7:30 தீபாராதனை. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலிமாட சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 தீபாராதனை, இரவு 8 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 தீபாராதனை. அம்மாண்டிவிளை ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் இன்று காலை 7:30 தீபாராதனை, பகல் 12:30 இரவு 11:00 அலங்கார தீபாராதனை, இரவு 9:30 அபிஷேகம்.
1: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: திப்ரமலை அருள்மிகு கருமாணிக்க தாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் இன்று காலை 8 பந்தீரடி பூஜை, பகல் 12 உச்சி பூஜையும் முழுக்காப்பு தீபாராதனையும், இரவு 7 முழுக்காப்பு தீபாராதனை, இரவு 8 அத்தாள பூஜை, நள்ளிரவு 12:20 கிருஷ்ணன் பிறப்பு அபிஷேகம், நாளை காலை முழு காப்பு தீபாராதனை. தக்கலை கீழ கல்குறிச்சி ஐயா வைகுண்டர் செல்லப்பதி ஆவணி திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று பகல் 12 பெரிய உகப்பிடிப்பு உச்சிப்பிடிப்பு, பிற்பகல் 3:30 பணிவிடை, மாலை 4 முதல் இரவு 9:30 வரை அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு, இரவு 9:30 சரவிளக்கு பணிவிடை உகப்பிடிப்பு, நாளை காலை 4:30 பணிவிடை, 5:15 உகப்பிடிப்பு. தெற்குபுதூர் அருள்மிகு பஞ்சபாண்டவர் திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் இன்றிரவு 10:30 கிருஷ்ண கவச பாராயணம், 11:30 அலங்கார தீபாராதனை. இந்திய அஞ்சல் துறை சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நாகர்கோவில் தலைமை அஞ்சகத்தில் முற்பகல் 11 நடைபெறவுள்ளது. அஞ்சல் துறை சேவையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பொதுமக்கள் அதனை இக்கூட்டத்தில் நேரில் வந்து தெரிவிக்கலாம், அல்லது தங்கள் குறைகளை ஆவணங்களுடன் dokanyakumari.tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நினைவுபடுத்துகின்ற நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
0: இன்று காலை 9:02 திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேரலை கேட்க தவறாதீர்கள்.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 7:31. பண்பலையில் இப்போது கேட்கலாம்.
10: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
11: வணக்கம் வாரு மந்திரியாரே.
10: மன்னா, தாங்கள் ஏதோ கனவு கண்டு பயந்து விட்டதாக ராஜமாதா கூறினார்களே.

0: விஷயத்தை இந்த ராஜமாதாவிடம் கூற முடியவில்லை. உடனே ஊரெங்கும் பரப்பி விடுகிறார்.
1: அட கோபப்படாதீர்கள் மன்னா, என்னிடம் கூறினால் ஏதாவது உதவி தங்களுக்கு கிடைக்கலாமே என்று நினைத்து கூறியிருக்கிறார்கள்.
0: உதவி? அதுவும் நீர்? அதையும் பார்க்கிறேன். மந்திரியார், ஒருவர் எனது தங்கைக்கு நான் பரிசளித்த திரட்மில்லை தூக்கி சென்று விட்டான்.
1: மன்னா, தூக்கி செல்வதை பார்த்துக் கொண்டு சும்மா வந்தீர்கள்? உடனே காவலாளிகளை அழைத்திருக்க வேண்டாமா?
0: மந்திரியாரே, அது எனது கனவு.
1: ஓ, கனவு!
0: அதுவும் அதிகாலை கண்ட கனவு. பலித்து விட்டால் என்ன செய்வது?
1: இவ்வளவுதானா? கனவில் கண்ட முகத்தை நேரில் பார்த்தால் கண்டுபிடித்து விட போகிறீர்கள், அவ்வளவுதானே?
0: எனக்குதான் கனவில் தெளிவாக தெரியவில்லையே, ஒரு பிம்பம் தானே தெரிந்தது.
1: அப்படி என்றாலும் பரவாயில்லை மன்னா, கவலை கொள்ள தேவையில்லை. இப்போதுதான் ட்ரீம் ரீடிங் டெக்னாலஜி வந்துவிட்டதே, அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம்.
0: உறக்கத்தில் நாம் காணும் பிம்பங்களை அப்படியே படம் பிடிக்கும் கருவி ஒன்று வந்துள்ளதாக கூற வருகிறேன். அப்படித்தானே?
1: ஆமன்னா, அதேதான். ஆராய்ச்சியாளர்கள் இதை நியூரோ இமேஜிங் என்று அழைக்கிறார்கள். மூளையின் அலைகளை டிஜிட்டல் படங்களாக மாற்றும் சென்சார்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருவரின் கனவை இப்போது கிட்டத்தட்ட 70% துல்லியத்துடன் அவர்களால் பார்க்க முடியுமா?
0: வியப்பாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் இதன் மூலம் எனது மகிழ்ச்சியான நாட்களை நான் மீண்டும் காணலாம். கனவில் வரும் பிம்பங்களை துல்லியமாக படம் பிடித்து விடும் தானே?
1: துல்லியம் தான் மன்னா, ஆனா அந்த படங்கள் மழையில் நனைந்த ஓவியத்தை போல சிறிது மங்கலாகவும் தெளிவற்றும் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் இது 60-70% மட்டுமே துல்லியமாக உள்ளது. அதாவது நீங்கள் ஒரு காரை கனவு காண்கிறீர்கள் என்பதை இது கண்டுபிடிக்கும், ஆனால் அது என்ன மாடல் கார் என்பதை துல்லியமாக காட்டாது.
0: ஓஹோ, அப்படி. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்
1: மன்னா? இதற்கு கனவு கண்ட நபரின் சம்மதமும் தலையில் பொருத்தப்படும் கனமான உயர்களும் தேவைப்படுகின்றன. கவிஞர்கள் வர்ணிக்கும் மாயக்கண்ணாடி அளவுக்கு இது இன்னும் வளரவில்லை. இவர்கள் எப்படி கண்காணிக்கிறார்கள் என்றால் REM sleep monitoring, அதாவது கனவு கண்டவர் உறங்கும் போது மூளையின் விஷுவல் கார்டெக்ஸ் பகுதியில் ஏற்படும் அலைவரிசைகளை இந்த AI கண்காணிக்கிறது. அப்படித்தான் கண்டறியப்படுகிறது கனவு.
0: அற்புதமாக தான் இருக்கிறது. ஆமாம், இதன் விலை எவ்வளவு இருக்கும்?
1: தற்போதைக்கு 1 டஜன் குதிரைகளின் விலையை விட இது அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மன்னா. ஆனால் மற்ற தொழில்நுட்பங்களை போல காலப்போக்கில் இதன் விலையும் குறையும் என்று கூறுகிறார்கள். எனது கவலை எல்லாம் மனித சுதந்திரம் என்பது பற்றித்தான். ஒவ்வொருவரின் கனவுகளையும் நாம் வாசிக்க தொடங்கிவிட்டால் மனிதனின் ரகசியங்களுக்கு வேறு எங்குதான் இடம் இருக்கும்?
0: நல்ல பாயிண்ட் தான் மந்திரியாரே. இந்த கனவு பிடிக்கும் கருவியின் மேல் ஒரு கண்ணை வைத்திருங்கள். ஒருவரின் முகத்தை அடையாளம் காணும் அளவிற்கு இது தெளிவாகும் நாளில் அது நமது அரண்மனையில் இருக்க வேண்டும்.
1: அப்படியே செய்து விடுவோம் அண்ணா.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

குமரியின் கடல் காற்றில் கலந்து தமிழின் தேன்மொழியை தாங்கி உங்கள் செவிகளில் இனிமை சேர்க்கும் மொழி பயணம் இது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி எஃப்எம் 101. நேரம் 7:35. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை.

பூசை கேட்கும் நேரம், கண்ணன் திருநாமம் பாடும் நேரம், கோகுலமே கொண்டாடும் இனிய திருநாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி. அன்பையும் அறத்தையும் அமைதியையும் நமக்கு உணர்த்திய கண்ணனின் அருள் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சியை பொழியட்டும். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மக்களே.

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தசவதாரம்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: கலியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, கலியக்காவிளை.
5: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
6: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: குமரி FM 101ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தெரிந்ததை நினைவு கூறவும் தெரியாததை தெரிந்து கொள்ளவும் இதோ பொது அறிவு கேள்வி. இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது?

0: இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மினி பிரேக்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
4: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். கேள்வி மீண்டும் ஒரு முறை. சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை செப்டம்பர் மாதம். சரி, கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாமா? தூய்மையான கடலையும் சுத்தமான கடற்கரைகளையும் உருவாக்கும் நோக்கத்துல நாடு முழுவதும் ஸ்வச் சாகர், சுரக்ஷித் சாகர் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய 5வது பதிப்பு செப்டம்பர் 2026 தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்துல 3வது சனிக்கிழமை சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடல்ல குப்பைகளை வீசாம இருக்கிறோம், முடிஞ்ச வர நெகிழிய தவிர்ப்போம், கடல் மாசுபாட்டை குறைப்போம்.

0: இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி.
1: அண்ணா பல்கலைக்கழகம் உருவான நாள் இன்று.
0: நம் நாட்டின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு இதே நாளில் துவங்கப்பட்டது.
1: சென்னையின் பழம்பெரும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான கிண்டி பொறியியல் கல்லூரி, அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி, மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒற்றை பல்கலைக்கழகமாக பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்னும் பெயரில் தொடங்கப்பட்ட இப்பல்கலைக்கழகம் 1982ஆம் ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
0: இதன் முதன்மை வளாகம் சென்னையின் கிண்டியிலும் துணை வளாகம் சென்னை குரோம்பேட்டையிலும் உள்ளன.
1: விடுதலை போராட்ட வீரர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்.
0: நாட்டின் பெருந்தலைவர்களாக போற்றப்பட்ட காந்தியடிகள், பாலகங்காதர திலகர் உட்பட பல முன்னணி தலைவர்களால் வழிகாட்டியாக போற்றப்படும் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் 1825ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: 1892ஆம் ஆண்டு முதல் 1895ஆம் ஆண்டு வரை ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவரின் பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்கிற நூல் பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கொன்மையை பற்றிய உண்மைகளை உலகிற்கு எடுத்துணர்த்தியது.
0: கிராண்ட் ஓல்மன் ஆப் இந்தியா என்று போற்றப்படும் இவரது பொருளாதார கருத்துக்கள் இன்றளவும் எண்ணி போற்றுகின்ற அளவிற்கு மிகவும் ஆழமாகவும் அறிவு செறிந்த அணுகுமுறைகளை கொண்ட கருத்துக்களாகவும் உள்ளன.
1: நம் நாட்டின் விடுதலை போராட்ட வீரரும் பாடகருமான டி சதாசிவம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: முன்னணி விடுதலை போராட்ட வீரர்களுள் ஒருவரும் பாடகரும் பத்திரிகையாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான தியாகராஜன் சதாசிவம் அவர்கள் 1902ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
1: லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், அரவிந்தர் ஆகியோரின் பேச்சுகளால் கவரப்பட்ட சதாசிவம் அவர்கள் இளம் வயதிலேயே விடுதலை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
0: சுப்பிரமணிய சிவாவை குருவாக ஏற்றுக்கொண்ட இவர் காந்தியடிகளின் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்.
1: இவர் இசைப்பேரரசி எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: அமெரிக்க கணினி விஞ்ஞானி ஜான் மெக்கார்த்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த ஜான் மெக்கார்த்தி அவர்கள் கணினி விஞ்ஞானியும் உணர் அறிவியல் அறிஞரும் ஆவார்.
0: செயற்கை நுண்ணறிவிற்காக தாம் ஆற்றிய பங்களிப்பிற்காக 1971ஆம் ஆண்டு டியூரிங் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார்.
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பதத்தை அறிமுகப்படுத்திய இவரே லிஸ்ப் என்ற கணினி மொழியையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஆண்டு இதே நாளில் ஒளிப்பட சுருளை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஈஸ்மன் அவர்கள் புகைப்பட கருவிக்கு ஈஸ்மன் கோட்டாக் என்பதை வர்த்தக குறியீடாக காப்புரிமை பெற்றுக் கொண்டார்.
0: 1951ஆம் ஆண்டு இதே நாளில் கண்டங்களுக்கு இடையேயான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஜப்பானில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் இருந்து கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு ஒளிபரப்பப்பட்டது.
1: ஆண்டு இதே நாளில் அமெரிக்க முன்னாள் நீச்சல் வீரர் மார்க் ஸ்பிட்ஸ் அவர்கள் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 7 தங்கப்பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தார்.
0: ஆண்டு இதே நாளில் கூகுள் நிறுவனம் கலிபோர்னியாவின் மென்லோ பார்க்கில் லாரி பேஜ் மற்றும் செர்கி பிரின் ஆகியோரால் நிறுவப்பட்டது.
3: தேதியும் செய்தியும்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தீனலை. குழலோசையில் மனதை மயக்கி மயிலிறகில் அழுகை மறைத்து குறும்பில் குழந்தையாய் சிரித்து அன்பில் இறைவனாய் நிற்பவன் எங்கள் கண்ணன்.

0: கேட்டது திருமணம் எனும் நிக்கா திரைப்பட பாடல்.
1: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி, சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்டது வித் லவ் திரைப்பட பாடல். தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் ஆற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில்முனை

0: நிவராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திருமதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூன்று சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தொடர்கிறது தென்குமரி தேனலை. இப்போது தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம். கிலோ ஒன்றுக்கு நாட்டு கத்திரிக்காய் 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 35 ரூபாய், வல்லாரி 60 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 126 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடல் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 48 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 35 ரூபாய். பழங்களின் விலை விபரம். பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி அணைகளின் நீர்மட்ட விவரம். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 26.81 அடி, பெருஞ்சாணி அணை 55 அடி, சிற்றாறு 1 அணை 9.5 அடி, சிற்றாறு 2 அணை 9.15 அடி, பொய்கை அணை 15.1 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.16 அடி.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
7: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவ

0: நாகர்கோவிலில்
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் புற்றுநோய்கள் மஞ்சள் காமாலை மூல நோய்களுக்கு
0: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல் MS ரோடு வடசேரி நாகர்கோவில்
0: போன் 7358 7373 58.
2: ராதையின் மனதில் கண்ணன் மழை துளி போல நனைந்தவன், குழலிசை போல கலந்தவன், கண்களை மூடினாலும் மறையாதவன், காதலாய் என்றும் நிறைந்தவன்.

0: பாடல்.
1: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
5: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
6: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: களியக்காவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்குளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
8: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவளை.
0: நினைவுபடுத்துகின்ற நேயர்களே, இன்று காலை 9:02 திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேரலை கேட்க தவறாதீர்கள்.
9: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரசித்து சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
10: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
9: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
10: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.

0: மக்களே, உங்கள் மனம் கவர்ந்த பாடலை உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு மகிழ தயாரா? இன்று காலை 9:30 உங்கள் விருப்ப பாடலை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. தென்குமரி தேனலை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். ISRO successfully launches its Earth Observation Satellite EOS-05 on-board GSLV-F-17 rocket from Sriharikota in Andhra Pradesh. Government forms 31-member Joint Parliamentary Committee to examine Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Supreme Court of India to host BRICS Chief Justices Forum in New Delhi beginning today. India sends 2 more aircraft with relief materials to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. Festival of Janmashtami, which marks birth of Lord Krishna, being celebrated across the country today. And in women's cricket, India storm into semi-final of 2020 Asia Cup, beating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai. And now the news in detail. Indian Space Research Organization ISRO has successfully launched its Earth Observation Satellite EOS-05 onboard GSLV-F-17 rocket from Sriharikota in Andhra Pradesh early this morning after a 20

0: a house alongside the Nepali teams. On to sports. In women's cricket, India stormed into the semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. Chasing 194 for victory, Hong Kong were bundled out for just 56 runs in 16.2 overs. Smriti Mandhana shattered multiple world records with a breathtaking 124 off 64 balls, smashing 14 fours and 7 sixes. Mandhana surpassed Mithali Raj to become the leading run scorer in women's international cricket. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
1: Thank you, Anuja. All the dailies have covered the Indian-Belgium ties getting a boost despite the challenging international environment. The Pioneerites in New Delhi and Brussels seek to convert strong economic links into a broader partnership built on trust. 100% chance of El Nino lasting till February 2027 and intensifying into a very strong event in the coming months, raising the risk of floods, drought and extreme heat across large parts of the world, according to World Meteorological Organization reports in the Sun Times. The Indian Express cites the decision of the Apex Court on bar councils have no disciplinary power over law students. And finally, the Times of India mentions the passing away of Gloria Steinem, the US activist and feminist, having a great influence on India on her during her trip to the country. The paper adds Steinem even featured in sari ads as a way of supplementing her income in India. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. ISRO successfully launches its Earth Observation Satellite EOS-05 onboard GSLV-F17 rocket from Sriharikota in Andhra Pradesh. Government forms 31-member Joint Parliamentary Committee to examine Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Supreme Court of India to host BRICS Chief Justices Forum in New Delhi beginning today. India sends two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, being celebrated across the country today. And in women's cricket, India storm into semi-final of T20 Asia Cup, beating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
2: விடியலின் தெஞ்சலாய் மாலையின் மென்மையான இசையாய் உங்கள் மனங்களோடு பயணித்து உறவாக, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 8:30. பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் சைபால்.
7: ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். சும்மா உட்காந்துருக்கல, ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டியில் இருந்த ஒரு கிழிசலை தச்சிக்கிட்டு இருக்கார். கை தான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் ஒளிப்பழம்பாக உட்காந்துருந்தார் முனிவர். பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி, அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தேன்னார் அவர். அப்புறம் என்ன, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது, வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. பரமசிவன் முகத்தில் புன்னகை. அவனை பற்றி லேசாக நினைக்காத, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன். இப்போதைக்கு நாம் அவங்ககிட்ட போகிறது வீண் வேலை, அதனால் வேணாம் வா, நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார். இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே, பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா, கட்டாயப்படுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுது. வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார். அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார். ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க. முனிவர் நிமிந்து பார்த்தார். அடடே அம்மையும் அப்பனுமா, வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக வரவேற்றார். தாகத்தோடு வந்திருப்பீங்க.

0: அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்செல்லாம் தைக்க ஆரம்பிச்சுட்டார். பரமசிவனும் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க. அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும், சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி அப்படி கண்ணை காட்டுறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து, தவ செல்வரே, நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம், அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு இழுத்தார். முனிவர் சிரித்தார், வரமா? உங்கள் தரிசனத்தை விடவா? அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வழியை தொடருங்க அப்படின்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை, ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் முனிவர், சரி அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்க ஒன்றார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போயிட்டுருக்குதே, இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன், நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும், இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வழியில் போயிட்டாங்களாம். இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசறு காட்சி அப்படிங்கிறார் நினைவுக்கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா. 30 வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசறு காட்சி அவர்க்கு அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. அந்த மருள் நீங்கிய மாசறு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர் இறைவனை நம்பியும் பயனில்லை, இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை. ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர். அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறதான் முக்கியம். இதுதான் இன்றைக்கி தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார். என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம். அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை கண்ணுகம். கண்ணுகம் அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம்.
3: இதற்கு ஒரு இலக்கிய உதாரண வரி பார்க்கலாம். கண்ணுகம் கதள பாய்ந்து போர் குறித்து ஏகினன் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. குதிரை வேகமாக பாய்ந்து செல்ல வீரன் போர்க்களத்தை நோக்கி விரைந்தான் அப்படிங்கறதுதான் இந்த வரிக்கான அர்த்தம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
5: This is the first time I knew we're getting together. Oh, baby, I feel so good.
3: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் ஃபங்கி, FUNKY. ஃபங்கி அப்படின்னா ஸ்டைலிஷ் அல்லது அன்யூஷுவல், இந்த மாதிரி எல்லாம் பொருள் வரும்.
4: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். This cafe has a funky atmosphere. அப்படின்னா இந்த கெஃபேனுடைய சூழல் மிகவும் வித்தியாசமாகவும் கூலாகவும் உள்ளது அப்படின்னு அர்த்தம்.
3: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
4: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய பேனா மை. அந்த பேனா மை அது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. அது எப்படி பேப்பர்

0: நாம எழுதுனதும் காஞ்சி போகுது, அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.
1: பென்னில் இருக்கக்கூடிய இங்க் வந்து வெறும் கலர்ட் லிக்விட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், கிடையவே கிடையாது. அதுல முக்கியமா நான்கு பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டை, சாய பொருள். எழுத்துக்களுக்கு நிறத்தை தரணும் இல்லையா, அதுக்காக ப்ளூ, பிளாக், ரெட், கிரீன் இந்த மாதிரியான சாயத்துல அது வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பசை, அதாவது இங்கு காயும் போது அந்த நிறமிகள், அந்த டை இருக்கு இல்லையா, அந்த சாய பொருளை தாளோட சேர்ந்து இறுக்கமா ஒட்ட வைக்கக்கூடிய பசை போன்ற ஒரு விதமான வேதிப்பொருள். மூன்றாவதா சால்வன்ஸ், கரைப்பான். நிறமிகளையும் பிசின்களையும் திரவ நிலையில் வைத்திருக்க உதவும் நீர் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். நான்காவதா பாத்தீங்கன்னா அடிட்டிவ்ஸ், அதாவது அந்த பென்னுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த இங்க் வந்து லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை உறைஞ்சு போகாம வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள்.
0: சோ நாம ஒரு பேப்பர்ல பென்னை வச்சு எழுதுறப்போ அடுத்த நொடி மூன்று முக்கியமான மாற்றங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்து. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வரப்ப காற்றுடன் தொடர்பு கொள்ளுது. அப்போ அந்த இங்க்ல இருக்கும் ஆவியாகும் தன்மை கொண்ட சால்வன்ஸ் காற்றோட வினைபுரிஞ்சு நொடி பொழுதுல ஆவியாகி காற்றுல மறையுது. அடுத்ததா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது பேப்பர் அப்படிங்கிறது மரக்கு செல்லுலோஸ் நார்களினால் ஆன ஒரு விஷயம். சோ பேப்பருக்குள்ள நுண்ணிய துளைகள் நிறையவே இருக்கும். இந்த பேனாவுடைய மையானது தாள் மீது பட்டவுடன் அதுல உள்ள திரவத்தினுடைய ஒரு பகுதி தாளினுடைய நார்களுக்குள்ள வேகமா உறிஞ்சப்படுது.
1: அடுத்ததா பாலிமரைசேஷன் அண்ட் ஆக்சிடேஷன், அதாவது அந்த சால்வன்ஸ் வந்து ஆவியாகி மறைஞ்சதும் அந்த இங்க்ல எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பிசின் இருக்கு இல்லையா, அந்த நிறமிகள் காற்றுடன் உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து வினை புரியுது. இதனால அந்த இங்கினுடைய அந்த துளிகள் டிராப்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மெல்லிய உலர்ந்த ஒரு பிளாஸ்டிக் படலமா மாறுது. சோ இப்படிதான் அந்த பேனால லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த இங்க் வந்து நம்ம பேப்பர்ல அழகான எழுத்துக்களா அப்படி மாறுது.
0: சோ இப்போ நம்ம பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்றோம் அப்படினா அந்த பால் பாயிண்ட் பென்ல எண்ணெய் சார்ந்த கரைப்பான்கள், எண்ணெய் சார்ந்த சால்வன்ஸ் வந்து இருக்கும். இந்த சால்வன்ஸ் காத்துல பார்த்தா உடனே மிக வேகமா ஆவியாகி எழுதின அடுத்த கணமே காஞ்சிரும். இதே இது ஜெல் பென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படினா அங்க வந்து வாட்டர் பேஸ்ட் ஜெல் அப்புறம் ரெசின்ஸ் கலந்திருக்கும். இது தாள் உறிஞ்சப்பட்டும் காற்றுடன் ஆவியாகியும் காய கொஞ்ச நேரம் எடுக்கும்.
1: அதுவே ஃபவுண்டன் பென் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இங்க் முழுசுமே நீர் சார்ந்தது. தாளின் உறிஞ்சும் தன்மையையும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் பொறுத்து இதனுடைய காயும் நேரமும் அமையும்.
0: இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி எஃப்எம் 101. நேரம் 8:40. ஆரம்பமாவது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தள்ளுபடி மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள். பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

சந்தோஷம்னாலே எப்போதுமே ஒரு பெரிய விஷயமா இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. ஒரு பிடிச்ச பாடல் கேட்கறதா இருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதா இருக்கலாம், ஒரு கப்பு டீ குடிக்கிறதா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுறதா இருக்கலாம், அல்லது யாராவது எதிர்பார்க்காம சொல்ற ஒரு சின்ன பாராட்டு கூட நம்மளுடைய நாளையே அழகாக்கும் இல்லையா? அதை பத்தி தான் நீங்க இன்னைக்கு பேச போறீங்க. உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன, இதை பத்தி இன்னைக்கு பிற்பகல் 3:02 தேனி நேரத்துல வாராய் தோழி நிகழ்ச்சியில பெண்கள் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன்.

0: அம்மா இல்ல.
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: டேய் தம்பி சீக்கிரமா வா.
3: ஆ
2: எவ்வளவு நேரம்டா?
3: 2 மினிட்ஸ்.
2: இப்ப நீ வர போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
3: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
2: நிம்மதியானா 2 மணி நேரமா?
3: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
2: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
3: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
2: என்னது நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
3: ஆ உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
2: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
3: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
5: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
3: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
2: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
3: நீரை சேமிப்போம்,
2: நாளையை பாதுகாப்போம்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
7: இதுவரை கேகே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் என்னமோ நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் ஜனநாயகன் லிப்ட் திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்வானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 நிலவரப்படி 92.16 உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
6: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101.
9: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வணக்கம் நேயர்களே. தி செங்கல் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஆர்ஜேஸ் ஏ கலைமகள் பாலசுப்ரமணி ஆர் பதனஸ்ரீ. வணக்கம்.
0: வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வணக்கம் நேயர்களே, மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 9 அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி என்று, அதாவது 8 அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்களின்படி. அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ஆவணி மாதம் அஷ்டமி தேதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நன்னாளில் அவதரித்தவர் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியான இன்று நாம் குமரி பண்பலை 101 சிறப்பு நேரலையில் தரிசிக்க இருக்கும் ஆலயம் திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவில். ஆம் நேர்களே, திங்கள் நகர் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது இந்த ஆலயம். நாகர்கோவில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திங்கள் நகரில் அமைந்திருக்கு இந்த கோவில். இந்த ஊருக்கு திங்கள் நகர் அப்படின்னு அறியப்பட்டாலும் கூட இந்த கோவிலோட பேரும் இந்த இடத்தோட பேரும் என்ன இருக்கு அப்படின்னா ராதாகிருஷ்ணபுரம் அப்படின்னு தான் பெயர் இருக்கு. இந்த கோவில பார்த்தோம் அப்படின்னா நுழைவாயில வந்துட்டே இருக்கும்போது இரண்டு புறங்கள்ல வந்து துவார பாலர்களும் அதை சார்ந்த அதை தொடர்ந்து வரும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனரோட நிக்கிற ஒரு படம் திருவுருவ சிலையும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கொண்டிருக்கும் பரமாத்மா லட்சுமியுடன் பள்ளி கொண்டிருக்கும் பரமாத்மாவையும் பார்க்க முடியும். இங்க உள்ளாடி வந்தோம் அப்படின்னா விநாயகர் ஐயப்பன் சன்னதி கூட இருக்கு, அதாவது தர்மசாஸ்தா சன்னதி இருக்கு. தூண்ல வந்து மூலஸ்தானத்துல வந்து கிருஷ்ணன் வந்து ராதையோட அருள் பாலிக்கிறாங்க, தூண்ல வந்து ஹனுமன் வந்து வழிபடுறாங்க. இந்த உங்களோட ஹனுமனுக்கு வந்து சிலையாக இருக்கிறதுனால இங்க வந்து ராமநாமம் எழுதி அதை வந்து சாட்டுறாங்க, வெற்றிலை மாலை சாட்டுறாங்க, வழிபாடு நடத்தப்படுது. மதுரை நகர்ல வசுதேவர் தேவகிக்கு 8 மகனாக பிறந்தவர் தான் இந்த கிருஷ்ண பகவான். கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம், வேதாச்சாரிய வேந்தே சரணம், தேவகி மைந்தா சிறியின் சரணம், யசோத குமாரா அடியேன் சரணம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் தனது அமைந்த அனைத்து கடமைகளையும் முழுமையாக செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பகவத்கீதை மூலம் உணர்த்தி இருக்கிறார் வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இந்த கிருஷ்ண ஜெயந்தியான இன்றைக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் ரொம்பவே வந்துட்டே இருக்காங்க, வந்து தரிசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, அதைதான் பார்த்துட்டே இருக்கோம். இவங்க அந்த பக்தர்கள்ல சில பேரை சந்திக்கலாம். வணக்கம் அம்மா, உங்க பேரு? உங்க பேர் என்னம்மா?
10: அமிர்தவர்ஷினி.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
10: ஆரோக்கியபுரம்.
0: ஆரோக்கியபுரத்துல யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
10: நான், அம்மா, தங்கச்சி, பாப்பா.
0: இந்த பாப்பா வந்து அழகா ராதையா வேடம் விட்டுருக்கீங்க அப்படிதானே?
10: ஆமா.
0: சரி, இந்த பாப்பா பாப்பா மாலையை கடிச்சுட்டே இருக்காங்க, சூப்பரா இருக்கு. இங்க வந்து அம்மையர்கள் இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் குழந்தைகளை வந்து ராதையாகவும் கிருஷ்ணனாகவும் அலங்கரிச்சுட்டு வர்றாங்க இந்த கோவில. இப்ப நிகழ்ச்சியை வந்து கலைமகள் பாலசுத்திரி தொடுறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, உங்க பேரு சொல்லுங்க ஐயா, உங்க பேரு?
11: வணக்கம், என் பேரு உமா சங்கர், பத்திரிகை நிருபரா ஒர்க் பண்றேன்.
0: எந்த ஊரு சார்?
11: சொந்த இடம் எர்னில் தான்.
0: சரி, இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, இந்த கோவிலை பத்தி கிருஷ்ணனை பத்தி சொல்லுங்க.
11: வழக்கமா சனிக்கிழமை தோறும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால இங்க நான் வந்து குடும்பத்தோட சாமி கும்பிட வந்திருக்கேன். பொதுவா இந்த கிருஷ்ணன் கோயில் பாத்தீங்கன்னா பல்வேறு வேண்டுதல்களுக்காக வரக்கூடிய மக்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராதாகிருஷ்ணன். இந்த ராதாகிருஷ்ணன் வந்து கும்பிடுறதுனால நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து விடுபடுறது, அமைதியான உணர்வு, ஆன்மீக உணர்வு இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பண்டிகைகள் திருவிழாக்கள் பற்றி சொல்லி கொடுத்து அவங்களை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இந்த வழிபாடு முறைகள்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னோட கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிங்க சார். உங்க பேருமா? சுஜா உமாசங்கர். சொல்லுங்க அம்மா, நீங்க இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இது சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. நாங்க வழக்கமா சனிக்கிழமை வந்து வழிபடுவது உண்டு. கண்ணனை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், அலங்காரத்துல மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், நிம்மதி. அதை பார்த்தா

0: நம்ம புத்துணர்ச்சி, நமக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மறந்து நம்ம அந்த கண்ணனையே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உணர்வு இந்த கோவிலுக்கு வந்தா எங்களுக்கு கிடைக்குது. இங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், முக்கியமா கல்யாணம் எல்லாம் கவர்மெண்ட் சார்பா நடத்தக்கூடிய இந்து அறநிலையத்துறை கல்யாணம் வரைக்கும் இங்க நல்லா சிறப்பா நடக்கும். ரொம்ப விசேஷம் விஷு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த கோவில்ல ரொம்ப அருமையா இருக்கும், பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது.
1: சாமியை தரிசிச்சுட்டு அப்படி அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு கிருஷ்ணனுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு வந்து அலங்காரம் கூட ரொம்ப அழகா அருமையா இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். இப்ப கலைமகள் பாலசத்தோட தொடராங்க.
2: அது ராதாகிருஷ்ணன் அப்படின்னோட தம்பதி சமேதமா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சதுல ரொம்ப சிறப்பா நினைக்கிறோம். குமரி பண்பலை 101 சார்பாக உங்களுக்கு நன்றிகள்மா. வெண்ணை திருடிய குறும்புக்காரன், புல்லாங்குழல் இசையால் உள்ளங்களை ஈர்த்தவன், மயிலிறகு சூடிய மாயக்கண்ணன், நம் மனங்களில் என்றும் குழந்தையாக வாழும் கண்ணன். இன்று ஜென்மாஷ்டமியின் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் குமரி பண்பலை 101 சார்பாக. புராண மரபின்படி மதுரா நகரை ஆட்சி செய்த கம்சன் என்ற மன்னன் ஆட்சி செய்த போது அவருடைய தங்கையான தேவகியின் 8வது குழந்தையால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அசரீரி செய்தியை கேட்டதாக கதை கூறுகிறது. அதனால் தேவகியையும் அவரது கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைத்தாராம் கம்சன். தேவகிக்கு பிறந்த குழந்தைகளில் 6வது குழந்தை வரை கம்சனால் கொல்லப்பட்டதாகவும், 7வது குழந்தையான பலராமர் தெய்வீக ஏற்பாட்டால் ரோகிணியின் கருவுக்கு சென்றதாகவும் பாரம்பரிய கதை கூறுகிறது. பின்னர் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் மதுராவின் நகரில் உள்ள சிறையில் நள்ளிரவில் பிறந்தார் என்றும், அந்த நேரத்தில் சிறையின் கதவுகள் திறந்ததாகவும், காவலர்கள் உறங்கியதாகவும், வசுதேவர் தன் குழந்தையை கிருஷ்ணரான குழந்தையை பாதுகாப்பாக கோகுலத்திற்கு கொண்டு சேர்த்ததாகவும் கதை கூறுகிறது. வசுதேவர் யமுனையை கடந்து சென்று நந்தகோபர் யசோதையின் இல்லத்தில் கிருஷ்ணரை சேர்த்தார். அங்கிருந்து கிருஷ்ணரின் பாலலீலைகள் தொடங்குவதாக புராண மரபுகள் கூறுகிறது. இப்ப கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, வழிபட்டுட்டே இருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கறதுனால பரபரப்பான தங்களுடைய வேலை நேரத்திலும் காலை நேரத்துல வந்து கோயிலை கும்பிட்டு சாமியை தரிசிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கோயில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா பரபரப்பான ஒரு இடம், 3 சாலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு, நடுவுல இருக்கிறது இந்த கோயில். அதனால இந்த கோயில்ல வந்து எப்பவுமே வந்து பக்தர் கூட்டம் நோய் நொடி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தரை சந்திக்கலாம், வணக்கம் மேடம். சேது குமார். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மாங்கோடு திக்கணாங்குடி போச்சு. சரி, இந்த கோயிலுக்கு எத்தனை நாளா வந்துட்டு இருக்கீங்க? இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க.
3: நான் என்னுடைய 2 மாதம் நாளாதான்.
2: சரி, உங்க குடும்பம் வரலையா? இன்னைக்கு குடும்பம்
3: வைஃப் வந்திருக்கா.
2: பக்கத்துல நிக்கிறாங்க, உங்க பேர் சொல்லுங்க பாடி தெரியுமா?
3: இல்ல வந்த பிறகுதான் இந்த கோவில் தெரியல, தெரியாது. அங்க
2: ரொம்ப சிறப்பு. அதாவது நம்ம வந்து இந்த நாளை வந்து எதுக்காக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா, எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் நம்பிக்கையின் ஒளி பிறக்கும் நாளாக கிருஷ்ணர் பிறந்த இந்த நாளை சொல்றாங்க. இப்ப வந்து அடுத்த ஒரு பக்தர் வந்திருக்காங்க, வணக்கம், உங்க பேச சொல்லுங்க.
4: நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து வரேன்.
2: பிரசாந்த் சொல்லுங்க, இந்த கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்.
4: இந்த கோயில் வந்து ரொம்ப மிக முன்னாடியே பழங்காலத்தில இருந்தே நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஆகும். இது வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, ஆவணி அஷ்டமி தேய் பிறை நாள்ல நம்ம கிருஷ்ணர் வந்து அவதரிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாவே இருக்கும். இங்க பக்தர்கள் கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா, மனசுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள்ல நம்ம என்ன வேண்டுதல் பண்ணிக்கிட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு அம்சம் மேம்.
2: சரி, குளச்சல இருந்து நீங்க இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு?
4: இங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாடி வந்துடலாம்.
2: உங்க குடும்பம் வரலையா இன்னைக்கு?
4: இல்ல, அவங்க இனிப்போ வருவாங்க, கிளம்பிட்டாங்க, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க.
2: எப்படியாவது எல்லாரும் கோயில பாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த தினத்துல பாக்கணும்னு வந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. குமரி பண்பலை 101 சார்பாக உங்களுக்கு நன்றிகள். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பிரியா.
2: பிரியாமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த கோயில் பத்தி சொல்லுங்க?
5: பக்கத்துல
2: இரணியல் என்ன வரீங்க? சரி, இந்த கோயிலுக்கு எவ்வளவு நாளா வர்றீங்க? உங்களுக்கு இந்த கோயில பத்தி தெரிஞ்ச விஷயங்கள்?
5: எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே வராங்க இந்த சாமி கும்பிடுறதுக்கு.
2: சரி, இன்னைக்கு சிறப்பா என்ன நடந்துட்டு இருக்கு கோயில்ல, அந்த விசேஷம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
5: கிருஷ்ண ஜெயந்தி அதனால விசேஷம் நல்ல விசேஷம் தெரியும், அதனால சாமி கும்பிட வந்திருக்கோம்.
2: சரி, உங்களுக்கு வீட்டுல நீங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணுவீங்க?
5: அவில், கடலை, கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்.
2: இந்த பாதம் வச்சு கோயில் வீட்டுல எல்லாம் நடையில அந்த கிருஷ்ணர் பாதம் வைப்பாங்களா, அதெல்லாம் வச்சிங்களா? இன்னைக்கு
5: இன்னைக்கு வைக்கல, சாயங்காலம் வைக்கணும்.
2: சாயங்காலம் சாமி கும்பிடும் நேரத்துல வைப்பீங்க, இன்னைக்கு கோயிலுக்கு காலையில வந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி வதனஸ்ரீ பரமேஸ்வரன் தொடங்குறாங்க.
1: காளிய மர்த்தன கோபால கௌஸ்துப பூஷண முரளி லோலா கோபாலா முகுந்த பிரியா கோபாலா வேணு விலோனா கோபாலா நவநீத சோரா கோபாலா. கோபாலன் தன்னோட சிறு வயதுல கோகுலத்தில் வாழ்ந்தார், அதனாலதான் இந்த நாளை நாம் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றோம். நேர்களே, வீடுகள்ல குழந்தை கிருஷ்ணன் வருவதாக சங்கல்பித்துனா இந்த பாதங்களை வரைகிறது ஒரு வழக்கமாக இருக்கு. கிருஷ்ண லீலைகள் வந்து ஏராளம் ஏராளம் சொல்லிட்டே போகலாம். 7 வயதுல கம்சவதம், கோவர்த்தனகிரி மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி கோகுலத்து மக்களையும் ஆதரைகளையும் மழையிருந்து காத்தது, பெண்ணை கவர்ந்தது, குறும்புத்தனங்கள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். மகாபாரதத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய நிகழ்வுகள், கீதாச்சாரம் அருளியது அப்படின்னு ஏராளமான நிகழ்வுகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. உரையடி நிகழ்ச்சி கூட பல ஊர்களில் நடத்தப்படுவது கூட வழக்கமாக இருக்கு. இப்போ இங்க வந்த பக்தர்கள்ல ஒருவர், வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: ஹலோ, வணக்கம், ராஜேந்திரன் இரணியல்.
1: சொல்லுங்க சார், இல்ல கோவிலுக்கு வந்திருக்கீங்க, இந்த கோவில பத்தி சொல்லுங்க.
6: கோவில் வந்து மெயினா விசேஷம் என்னன்னா வருஷாபிஷேகம் பயங்கர விசேஷம், அப்புறம் கைநீட்டம், விஷு கைநீட்டம், அதுக்கப்புறம் இது விளக்க பூஜை நடக்கும் வசந்த மாசத்துக்கு ஒரு நாள், வெள்ளிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாபகம் இல்லை, இது திருவிழாக்கு பூஜை. அதுக்கப்புறம் வேற என்னது, இப்படி பல விசேஷங்கள் நடக்குது. அப்புறம் திருக்கல்யாணம் நடக்கும், திருக்கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட கூட்டமும் நல்லா இருக்கும், அலங்காரம் எல்லாம் பண்ணி சூப்பராக நடத்துறாங்க வருஷம் தோறும். அப்புறம் இந்த கோவிலுக்கு சிறப்பு என்னன்னா மெயினாக ராதாகிருஷ்ணன் ராதை ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஊருக்கே ராதாகிருஷ்ணபுரம்னாகும் பழைய பேரு. ஆனா இன்னைக்கு வந்து திங்கள் நகர்னு ஆயிருக்கு, ரொம்ப சௌரியத்துக்கு எல்லாம் மாத்திருக்கோம், அவ்வளவு தவிர வேற ஒண்ணு இல்லை. ஆனா அது ஆக்சுவலா அந்த பேரு வந்து ராதாகிருஷ்ணபுரம். சரி, நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்கய்யா. இந்த பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் காணப்படுது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தினமான இன்று திங்கள் நகர் ராதாகிருஷ்ணன் கோவில்தான் வந்திருக்கோம். பண்பலையின் வழியாக, நேரலை நிகழ்ச்சியின் வழியாக சிறப்பு தரிசனம் பெற்றுட்டு இருக்கீங்க. சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இது. நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து இப்ப நீலவண்ண கண்ணனாக வேடமிட்டு பலராமனோட சேர்ந்து உரியடித்து வெண்ணை எடுக்கும் நிகழ்வுகள் கூட நம்ம ஊர்களிலே சரி பல கோவில்களையும் சரி பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம மெய்மறக்க செய்து விடும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாமும் கிருஷ்ணனை வந்து தோழனாக இருந்திருக்க கூடாதா, கிருஷ்ணன் வந்து நமக்கு ஒரு தோழனாக இருந்திருக்க கூடாதா, அப்போது நாமும் அப்படி பிறந்திரு அந்த டைம்ல நம்ம பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம நினைக்க தோன்ற அளவுக்கு கிருஷ்ணனோட லீலைகள் கேட்கும் போது, அவ்வளவு குடும்பத்தினத்தை பார்க்கும் போது அந்த தாய் தந்தைய தாய்க்கு சரி அந்த ஒரு கோபம் அப்படிங்கறத தவிர்த்து அத நல்ல மகிழ்ச்சியை ஏத்துக்கிட்டாங்க, அத வந்து அப்படி மனமுருகி பார்த்தாங்க, அப்படி சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த தாய் மட்டும் இல்ல, தாய் யசோதா மட்டும் இல்ல, அனைத்து மகளிரும் அனைத்து அந்த கோபியர்கள் அனைவரும் அனைவருமே தன் வீட்டு குழந்தையாக தான் இந்த கிருஷ்ணன் நினைச்சாங்க. மயிலகை சூடிய நீலவண்ண கண்ணன், கோபியர்களின் கண்ணன், புல்லாங்குழலிசையில் மயங்க வைக்கும் கிருஷ்ணனை போல குழந்தைகளை அலங்கரித்து அலங்கரித்து இங்க கூட்டிட்டு வர்றது வழக்கமா இருக்கு. வீடுகள்ல கூட இந்த பூஜை நேரங்கள்ல வந்து கிருஷ்ணனை மாதிரி குழந்தைங்களை அலங்கரிச்சு வழிபடுறாங்க. அதாவது அதை வந்து அந்த பார்க்கும் போதே கிருஷ்ணனே வந்திருக்கான் அப்படின்னு மெய் மறக்க செய்யற மாதிரி இருக்கு. இறைவன் குழந்தை நாம், இறைவனோட குழந்தைகள் நாம, ஆனா கிருஷ்ணன் பூலோக மக்களுக்கு செல்ல கண்ணனாக யுகம் யுகமாக இருக்கிறான். நம் வீட்டு குழந்தையாக நினைத்த மாத்திரத்தில் அருள் புரிவன் தான் இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லி ஆகணும். இங்க வந்த பக்தர்கள்ல கொஞ்சம் பேர சந்திக்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
7: என்னோட பேரு கார்த்திகேயன், நான் வந்துட்டு மணக்கரைங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன்.
1: சொல்லுங்க சார், இந்த கோவில பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு விடுமுறை நாள் ஆனால வந்திருக்கீங்களா, எப்படி சார்?
7: இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால வேற மண்டைக்காடு கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில திருப்பி ராதாகிருஷ்ணன் கோயில் கிருஷ்ணன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன்.
1: சொல்லுங்க சார், இந்த கோவில பத்தி சொல்லுங்க.
7: இது நான் சின்ன வயசுல இருந்தது பக்கத்துலதான், மண்டே மார்க்கெட்டு பக்கத்துலதான் இருந்தேன். சோ அந்த வயசுல இருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். இங்க இப்போ ஸ்பெஷலா இப்ப நான் வந்தது வந்துட்டு இன்னைக்குள்ள டேக்கு வேண்டிதான், கிருஷ்ண ஜெயந்திக்கு வேண்டிதான்.
8: குழந்தைங்களோட ஃபேமிலியா வந்திருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷம்மா உங்களை சந்திச்சதுல. இப்ப நிகழ்ச்சியை வந்து கலைமகள் பாலசுப்ரமணி தொடர்றாங்க. நேர்களே, இன்னைக்கு குமரிப்பண்டை 101 வழியாக ராதா கிருஷ்ணபுரம் திங்கள்

0: ராதாகிருஷ்ணன் கோவில் இருந்த சிறப்பு நேர்ல நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்காக பண்ணிட்டு இருக்கோம். குமரி பண்பலை 101 வழியாக தரிசிட்டு இருக்கீங்க. இப்போ நேர்லயே தொடர்கிறார் பாலசுப்ரமணி, கலைமுகள் பாலசுப்ரமணி.
1: கண்ணனின் வெண்ணை திருடும் குறும்பு வந்து ரொம்ப பிரபலமானது. கண்ணன் வெண்ணையை திருடினார், ஆனால் நம் மனதை திருடியது அவருடைய குறும்புதான். அதாவது கண்ணனின் உருவத்தோட நம்ம கண்ணனோட உருவத்தை நினைக்கும் போது மயிலிறகு புல்லாங்குரல் இதுதான் வந்து நமக்கு

0: சேஷம் பத்தி சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்தினால வந்திருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்தினா வந்தோம், ரொம்ப நன்றிமா. அடுத்த ஒரு பக்தர் வந்திருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு பைங்கிலி, பிரின்சல் விளையில வேணும்.
0: சரி, இதுல வந்து இந்த கோயில் உள்ள விசேஷங்கள்ல ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
1: விசேஷாட்டு வருஷத்துக்கு அடிக்க கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் வரும், அடிக்கடி வரும்.
0: ரொம்ப சிறப்புமா. அதாவது ஒரு கிருஷ்ணரோட புல்லாங்குழல் வந்து பக்தி இலக்கியங்கள்ல வந்து முக்கியமான உருவகமாக வந்து காட்டப்படுகிறது. புல்லாங்குழக்குள் ஒன்றும் இல்லாத போதுதான் அதிலிருந்து இசை பிறக்கிறது. அதுபோல நம் மனதில் அகந்தை குறைந்தால் வாழ்க்கையை நல்ல இசை பிறக்கலாம் அப்படிங்கறது தான் இதோட தத்துவமா சொல்றாங்க. அடுத்து ஒரு பக்தர் வந்திருக்காங்க, நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பக்தர், வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: விஜயகுமார்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க, இந்த கோயில் பத்தி சொல்லுங்க.
2: பெரும் செலவுல நான் வசந்தோறும் வருவேன், ஒன்னாம் தேதி வருவேன், சித்திர மாசம் அடிக்கடி வந்து போவேன். ராதாகிருஷ்ணன் கோயில் ரொம்ப பிடிக்கும்.
0: ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த சாமியை நினைக்கும் போது அன்பா பக்தியா அல்லது உங்களுக்கு கிடைத்த நன்மைகளா எது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்?
2: என் முன்னேற்றத்துக்கே அவங்க காரணம், நான் ஒரு வெங்கடேஸ்வர பக்தர், அவ்வளவுதான்.
0: சரி, அப்ப ராதாகிருஷ்ணனோட பக்தர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ராதையின் பக்தியில் வந்து எதிர்பார்ப்பு இல்லை என்பதையே பல பக்தி மரபுகள் வலியுறுத்துகின்றன. அதனால் ராதாகிருஷ்ணர் கதை பக்தியின் ஆழத்தையும் எடுத்திருக்கிறது. அடுத்து ஒரு பக்தர் வந்திருக்காங்க, வதனஸ்ரீ பரமேஸ்வரங்கள் தொடங்குறாங்க.
3: வணக்கம் சார், உங்க பேரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: செட்டியார் மடம்.
3: செட்டியார் மடம் பக்கத்து ஊர் தான். அது கோவிலுக்கு வந்திருக்கீங்க, குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க சார், இந்த கோவில பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப அடிக்கடி வருவீங்களா எப்படி?
2: கோவில் வந்து குழந்தையான கோவில், நாங்க ரொம்ப வருஷம் இங்க வந்துட்டு தான் இருக்கோம். இங்க வந்துட்டு போனா ஒரு மனசு ஒரு பயங்கர திருப்தியா இருக்கு, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு.
3: ரொம்ப சந்தோஷம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியான இன்னைக்கு காலையிலே கிருஷ்ணன் வழிபடுறதுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. நிறைய இன்னைக்கு குருகுலத்தில் ஒன்றாக படித்த குசேலருக்கு தன் அருள் பார்வை வழங்கியவர், ஒரு பிடி அவளில் நண்பரின் வாழ்க்கையை உயர செய்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதான் இன்றைக்கு பூஜையில அவள் வந்து சேர்க்கிறாங்க. கோவில்ல மட்டும் இல்ல, கோவில் வீடுகள்ல மட்டும் இல்ல, கோவில்ல கூட அவள் பதார்த்தங்கள் செய்யறது ஒரு வழக்கமாக இருக்கு. அதாவது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கப்பட உணவுலயே இந்த அவள் செய்யறது வந்து அவள் நிச்சயமா இருக்கணும், பங்கேற்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்றைக்கு பூஜையில அவள் சேர்க்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் இல்ல, கேசவனின் நிவேத்திய பதார்த்தங்களை இடம்பெற்றிருக்கும் முக்கிய உணவு தான் இந்த அவள். நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தரின் இல்லத்திற்கு சென்றப்போ அங்க இருக்கிற எல்லாரோட வீடுகளையும் கண்ணன் இருப்பதை கண்டு அதிசயித்தாராம். குருஷேத்திர போர்க்களத்துல வந்து அர்ஜுனருக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் இடையே நடந்த ஆன்மீக உரையாடல் தான் இந்த பகவத்கீதை ஆனது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
0: அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா, ஜென்மாஷ்டமி அப்படிங்கறத நினைவுபடுத்தும் விதமாட்டு எல்லா வீடுகள்லயும் வந்து நிறைய வந்து காலையில எழும்பி கோலம் எல்லாம் போட்டிருப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணர் வேடம் வந்து அணிவிச்சிருப்பாங்க, அணிவிச்சு இன்னைக்கு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. கிருஷ்ணரின் பாத சுவடுகளை வந்து வரைகிறது முக்கியமா இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு காலில் வந்து கோல மாவை வந்து தேய்ச்சி அதை வந்து நடக்க வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம கோயில்லையும் அதே மாதிரி கோயில் வாசல்ல இருந்தே வந்து பாத சுவடு கிருஷ்ணருடைய சன்னதி வர போறது மாதிரி போட்டிருக்காங்க. பக்தி கண்டிப்பா பாடிட்டே இருப்பாங்க, வழிபாடு நடக்கும், சிறப்பு உணவுகள் இருக்கும், உரியடி நிகழ்வுகள் கூட நிறைய இடங்களில் நடக்க இருக்குது. இப்படி கண்ணனோட எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கும் விதமா இந்த நாள் சிறப்பா நடைபெற்று இருக்கு. இப்ப ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் தனிஷ்.
0: தனிஷ், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: பரசேரி.
0: நீங்க பக்கத்துல நிக்கிறவங்க? நீங்க
4: பிரதீப்.
0: ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. சரி, இந்த கோயிலோட விசேஷத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
4: முன்னாடியில இருந்தே வரோம்,
0: எனக்கு
4: படிச்ச ஸ்கூலும் இதுதான். அந்த நேரமே இந்த கோயிலுக்கு நிறைய தடவை வருவேன், அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சிங்கா இருக்கும். இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால அப்படியே வந்துட்டு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது கண்ணனோட பாத சுவடு அப்படிங்கறது வீட்டுக்குள்ள வர்றது வந்து ஒரு சின்னம். அதனால அந்த சின்னனால அது போல நல்ல எண்ணங்களும் நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கண்ணனுடைய பாத சுவடுகளை வந்து இன்னைக்கு ஆலயங்கள்ல வீடுகள் எல்லாம் வரைகிறாங்க, வரைஞ்சிருப்பாங்க. இப்ப ஒரு பக்தர் வந்திருக்காங்க, அவங்கள தொடர்றாங்க. வதனஸ்ரீ பரமேஸ்.
3: வணக்கம் ஐயா, உங்க பேரு சொல்லுங்க.
2: சுகுமாரம்.
3: எந்த ஊர் சார்?
2: புளியக்குறிச்சி.
3: புளியக்குறிச்சில இருந்து இங்க வந்திருக்கீங்க இல்லையா? சரிங்க சார், யாரெல்லாம் வந்திருக்கீங்க? சரிங்க சார், இந்த கோவில பத்தி சொல்லுங்க. கோவில வழிபட்டாச்சு எப்படி சார்?
2: கோவில் என்ன பண்றாங்க,
3: வழிபட்டுட்டீங்களா? சரி, ஓகே. அவர் அப்படி கோவில சுத்தி வலம் வந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே. அடுத்ததாக பாரு.

0: விநாசாணய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப நாத்தாய சம்பவாமி யுகேகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவே நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ண பகவத் கீதையில சொல்றாரு கிருஷ்ணர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில வந்து நேற்றைக்கு பல்லக்குல வந்து கிருஷ்ணன் உருவம் வைத்து ஊர்ல வலம் வந்திருக்காங்க. அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்று இருக்கு, அதை கூட அறிய முடியுது. இப்ப பக்தர்கள் ஒருத்தர் வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: சந்திரகுமார்.
0: எந்த ஊர் சார்?
1: குட்டல்பள்ளி.
0: சொல்லுங்க சார், இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்க சார், இந்த கோவில பத்தி சொல்லுங்க.
1: கோயில்ல எனக்கு தெரிஞ்ச அளவுல கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாட்ட நான் வந்துட்டு இருக்கிறேன். வாரத்துல ஒரு 2 வாட்டி அல்லாட்டு மாசத்துல 3 வாட்டியாவது வருவேன். மனசு ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியா இருக்கும். வந்து வழிபடுறதுக்கும் ஹரிகிருஷ்ணா ராதைய பார்த்து அது மனசுக்கு நம்ம என்ன தெய்வத்தை நாம சொல்றோமோ அது நடக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். மனசு மகிழ்ச்சியாகவும் குடும்பத்துல நல்ல ஒரு செல்வம் பெறுகிறது. நல்ல ஒரு இது திருப்தியான ஒரு மன நிம்மதியான கோயிலா இருக்கு.
0: சரி, இந்த கிருஷ்ண ஜெயந்தியான இன்னைக்கு வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அடிக்கடி வருவீங்களா இல்ல வேற விசேஷ நாட்கள் வருதுண்டா?
1: விசேஷ நாட்கள்லயும் வருவேன்.
0: சொல்லுங்க.
2: இந்த கோயில் வந்து நான் 10 வருஷம் ஆகுது.
0: சரிங்கம்மா, நம் மன சஞ்சலங்களை அழித்து நம்மை வீடு பேர உய செய்பவன் தான் இந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி ஆகணும்.
2: கண்ணன் பிறந்த கதையின்னு பார்த்தோம்னா இருளில் இருந்து தொடங்குகிறது. இருள் அதிகமான நேரத்தில் தான் கண்ணன் பிறந்தார் என்று கதை சொல்கிறது. அதனால் வாழ்க்கையில் இருள் வந்துவிட்டது என்றால் கதை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. புதிய ஒளி வரப்போகிறது என்பதற்காக தொடக்கமாகவும் இருக்கலாம். கண்ணனோட கதையில பார்த்தா கண்ணனும் குலசேகரருடைய நட்பும் வந்து ரொம்ப பிரபலமானது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையான ஒரு நட்பு அப்படின்னா இறைவனான கண்ணன் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்கள்ல. கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு வழங்கிய வழிகாட்டுதல் தத்துவ மரபுல ரொம்ப முக்கியமானதா கருதப்படுகிறது. அடுத்து ஒரு பக்தர் வந்திருக்காங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ராம்குமார்.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த கோயிலுக்கு?
1: குளச்சல்.
2: ரொம்ப நன்றி சார். அடுத்து ஒரு பக்தர் வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏரணையில இருந்து வரீங்க. நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: குசுமவர்மா.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: வெஸ்ட் நெய்யூர்.
2: வெஸ்ட்நெய்யூர்ல இருந்து வர்றீங்க. இந்த கோயில் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள தெரியும்?
3: இந்த கோயிலுக்கு ஒரு 30 வருஷமா தெரியும்.
2: 30 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க முன்னாடி பார்த்த இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் இன்னைக்கும் வந்து எவ்வளவு வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு?
3: முன்னாடி பார்த்த கிருஷ்ண ஜெயந்தி நல்லா இருந்தேன்.
2: இப்போ எப்படி இருக்கு?
3: எல்லாம் நம்ம ஸ்கூலிங்க ஹிந்து வித்யாலயா ஒர்க் பண்ணிட்டு
2: இருக்கீங்க. சரி,
3: ஹிந்து வித்யாலயம் ஊர்வலம் எல்லாம் வந்திருக்காங்க.
2: சரி, அதாவது பள்ளிகள்ல இருந்து ஊர்வலம் எல்லாம் வருவாங்க.
3: பள்ளிகள்ல ஊர்வலம் வந்து எல்லாத்தையும் போய வருஷம் வந்திருந்தாங்க. நல்ல ஹாப்பியா இருந்தாங்க.
2: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.
0: நேர்களே, இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தினமான இன்றைக்கு வந்து சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. சிறப்பு நேர்லை நிகழ்ச்சியாக குமரி பண்பலை 101 இன்றைக்கு ராதா கிருஷ்ணபுரம் அதாவது திங்கள் நகர் ராதா கிருஷ்ணன் திருக்கோவில் இருந்தா குமரி பண்பலை 101 சிறப்பு தரிசனம் பெற்றோம். இனிதே நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

இதுவரை திங்கள் நகர் அருள்மிகு ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தின சிறப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் நம் ஆர்ஜேஸ் ஏ கலைமகள் பாலசுப்ரமணி ஆர் வதனஸ்ரீ.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. வசந்த அழைப்பு கேட்பதற்கு முன்,
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
8: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
9: கண்டிப்பா.
8: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
9: அதுவும் பண்ணலாம்.
8: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
9: அதுவும் தான் பிரதர்.
8: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
9: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
10: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
11: பாதி ராத்திரியில SMS?
12: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
11: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
13: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
12: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள், போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
14: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வசந்த் அழைப்பு ஆரம்பமாயாச்சு. வணக்கம் நேர்களே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சுல நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602-24-00, அதுக்கப்புறம் 2-9-00 இல்ல 2-2 இணைப்பு 0-4-6-5-2, அப்புறமா மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8-9-01-25-70-09. இந்த நம்பர்ல டயல் பண்ணுங்க. அப்படியே சூப்பரான வைபான பாடல்கள் கேட்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:40 ஆகிவிட்டது. நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும், அதாவது வசந்த் அழைப்பில் இணைந்திருக்கும் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் அம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் காக்கவளை கருங்கல்ல இருந்து ஜெயசுதா பேசுறேன்.
4: பேசுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்.
5: கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
4: வாழ்த்துக்கள் அம்மா, சொல்லுங்க.
5: எனக்கு பிடித்த பாடல் வந்து கரகாட்டக்காரன் படத்துல இருந்து முந்தி முந்தி விநாயகனே அப்படிங்கிற பாடல்.
4: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றிமா.
5: நன்றி.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800
6: 1-1-0-9-7.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் ரொம்பவே அருமையா அப்படியே சூப்பரா வசந்த அழைப்போட அணிஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:45 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: பிடித்தமான பாடல்
9: படம் தசலுகாரம். பாடல் வந்து
8: நன்றி சார், நன்றி.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி. மறவாத கேட்பீர் நேர்களே. காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 9:53 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியின் அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்தி நல் வாழ்த்துக்கள்.
1: ஆமா, கிருஷ்ண ஜெயந்தி.

0: ஆமா, இன்னைக்கு என்னன்னா தோரங்காடு முத்தாசர் குமரி மாவட்டம்
1: சொல்லுங்க.
0: பேசுறேன். இன்னைக்கு எனக்கு அழகான படம் என்னன்னா கருடா சரித்திரம். அந்த படத்தை இருந்து சீரியஸ்ல கண்ணான் பண்றான் பாட்டு. இந்த பாட்டு ஏன் கேட்கறோம்னா, இப்ப காலை எடுத்து கோயில வச்சு இந்த பாட்டு தெரிஞ்சு வந்தாச்சு. மீண்டும் அவர் படத்தில் கேட்க ஆசைப்படுகிறேன். காத்துறேன் சொல்லிட்டு வந்து வாய்ப்பு. நன்றி, நன்றி,
1: நன்றி சார்.
0: பாபா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட்டு?

0: ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டான் அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கத்தை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 நிலவரப்படி 92.16 உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. இளஞ்சாரல்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தன்கோ.
1: இளஞ்சாரல் வணக்கம் நேர்களே. தோல்வி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? வேறு விதமான யுத்திகளை நாம கையாளணும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறது தான். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சமீப காலமா உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சுகிட்டே இருக்கு இல்லையா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமா அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். கல்லூரி மாணவ மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா ஹரிஷ் ராகுல் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு பாப்போம்.
2: ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமானு கேட்டா அவசியம் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது மனிதனை சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கு. இன்றைய நவீன காலத்துல ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமான உண்டாகவும் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கும் வழிமுறையாகவும் மாறிவிட்டதுன்னு சிலர் நினைக்கிறாங்க. நேரத்தை மிச்சப்படுத்துது, வீட்டுக்கு மலிவான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றெல்லாம் நினைக்கிறாங்க. வேகமா வளர்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல மக்களும் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் கடைக்கு சென்றுதான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கணும். அதுவும் கால்நடையாகவோ அல்லது சைக்கிள்லயோ போய் தான் வாங்கணும். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து அனைத்து பொருட்களையுமே ஆர்டர் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். எல்லா பொருட்களுமே வீட்டுக்கே ஈஸியா வந்துருது. இதனால நம்ம பணத்தை மட்டுமா செலவழிக்கிறோம், இல்ல நம்ம ஆரோக்கியத்தையும் நாசமாக்குறோம். ஆன்லைன் ஷாப்பிங் ஒருவருடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அப்படி என்று மருத்துவ ஆய்வு முடிவுகள் சொல்லுது. சிலர் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு அடிமை ஆகுறாங்க. இதனால சிலர் ஆர்டர் போடுறத வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு பொருளையாவது ஆர்டர் போடலாம், தூக்கமே வராதாம். இதுவும் ஒரு வகையான அடிமைதான்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கவலை மனசோர்வு ஏற்படுதாம். அதிகமா ஆர்டர் பண்ணும் போது பொருளாதாரம் பாதிக்கும், அதனால மனக்குழப்பம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல மன அழுத்தம் சலிப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள் வீட்டிலையும் அலுவலகத்திலையும் உட்கார்ந்திருந்தே வேலை செய்யறாங்க. இதனால உடல் பருமன், நீரிழிவு நோய், இதய நோய் போன்ற நோய்கள் எல்லாம் அதிகரிக்கிறது. ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது கூட நீண்ட நேரமா உட்கார்ந்திருந்து பொருட்களை பார்த்துட்டு இருப்போம். இதனால முதுகு வலி, கழுத்து வலி இப்படிப்பட்ட பிரச்சனை அதிகமாயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால தூக்கமின்மை கூட அதிகரிக்கும். பொருட்களை ஆன்லைன்ல வாங்கவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லல. வெளியே போக முடியாத சூழல்ல நம்ம பொருட்களை ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். முடிந்தவரை நேரடியா வாங்குறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொருவருக்கும் உடல் அசைவு முக்கியமா தேவைப்படுது. தேவையில்லாம மருந்து மாத்திரன்னு உடலுக்கு செலவு பண்றதை விடுத்து கால்நடையா நடந்து போய் ஷாப்பிங் பண்றது நல்லது. ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது அளவுக்கு அதிகமா நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. நேரடியா கடைக்கு போய் பார்த்து ஒரு பொருளை வாங்கும் போது தேவையான பொருட்களை மட்டும் வாங்க நம்ம மனசு தூண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதற்கு தூண்டுறதே இந்த ஊடகங்கள் தான். சமூக ஊடகங்கள் ஒரு பொருளை பார்த்த உடனே அதை வாங்குவதற்கு மனசை தூண்டிட்டே இருக்கும். இதுல தான் நாம உஷாரா இருக்கணும். நம்ம மனசை நாம தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். குறிப்பா ஃபுட் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதை தவிர்த்தாலே நம்ம ஆரோக்கியமா வாழலாம்.
1: ஆரோக்கியத்திற்காக ஆன்லைன் ஷாப்பிங்க நாம தவிர்க்கலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
2: நன்றி.

0: நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா அஜின் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமா அப்படிங்கிற தலைப்புல என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா.
1: கடைக்கு போகணும்னா ரெடி ஆகணும், பைக் எடுக்கணும், டிராஃபிக்ல மாட்டிக்கணும், பார்க்கிங்கை தேடணும், அப்புறம் தான் ஷாப்பிங். ஆனா

இன்னைக்கு ஃபோனை அன்லாக் பண்ணணும், ஆப்பை ஓப்பன் பண்ணணும், ஆட் டு கார்ட், பை நோ, அவ்வளோந்தான். டோர் பெல் அடிச்சா சேர் பார்சல். சொல்லுங்க, உங்க வீட்டில் ஒரு வாரத்தில் எத்தனை பார்சல் வரும்? சில வீட்டில் கொரியர் பாய்க்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வெல்கம் கிடைக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் இது ஒரு அவசியமா இல்ல பழக்கமா இல்ல ஒரு அடிக்ஷனா? இதுதான் இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வி, ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி வந்துச்சு? ஒரு காலத்துல ஷாப்பிங்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோட வெளியே போறது, கடை கடையா ஏறி இறங்குறது, அண்ணே கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு பார்கெனிங் பண்றது, அப்புறம் பெரிய பெரிய கவரோட வீட்டுக்கு வரணும். அதுவே ஒரு சந்தோஷம்தான். ஆனா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இன்டர்நெட்டும் வேகமா வளர்ந்துச்சு. ஸ்மார்ட் போன் எல்லார் கையிலயும் வந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட் பாதுகாப்பா மாறிச்சு. அவ்வளோதான், ஷாப்பிங்கே நம்ம பாக்கெட்டுக்குள்ள வந்துட்டு. இன்னைக்கு கடைலாம் நம்மள தேடி வரல, கடையே நம்ம மொபைல் ஸ்கிரீனுக்கு வந்துடுச்சு. ஒரே சர்ச்சு, ஒரே கிளிக்கு, அடுத்த சில நாள்ல சேர் பார்சல். அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் ஆன்லைன் ஷாப்பிங்க தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திருக்காங்க. சரி, ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா ஏன் இவ்வளவு பேர் இதையே சூஸ் பண்றாங்க? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கன்வீனியன்ஸ். யோசிச்சு பாருங்க, வெயில்ல வெளியே போக வேண்டாம், டிராபிக்ல நிக்க வேண்டாம், பார்க்கிங் தேட வேண்டாம், கியூல காத்திருக்கேண்டாம், வீட்டுல சோஃபால உட்கார்ந்துட்டே காஃபி குடிச்சுட்டே ஒரே கிளிக் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, 24 மணிக்கும் 365 நாளும் கடை மூடுற நேரமே இல்ல. மிட் நைட்ல 2 மணி கூட பைனோவை அழுத்தலாம். இன்னொரு பெரிய வசதி, ஒரே ப்ராடக்ட பல வெப்சைட்ல கம்பேர் பண்ணிக்கலாம், பிரைஸ் கம்பேர் பண்ணலாம், ரிவ்யூ படிக்கலாம், ரேட்டிங் பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் முடிவே செய்வோம். அதெல்லாம் சேர்த்துதான் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு ஒரு சாய்ஸ் இல்ல, பல பேரோட லைஃப் ஸ்டைலா மாறிட்டு. ஆனா எல்லாமே நல்ல விஷயம் தானே? சரி, இவ்வளவு நேரம் ஆன்லைன் ஷாப்பிங்கோட நல்ல விஷயங்களை தான் பார்த்தோம். ஆனா ஒரு சின்ன கேள்வி, ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பணத்தை காப்பாத்துதா இல்ல நம்மளையே அதிகமா செலவு பண்ண வைக்குதா? யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட வாங்க ஆப்ப ஓபன் பண்றோம், ஆனா வாங்கிட்டு வர்றது ஒரே ப்ராடக்டா? கஸ்டமர்ஸ் ஆல்சோ பை திஸ் லிமிடெட் திஸ் ஆஃபர் ஒன்லி 2 டே லெஃப்ட், பை 2 கெட் 1 ஃப்ரீ. தேவையில்லாத பொருள் கூட இப்போ வாங்கலனா நஷ்டமாயிடும் போலன்னு தோணும். இதுக்குதான் ஒரு பேர் இருக்கு, இம்பல்சிவ் பையிங். அதாவது தேவையில்லாத பொருளை அந்த நிமிஷ உணர்ச்சியிலே வாங்குறது. அதனால சில நேரங்கள்ல ஆஃபர் நம்மள சேவ் பண்ணாது, ஸ்பெண்ட் பண்ணதான் வைக்கும். சரி, தேவையில்லாம வாங்குறது ஒரு பிரச்சனைனா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இன்னொரு பெரிய பிரச்சனை. சொல்லுங்க, போட்டோவை பார்த்த ப்ராடக்ட், வீட்டுக்கு வந்த ப்ராடக்ட் ரெண்டுமே ஒரே மாதிரியா இருந்து. சில நேரங்கள்ல எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி தான். போட்டோல செம ஸ்டைலு, பார்சல் ஓபன் பண்ணா இது நம்ம ஆர்டர் பண்ணதான்னு டவுட்டே வந்துடும். அது மட்டும் இல்ல, இப்போ ஆன்லைன் ஃப்ராடும் அதிகமாயிடுச்சே இருக்கு. கங்கராச்சுலேஷன்ஸ், யூ ஓன் திஸ் லக்கி ட்ரா, கிளிக் திஸ் லிங்க், ஷேர் யுவர் ஓடிபி. இந்த மாதிரி மெசேஜ் வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு கிளிக்கு நம்ம பேங்க் அக்கௌண்டே காலி ஆயிடலாம். அதனால ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆஃபரை மட்டும் பாக்காதீங்க, செல்லரையும் பாருங்க, ரேட்டிங்கையும் பாருங்க, ரிவ்யூவையும் பாருங்க. ட்ரஸ்டட் வெப்சைட்ல மட்டும்தான் வாங்கணும். ஏன்னா ஸ்மார்ட் ஷாப்பிங்னா சீப்பா வாங்குறது இல்ல, சேஃபா வாங்குறது. சரி, இப்போ ஒரு கேள்வி, ஆன்லைன் ஷாப்பிங் வளர வளர லோக்கப் ஷாப்புக்கு என்ன ஆச்சு? ஒரு காலத்துல ஒரு ஷர்ட் வாங்கணும்னா நேரா நம்ம ஏரியா ஷாப்புக்கு போவோம். ஷாப் ஓனரை ஃபேஸ் தெரியும், அவருக்கு நம்ம ஃபேஸ் தெரியும். சார், அடுத்த தடவை வாங்குறேன்னு சொன்னா கூட நம்புவாரு. ஆனா இன்னைக்கு போன் ஸ்கிரீன்ல 1000 ஷாப் ஒரே கிளிக்கு, ப்ராடக்ட் வீட்டுக்கே வந்துடுச்சு. அதனால கஸ்டமருக்கு கன்வீனியன்ஸ் கிடைச்சாலும் சில ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கு காம்படிஷன் அதிகமாச்சு. ஆனா இதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு, அதே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சின்ன ஷாப் ஓனர்ஸ் கூட இப்போ இந்தியா முழுக்க ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டெக்னாலஜி சிலருக்கு சேலஞ்சு, அதே டெக்னாலஜி சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால ஆன்லைன் ஷாப்பிங்க எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அத ஸ்மார்ட்டா பயன்படுத்த தெரிஞ்சாலே போதும். சரி, இவ்வளவு நேரம் நல்லதையும் பார்த்தோம், கெட்டதையும் பார்த்தோம். அப்போ அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம், ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமா? என்னோட பதில், ஆமா அவசியம்தான். ஆனா எதையும் யோசிக்காம வாங்குறதுக்கு இல்ல, யோசிச்சு வாங்குறதுக்கு. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய ஈஸியா ஆக்கணுமே தவிர எக்ஸ்பென்ஸ் ஆக்க கூடாது. ஆஃபரை பார்த்து வாங்காதீங்க, தேவைய பார்த்து வாங்க. டிஸ்கவுண்ட நம்பி வாங்காதீங்க, குவாலிட்டியை நம்பி வாங்குங்க. ரிவ்யூ படிக்காம ஆர்டர் போடாதீங்க. செல்லரை செக் பண்ணுங்க,
ஓடிபியையும் பாஸ்வேர்டையும் யாரு

கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் நமக்கு ப்ராப்ளம் இல்ல, ஒரு பெரிய கன்வீனியன்ஸ். இன்னைக்கு ஷாப்பிங் நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கு, நாளைக்கு ஏஐ, ட்ரோன் டெலிவரி, ஆர்குமெண்டல் ரியாலிட்டி ஷாப்பிங், இன்னும் எவ்வளவோ பெரிய டெக்னாலஜி வரப்போகுது. ஆனா டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் முடிவெடுக்கிறது மொபைல் இல்ல, நம்ம மைண்ட் தான். போனை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுங்க, மணியை இன்னும் ஸ்மார்ட்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. கார்ட்ல பொருளை ஆட் பண்றதுக்கு முன்னாடி

0: பொருளை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஆஃபரை விட தேவை ரொம்ப பெருசு. ஸ்மார்ட்டாக வாங்குங்க, சேஃபாக வாங்குங்க, ஹாப்பியாக இருங்க.
1: ஆஃபர் எல்லாம் பார்த்து வாங்க வேண்டாம், அவசியமா அப்படிங்கறத பார்த்து வாங்குங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நாம் ஆன்லைனில் பொருட்களை வாங்குகிறோமா அல்லது ஆன்லைன் உலகம் நம்முடைய ஆசைகளை வாங்க வைக்கிறதா? இதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஆன்லைன் ஷாப்பிங் என்பது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. உடைகள், புத்தகங்கள், மின்னணு சாதனங்கள், வீட்டு பொருட்கள் என பலவற்றை நாம் இணையத்தின் மூலம் வாங்குகிறோம். ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் நமக்கு உண்மையில் அவசியமா அல்லது நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு வசதியா? ஆன்லைன் ஷாப்பிங் நிச்சயமாக ஒரு பயனுள்ள வசதி, ஆனால் அது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், நம்முடைய பேராசையே அல்ல. நேர்களே, இன்று குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரும் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. உணவு, உடை, புத்தகம், மளிகை, மருந்து என அனைத்தையும் வீட்டில் இருந்தபடியே வாங்க முடிகிறது. ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கும் சில நன்மைகள்: நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. வேலைக்கு செல்லும் நபர்கள், மாணவர்கள், இல்லத்தரசிகள் அனைவருக்கும் இது பெரிய உதவி. பல பொருட்களை ஒப்பிட முடியும். விலை, தரம், மதிப்புரைகள் அனைத்தையும் பார்த்து சிறந்த பொருட்களை தேர்வு செய்யலாம். சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள்: பண்டிகை காலங்களில் நல்ல தள்ளுபடிகள் கிடைக்கும், எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங்கில் சில குறைகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் இருப்பது போல் இதற்கும் சில பாதிப்புகள் உள்ளன. போலி இணையதளங்கள், தரமற்ற பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை வாங்கும் பழக்கம், பண விரயம், இணைய மோசடிகள், உள்ளூர் சிறு கடைகளில் வருமானம் குறைகள், இவற்றை பாதுகாப்பாக பயன்படுத்த கவனிக்க வேண்டியவை. நம்பகமான இணையதளங்களில் மட்டுமே வாங்குங்கள், தேவைக்கு மட்டும் வாங்குங்கள். ரிட்டர்ன் பாலிசி பார்க்க மறக்காதீர்கள். இதை தவறாமல் பின்பற்றினால் பாதுகாப்பாக ஆன்லைனிலும் ஷாப்பிங் செய்யலாம். இப்போது ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு மாணவி ஆன்லைனில் ஒரு அழகான பையை பார்த்தாள். அவளுக்கு ஏற்கனவே இரண்டு பைகள் இருந்தன. ஆனால் அந்த பையில் 50% டிஸ்கவுண்ட் என்று இருந்தது. அவள் உடனே அதை ஆர்டர் செய்து விட்டாள். பொருள் வீட்டிற்கு வந்த பிறகு அவளுடைய அம்மா கேட்டார், உனக்கு இந்த பை தேவையா? அவள் சற்று யோசித்து விட்டு சொன்னாள், தேவையில்லை, ஆனால் ஆஃபர் இருந்தது. இதுதான் நம்மில் பலருடைய நிலைமை. நண்பர்களே, ஆஃபர் இருப்பதால் பொருள் அவசியமாகிவிடாது. நமக்கு தேவையான பொருளுக்கு நல்ல விலை கிடைத்தால் அது சேமிப்பு. தேவையில்லாத பொருட்களை டிஸ்கவுண்ட் என்று வாங்கினால் அது சேமிப்பு அல்ல, செலவு. இப்போதும் நாம் மீண்டும் நம்முடைய கேள்விக்கு வருவோம். ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமா? என்னுடைய பதில், ஆம். சில நேரங்களில் அவசியம், ஆனால் எப்போதும் அவசியம் இல்லை. நமக்கு நேரம் இல்லாத போது, நமக்கு அருகில் கிடைக்காத பொருள் தேவைப்படும் போது, வீட்டிலிருந்தே வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆன்லைன் ஷாப்பிங் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வெறும் ஆசைக்காக, விளம்பரத்திற்காக, டிஸ்கவுண்டுக்காக, ட்ரெண்டுக்காக வாங்குவது அவசியமல்ல. நாம் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு 3 கேள்விகளை கேட்கலாம். முதல் கேள்வி, இது எனக்கு தேவையா? இரண்டாவது, இதை வாங்குவதற்கு என்னிடம் போதுமான பணம் இருக்கிறதா? 3வது, இதை நம்பகமான இடத்திலிருந்து வாங்குகிறோமா? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைத்தால் நம்முடைய ஆன்லைன் ஷாப்பிங் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அன்பு நேயர்களே, தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை ஆளக்கூடாது, தொழில்நுட்பத்தை நாம் ஆள வேண்டும். ஆன்லைன் ஷாப்பிங் நமக்காக உருவாக்கப்பட்டது ஒரு வசதி, அதை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்துவோம். தேவையில்லாததை வாங்காமல் இருப்பதும் ஒரு புத்திசாலித்தனம். வாங்குவதற்கு முன் யோசிப்பதும் ஒரு சேமிப்பு. பாதுகாப்பாக வாங்குவதும் ஒரு பொறுப்பு. ஒரு நிமிடம் நின்று சிந்தியுங்கள், இது எனக்கு தேவையா? பதில் ஆம் என்றால் பொறுப்புடன் வாங்குங்கள். பதில் இல்லை என்றால் அந்த பணத்தை சேமியுங்கள். ஏனென்றால் ஆன்லைனில் வாங்குவது நவீனம், ஆனால் தேவையை அறிந்து வாங்குவதுதான் புத்திசாலித்தனம்.
1: கடைகளே நம்ம கைகளுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: கடந்த சில வருடங்களுக்கு முன்னால எங்க அப்பா ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள அந்த காயத்துல இருந்து மீட்டெடுக்கவே எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தது. அதை விட மிகப்பெரிய சவாலா இருந்தது என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்குறதுதான். அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் தான். என்ன பொறுத்த அளவுல அவசர காலங்கள்லயோ, நெருக்கடியான சூழ்நிலைகள்லயோ நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கறது அவசியம்.

0: நிகழ்ச்சியுடன் நிறைவா தீபிகா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம் அன்பினியர்களே. ஒரு காலத்தில் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் நாம் கடைக்கு சென்றோம். இன்று கடையே நம்முடைய கைக்குள் வந்துவிட்டது. ஒரு கிளிக், ஒரு டச், ஒரு ஆர்டர், சில நாட்களில் நம் வீட்டு வாசலில் பொருள். ஆனால் நேர்களே ஒரு கேள்வி.

0: அதிகமானதா தெரியுது. ஆனா சாதாரணமா நம்மளால அந்த பொருள் வாங்க முடியும் அப்படின்னா அதை நம்ம நேர்ல போய் வாங்குறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நமக்கு இந்த பொருள் அவசியமானதா அப்படிங்கறத பார்த்து வாங்கணும் அப்படின்னும், ஆரோக்கியத்திற்காக ஆன்லைன் ஷாப்பிங்கை தவிர்க்கலாம் அப்படின்னும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இளஞ்சாரல்.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:31. இப்பொழுது கேட்கலாம்.
1: மீனாட்சி விலாசம், குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
2: நீர்தான் சங்கர பாண்டி என்பவரோ?
3: நீர்தான் மாப்பிள்ள ஆறுமுக பாண்டி என்பவரோ?
2: என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர் மனதில்? கடந்த 4-5 நாட்களாக அக்காவிடமிருந்து சுட்ட காசில் பங்கும் வரவில்லை, அதற்கான வட்டியும் வரவில்லை. சினிமாவிற்கு அழைத்து போகவில்லை. பெரிய சுந்தர பாகவதரின் மகன் என்று நினைப்போம் மனசுக்குள்.
3: யாரிடம் கேட்கிறாய் காசு? யாரிடம் கேட்கிறாய் பங்கு? யாரிடம் கேட்கிறாய் சினிமா? அக்காவிடமிருந்து காசை சுடுவது நான், சுகமாக அனுப்பிப்பது நீயா?
4: கண்ணுங்களா, என்னடா சத்தம்?
2: சத்தமாக பேசிவிட்டால் இந்த ஆறுமுக பாண்டி பயந்து கொண்டு வாளை சுருட்டி வைத்துக் கொள்வான் என்று நினைப்பா?
4: டேய், உங்களைத்தான்டா. என்னடா ரெண்டு பேரும் சினிமாவுல கத்தி சண்டை போடுறதுக்கு முன்னாடி கதவசனம் பேசுற மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க?
3: ஆத்தா கொஞ்சம் சும்மா ஆத்தா, இவனுடைய உளறலுக்கு ஒரு முடிவு வெட்டிட்டு வந்துடுறேன்.
2: உளறுவது நீயா நானா? மரியாதையாக காசில் பங்கை கொடுத்து விடு. இல்லை என்றால்?
3: இல்லை என்றால் என்ன? இல்லை என்றால் காசு, பங்கு, சினிமா. யாரிடம் கேட்கிறாய் காசு? யாரிடம் கேட்கிறாய் பங்கு? யாரிடம் கேட்கிறாய் சினிமா? எங்கள் வீட்டுக்கு வந்தாயா? குழாயை தண்ணி அடித்து கொடுத்தாயா? எங்க ஆத்தாவுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? இல்ல எங்க அப்பா வேட்டு தினம் உடச்சு கொடுத்தாயா? யாரும் கேட்கிறாய் காசு? மரியாதை இல்ல மாப்பிள்ளையே.
4: இவங்க என்ன பேசுறாங்கன்னே விளங்கலையே. டேய் செத்து சும்மா இருங்கடா, வெளியில போயிருக்கிற அவர் இப்ப வர்ற நேரமும் ஆயிடுச்சு.
5: சால வழியா போற சனியனே சாயங்கால வீட்டுக்கு வாழ்நானா?
4: வாங்க பாக்கித்தம்மா வாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னே விளங்கல. நீங்களாவது வந்து என்னன்னு கேளுங்க.
5: என்னப்பா என்ன என்னாச்சு உங்களுக்கு?
2: என்ன என்னவா
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: எனக்கு கேட்கவும் தெரியும், பதில் சொல்லவும் தெரியும்.
3: பிரிக்க முடியாதது என்னவோ
2: தோசையும் சட்னியும்
3: சேர்ந்தே இருப்பது என்னவோ
2: கருகலும் முருகல் தோசையும்.
3: குடிக்க முடியாத பால்
2: பிரின்சிபால்.
3: மரியாதை இல்லாத ஊர்
2: போடி.
5: மீனாட்சி, சித்தம் போக்கு சிவம் போக்கு பித்தம் போக்கு பெரும் போக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத இன்னைக்கு தான் என்னோட ரெண்டு கண்ணால கண்ணார பாக்குறேன்.
4: அதானே இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு கூட அப்படித்தான் தோணுது. ஏதோ பித்து பிடிச்சு போய் தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்.

0: பித்தல் தலிய மருந்து என்னவோ?
1: நாலு பேரிக்காயும் உப்பு மிளகாய் பொடியும்.
2: வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தோட நொம்பலமும் தாங்க முடியல, வந்து என்னன்னு கேட்டு அதட்டி வைங்க.
3: என்ன காலங்காத்தாலேயே கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்களா?
4: வாங்க பகவதரே, இந்த சங்கர பாண்டியும் ஆறுமுக பாண்டியும் மாத்தி மாத்தி ஏதோதோ பேசிக்குதுங்க, என்னன்னே விளங்கல. சுடுபாறையில கடுகு பொறிச்ச கதையாவில் இருக்கு.
3: ஏய் மாப்பிள, ஆறுமுக பாண்டி, என்னடா நடக்குது இங்க?
1: மாமா வந்து கூத்து நடக்குது மாமா.
2: என்னது கூத்தா?
0: ஆமாத்தா, நானும் மாப்பிள சங்கரபாண்டியும் நம்ம தெருவில் ஒரு நாடக கம்பெனி நடத்த போகிறோம், அதுக்கு தான் ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
4: கூடி கூடி கூத்தாடி குட்டிக்காரணம் போட்டாலும் கூழு கஞ்சிக்கு கூட வழி கிடையாது அப்படிம்பாங்க. வேணாம்ப்பா, இந்த கூத்தெல்லாம் வேணாம்ப்பா.
2: டேய், நம்ம வீட்லையே தினமும் நாடகம் நடக்குதே, அது போதாதா? நீங்கள் வேற தனியாக நாடக கம்பெனி ஆரம்பிக்கணுமா?
1: அக்கா இல்லைக்கா, மாமாவும் நீ தான் தினமும் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தண்டைச்சோறு தடிமாடு சாப்பாட்டுறாமே வக்கத்தவன் புழப்பத்தவன் அப்படி இப்படின்னு திட்டுறீங்களா?
0: அதை போக்குறதுக்கு தான் நாங்களா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்.
1: ஆமாட்டா,
0: நாங்களா சொந்த காலில் நின்று நாடக கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கோம்.
1: ஆமாடா,
0: பணத்துக்கு பணம் சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு இல்ல?
1: எங்களுடைய கலை ஆர்வத்திற்கு சீனி போட்ட மாதிரி ஆச்சு இல்ல?
2: டேய் வெளியில போங்க, ரெண்டு பேரும் முதல்ல வெளியில போங்கங்கறேன். இனிமே என் முகத்திலேயே முழிக்க கூடாதாமா.
1: அக்கா என்னக்கா அது, ஒரு நல்ல காரியத்தை பண்ணத்தானே நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு போய்.
4: ஆறுமுக பாண்டி, உங்க அக்கா சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. நாடோடியா சுத்தின காலும் நாடகம் ஆடின வீடும் ஒரு இடத்துல நிக்காதுன்னு சொல்லுவாங்க.
3: என்ன இப்ப நாடகம் அடைஞ்சு விட்டாங்க? நாடக கம்பெனிக்கு ஒத்தியை தானே பாத்துருக்காங்க.
2: வேணா, எனக்கு பிடிக்கல, அவங்க நாடகம் கூத்தெல்லாம் இங்க போடக்கூடாது.
4: அப்படி சொல்லு மீனாட்சி.
0: என்ன அப்படி சொல்லு மீனாட்சி? நல்ல நயனத்துக்கு உப்புன்னு ஒத்து ஊதுற மாதிரி பேசுறீங்க.
3: என்ன மீனாட்சி, உன் தம்பியும் மகனும் இப்ப நாடகம் போட்டு நடிச்சா அதுல என்ன தப்பு?
2: என்ன தப்பு? அவங்க அப்புறம் நாடகம் போடுறேன்னு ஊர் ஊரா அலைவாங்க, வீட்டுல தங்க மாட்டாங்க, அப்புறம் நம்ம வீட்டை கூத்தாடி பைய குடும்பம்னு ஊரே கிண்டல் பண்ணும்.
3: என்னது கூத்தாடி பைய குடும்பம்னு கிண்டல் பண்ணுமா?
2: பின்ன
3: மீனாட்சி, நாம டெய்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி முட்டு வர்றமே, அந்த சிவபெருமான் அவருக்கும் கூத்தாடின்னு தான் ஒரு பேர் இருக்கு தெரியுமா?
1: அப்படி சொல்லுங்க மாமா, சாமியே கூத்தாடுது நாங்க கூத்தாட கூடாதா?
2: டேய் விளங்காம பேசாதடா தம்பி, நம்ம அத்தை மகன் சாமி வேல் கதை உனக்கு தெரியும்ல?
4: இது என்ன மீனாட்சி, சாமி வேல் கதை?
3: ஓ, அந்த கதையை நினைச்சுதான் நீ இப்ப வேணாம்னு சொல்றியா மீனாட்சி?
2: ஆமா,
4: பொங்கு சனி போய் மங்கு சனி வந்தது, மங்கு சனி போய் கொங்கு சனி வந்ததுன்னு சொல்லுவாங்க. இது என்ன மீனாட்சி சாமி வேல் கதை?
0: என்ன சாமி வேல் பெரியப்பா, ஒரு பெரிய ராஜபாட்டை அவரு ஊர் ஊரா கூத்து போட போய் குடிச்சே செத்துட்டான்னு சொல்லுவேன். அது அந்த காலம், நாங்க இப்ப வாழ்றது இந்த காலம்.
2: அந்த காலத்துல சாராயம்னா இந்த காலத்துல சீமை சரக்கு, இதுதானே வித்தியாசம்?
3: கூத்தாடுறது கூடாது, சரி. அடுத்து நீ என்ன சொல்ல வர்ற? கூத்தாடுனா குடிப்பாங்க அப்படிதானே?
2: இத விளக்கமா விளக்க ஏத்திக்கிட்டு சொல்லணுமாக்கோ
3: மீனாட்சி. நம்ம நாடு கூத்துகள்லயும் கலைகள்லயும் சிறந்து விளங்குற நாடு. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் குடிச்சாங்க செத்தாங்க வீடு தங்கல அப்படிங்கறதுக்காக நாடகத்தையே வேணாம்னு சொல்லக்கூடாது.
1: மாப்பிள்ள சக்கரபாண்டி, மாமாவே நம்ம சிவப்பு திரையை விலகிட்டாரு, வாடா வாடா நம்ம ஒத்திய ஆரம்பிக்கலாம்டா. வாடா
2: சங்கரா, நாடகம் போடுங்க, நல்லபடியா இருந்து நாடகம் போடுங்க.
0: அத்தா, நாடகம் போடுறதெல்லாம் ஒரு ஆத்ம திருப்திக்குதான், எங்களால சும்மா இருக்க முடியாது பாரு. அதுக்காகத்தான்
4: பட்டணத்தை படல் கட்டி சாத்த முடியுமா மீனாட்சி? போடட்டும் போடட்டும், நாடகத்துல நாலு நல்ல வார்த்தை சொல்ற போது அதுல நடிக்கிற நம்ம ஆறுமுக பாண்டிய மாதிரி ஆளுங்களும் நல்லபடியா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல?
1: பழமொழி வந்துட்டீங்களே, வாங்கின விலைக்கு அப்படியே நைசா கம்ப்யூட்டர்ல வைரஸ பரவ வைக்கிற மாதிரி எங்களையும் லேசா குத்தி காட்டுறீங்களே.
3: டேய் மாப்ள, என்ன நாடகம்டா போட போறீங்க?
1: மாமா, ஒரு இசைக்கலைஞனோட வாழ்க்கைய தத்ரூபமா காட்ட போறோம்.
3: பல பல இசைக்கலைஞனோட வாழ்க்கையா? பிரமாதமா இருக்குமே, அந்த வேஷத்தை பேசாம என கொடுத்துரு, பொருத்தமா இருக்கும். காயாத கானகத்தே.

0: அப்பா நாங்க சொல்றது இசை கலைஞனோட வாழ்க்கை, இசை குழந்தையோட வாழ்க்கை இல்ல.
1: டே உங்க அப்பாவுக்கு என்னப்பா, நல்லா வள்ளி திருமணத்துல வர்ற முருகர் மாதிரி தானே பாடுறாரு.
2: அக்கா யாரு இவரு? வள்ளி திருமணம் முருகர் மாதிரியா பாடுறாரு? நம்ம ஊர் கேத வீடுகள்ல பாடுற அபசுர மாதிரில பாடுறாரு.
3: ஆறுமுக பாண்டி இதான் கும்பிடு போட்டு குடிய கெடுக்கிற கதைன்னு சொல்றது. உனக்கு சப்போர்ட் பண்ணனா உங்க மாமாவையே கவுக்குற பாத்தியா? ஆனாலும் இப்பெல்லாம் சாவு வீடுகள்ல வாக்குவதர விடவே நல்லாவே பாடுவாங்க போல இருக்கு.
1: அதுவும் சரிதான், இப்பெல்லாம் சாவு வீடுகள் சாவு வீடு மாதிரியா இருக்கு. ஜம் ஜம்னு கல்யாண வீடு மாதிரி இல்ல, கலகலப்பா இருக்கு.
0: கொட்டண்ணா முளக்கண்ணா
2: கரகாட்டம் என்ன, ஒயிலாட்டம் என்ன,
3: ரேடியோ என்ன, பாட்டு என்ன?
1: அடேங்க அப்பா, எது திருவிழா எது எழவு வீடுன்னே இப்ப தெரிய மாட்டேங்குது.
2: மாமா அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் செத்துட்டா எல்லாரும் ஒப்பாடி பாடுவாங்க, தூக்கிட்டு போய் போட்டுருவோம். இந்த காலத்துல ஏன் மாமா இம்புட்டு தடபுடல் பண்றாங்க?
0: அடேங்க அப்பா, அன்னைக்கு ஒரு சாவட ஊர்வலத்தை பார்த்தேன், விதவிதமா வெடி போட்டு தீபாவளி மாதிரி கொண்டாடிட்டே போறாங்க.
1: 80-90 வயசு வரைக்கும் நிறைஞ்ச வாழ்வு வாழ்ந்து செத்தவங்கள மகிழ்ச்சியா எடுத்துட்டு போறதுல கூட தப்பு இல்ல.
3: என்ன தப்பு இல்லன்னு சொல்ற மீனாட்சி?
4: இப்பெல்லாம் எதைத்தான் கொண்டாடுறது அப்படிங்கிற விவசாயே இல்லாம போச்சு. 80-90-100 வயசுல பெருசு மண்டைய போட்டா கொண்டாடி எடுத்துட்டு போகலாம்னு சொல்றிய, அது கூட தப்பு தான்.
2: உசுரோட இருக்கிற போது தவிச்ச வாய்க்கு தண்ணியோட குடுக்காம விட்டுட்டு உசுறு போன உடனே ஏதோ சித்திர திருவிழா மாதிரி கொண்டாடி தூக்கிட்டு போறதுதான் தப்பு.
0: அதுலயும் தூக்கிட்டு போறப்ப வெடி போட்டு கொட்டு கொட்டி ஆட்டம் ஆடி தண்ணி போட்டு பண்ற அளப்புறம் இருக்கே, சகிக்கவே முடியல.
1: அதுவும் சரிதான். அன்னைக்கு நான் டவுன் பஸ்ல போனப்ப ஒரு ஊர்வலத்தை பார்த்தேன். போற வர்ற பஸ் கார்களுக்கு வழிவிடாம தேர்ல இருக்க பூவு மாலைகள் எல்லாம் பிச்சு பிச்சு பஸ்ஸுக்குள்ளயும் காருக்குள்ளயும் வீசி எரிஞ்சு
4: ஏதோ கண்ணீர் போக குண்டு வீசுற மாதிரி அவன் சட்டரை மூடி. இது தேவைதானா
3: பாகவதரே? இறந்தவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் செத்தவங்க ஊர்வலம் எதிர்த்தாப்புல வந்தா என்ன செய்வாங்க பாகவதர?
4: ஒரு தெய்வத்தை வணங்குற மாதிரி ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு மரியாதை செய்வான்.
1: அது மட்டுமா, செத்தவங்க ஊர்வலம் எதிர்த்தாப்புல வந்தா நல்ல சகுனம்னு வேற சொல்லுவோம்ல.
2: இப்பதான் வன்முறை கும்பலை பார்த்த மாதிரி தலைதறிக்க ஓட வேண்டியிருக்க.
4: ஒரு வயசோ 100 இழப்பு இழப்பு தான். இது வரைக்கும் உசுரோட இருந்த அந்த உடம்ப இப்ப மரியாதையா வழி அனுப்பி வைக்கிறோம். சாமி நம்பிக்கை இருந்தா ஒரு சங்கு சேகண்டி, இல்லைன்னா ஒரு தேவாரம் திருவாசகம், இல்லைன்னா சிம்பிளா மௌனம், இது போதுமே இறுதி ஊர்வலத்துக்கு.
3: சரியா சொன்னீங்க பாகவதரே. கடன் வாங்கி டாம்பீகமா பண்றதை விட சிம்பிளா காரியத்தை முடிக்கிறது மேல். நமக்கும் செலவில்ல, மத்தவங்களுக்கும் அவஸ்தை இல்ல.
2: ஆகா ஓஹோ, பழமொழி ரொம்ப அற்புதம் பிரமாதம். இனிமே செலவை குறைச்சு.
1: டேய் டேய் டேய், வாய வச்சுக்கிட்டு சும்மா இருற, பேசாம போய் உன்னோட நாடக ஒத்திய பாடுற.
0: பிரிக்க முடியாதது என்னவோ,
2: பழமொழியும் பாக்கியத்தம்மாளும்.
3: பசங்களா கையில என்ன பாத்தீங்களா?
0: அடிக்க துடிப்பது
2: பாக்கியத்தம்மாளின் கம்பு,
0: அதனை ஒடிக்க துடிப்பது
2: நம்முடைய வம்பு.
5: மீனாட்சி விலாசம், குடும்ப தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின் மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
10: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.

0: கவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவளை.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீநிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: களியக்காவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவளை.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:46 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா டியூட் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 2212200, மொபைல் 9025221200.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், அதாவது இன்றைக்கு 1 பத்திரிக்கை ஹாய் ஸ்நேகிதியே மகளிருக்கான அந்த ப்ரோக்ராம், அந்த நிகழ்ச்சியில வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் பெண் மணிகளே நீங்க என் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறமா 2907222, இணைப்பு எண் 04652. ஒரு அலைபேசி எண் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. அதுக்கப்புறமா அப்படியே 3-2 வந்துடலாம். தேனி நேரம் இந்த நிகழ்ச்சியில வந்து வாராய் தோழி நேர்லை நிகழ்ச்சி இருக்கு, இதுவும் பெண்கள் தோழியர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன, அதாவது ஒரு சின்ன ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் அதே எண்கள் தான், இருந்தாலும் ஒரு முறை கூட நான் சொல்றேன், 2602240, அதுக்கப்புறம் 2907222, இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. நேரம் ரொம்பவே அருமையா அப்படியே போயிட்டு இருக்குல்ல, நேரம் 10:53 ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டையன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதரன் நிகழ்ச்சி மறவாது கேட்பேன் நேயர்களே.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: ஆகாஷ்வாணி. ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்பவர் முனைவர் ஜ. திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை பட்டாபிராம் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜா. திரிபுர சூடாமணி அவர்கள். கடந்த 25 வருடங்களாக கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். குறிப்பாக கவிஞர் மலர்மகன், 10 பாட்டில் ஒரு பயண நூல், ஓவியம் பேசும் காவியம், கலியன் கவிதைகள் பகுதி 2, அகத்தியர் சூடாமணி கயிறு சுத்திரம் ஆகியன. அது மட்டுமல்லாமல் பல விருதுகள் பெற்றுள்ளார். ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வெளியிட்டுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றிலும் பங்கேற்றுள்ளார். தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுவதிலும் திறம் படைத்தவர். இன்று அவர் நம்மோடு இணைந்திருப்பது சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடத்தான். மேடம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்களுடைய ஒலிப்பதிவு கூடத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
2: மகிழ்ச்சிங்கய்யா.
1: நம்மளுடைய முதல் கேள்வி மேடம், சீவக சிந்தாமணி பத்தி இன்னைக்கு பேச போறோம். இந்த நூல் குறித்து சொல்லுங்களேன்.
2: சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் 3வதாக திகழ்கிறது. இது தமிழில் எழுந்த முதல் விருத்த காப்பியம் என போற்றப்படுகிறது. இதற்கு முன்பாக காப்பியங்கள் அகவல் இலக்கியத்திலே படைக்கப்பட்டன. முதன்முறையாக திருத்தக்க தேவர் அதை விருத்தப்பாவிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். இதில் மொத்தம் 3145 பாடல்கள் உள்ளன. 13 இளம்பகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கதை தலைவன் சீவகன். இந்த கதையானது ஏமாங்கத நாட்டை ஆண்ட சச்சந்தன் விசயனுடைய மகன்தான் சீவகன். இவனுடைய கதை அவனுடைய பிறப்பு சுடுகாட்டிலிருந்து தொடங்குகிறது. இது புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னுடைய தந்தை சச்சந்தன் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்கவில்லை. ஆனாலும் கட்டியங்காரனுடைய சூழ்ச்சியினால் அவன் கொல்லப்பட்டு அவனுடைய நாடு கட்டியங்காரன் வசம் போய்விடுகிறது. ஆனால் சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனாலும் தந்தை இழந்த நாட்டை இவன் மீட்டு நாட்டு மக்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்து நிறைவில் அவன் துறவு மேற்கொள்கின்றான். அதை சொல்லக்கூடியதுதான் இந்த சீவக சிந்தாமணி.
1: ஒரு சிறு குறிப்பாக கொடுத்துட்டீங்க, அருமை அருமை. சீவக சிந்தாமணி நூல்ல பல விஷயங்கள், குறிப்பாக நம்முடைய இக்காலத்திய வாழ்வியலுக்கு தொடர்புடைய விஷயங்களும், பழந்தமிழர் என்ன வாழ்வியல் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பல தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதலாவதாக சித்த மருத்துவம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இயற்கை மூலிகைகள், மருத்துவ முறைகள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கா? அது அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நிறைய இருக்குங்கய்யா. அதாவது சித்த மருத்துவம் என்ற பெயரிலே அதில் சொல்லப்படவில்லையே தவிர, கதை ஓட்டத்தில் மக்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் அன்றாட நிகழ்வோடு தொடர்புடையதாக மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. கொரோனா காலத்துல நமக்கு தெரியும், வெந்நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும், கிருமிகள் எல்லாம் தொண்டை வழியாக உள்ளே செல்லாமல் இருப்பதற்குரிய வழியாக உலகமெங்கும் அந்த செயல்பாடு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிந்தாமணியில அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. வெந்நீர்ல வந்து வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பல் துலக்குவதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா, கடுக்காயை சுட்டு அதை பொடி செய்து அதுல பல் தேய்ச்சிருக்காங்க. இன்று வரை சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் கடுக்காய் பொடியானது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது வாயிலிருந்து வயிறு வரை இருக்கக்கூடிய புண்களை உள்ளுக்குள்ளாலும் சரி வெளியிலே போட்டாலும் சரி அது ஆறக்கூடிய தன்மையுடைய சிறப்புடையது கடுக்காய். இதை வைத்து பல் தேய்க்கும் போது சளி தொடர்பான பிரச்சனைகள், புண் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்குவதை நமக்கு இன்னைக்கு கண் கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது அன்றைய காலை நேரத்தில் அவர்களுடைய பல் தேய்க்கக்கூடிய முறை இது இப்படியாக இருந்தது என்று அந்த கதை தலைவனை பற்றி சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நாவழி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அது தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு டங் கிளீனர் என்று சொல்லக்கூடிய நிலையில பிளாஸ்டிக்லேயும் எவர் சில்வர்லேயும் எல்லாம் வருகிறது. ஆனால் அது தங்கத்திலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவர் சொல்வார். எல்லாருடைய உடலிலும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று இருக்கின்றது. அந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் அல்லது ஒன்று மிகுந்தாலும் நம்முடைய உடல்ல வியாதி ஏற்படும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வேறாக இருக்கின்றது. இது மூன்று அடிப்படையில் தான் வைத்தியம் செய்யப்படுகிறது. அதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மூளையினுடைய தூண்டுதலுக்கு வளர்ச்சிக்கு பிரம்மி என்ற ஒரு பூண்டு வகை, அதனுடைய சாரையும் நெய்யையும் அந்த காலத்துல கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு, நன்றாக சீராக இயங்குவதற்கு. ஆனா இது போன்று மருத்துவ நிலையில அதுல சொல்லப்படவில்லை. ஆனால் குழந்தை வளர்ப்புல வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பிரம்மி நெய் என்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. எல்லாம் பார்க்கும்போது மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கடல் விலை அமுதம் உப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அமுதம் என்பது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்ப உப்பு வந்து சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு உடல்ல பிரச்சனை வரும். அதே போல உப்பு மிகுந்தாலும் பிரச்சனை வருவதை நம்மால இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த அமுதம் வந்து நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு தேவை என்பதை உணர்த்துவதாக இதை கடல் விலை அமுதம், கடலிலே விளையக்கூடிய அமுதம் என்று சொல்றாங்க. கடல் விலை அமுதம் ஐந்து, மலையிலே விளையக்கூடிய அமுதம், நாட்டில் விளையக்கூடிய அமுதம், காட்டில் விளையக்கூடிய அமுதம் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பொருள்களை அவங்க சொல்லியிருப்பது மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கப்பணம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கப்பணம் என்பது வந்து ஆணை நெறிஞ்சில தான் கப்பணம்னு சொல்றாங்க. அந்த ஆணை நெறிஞ்சில பார்த்தா நான்கு திசைகளிலேயும் நான்கு முள் இருக்கும். சாதாரண தரையில இருக்கக்கூடிய நெறிஞ்சிலானது முழுமையாக அதுல வந்து முள் இருக்கும். ஆனா ஆணை நெறிஞ்சில நான்கு திசையிலையும் மிகச்சரியாக நான்கு முள் மட்டும்தான் இருக்கும். அது போன்ற ஆயுதத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள்னு சொல்றாங்க. ஆணை நெறிஞ்சில் வந்து சிறுநீரக தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது. கிட்னில இருக்கக்கூடிய கல்லை கூட கரைக்கக்கூடிய, முள்ளு தின்னா கல்லு கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கின்றது. முள்ளு கீரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்ட்டு. அதனால இது ஒவ்வொன்றும் வந்து உதாரணமாகவோ இல்ல அவங்கள் அன்றாட வாழ்வியல்ல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயோ அதை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து அந்த விஷமுறிவு பற்றி சொல்லும்போது பாம்பினுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்றாங்க. கதை தலைவியானவள் பந்து விளையாண்டுட்டு இருக்கிறா, பதுமை என்பவள். அவள் பந்து விளையாடும் போது பந்து ஒரு இடத்துல சென்று விழுந்து அதை தேடி செல்லும் போது அந்த இடத்துல இருந்த பாம்பு கடித்து விடுகிறது. அப்ப அவள் பிழைப்பாளா என்று சொல்லி அவர்களுடைய சகோதரர்களும் தந்தையும் வருத்தப்படும் போது அப்ப கதை தலைவன் அந்த பகுதியாக வர்றான். அவன் வந்த பிறகு அந்த பார்த்துட்டு என்ன வகையான பாம்பு, எந்த நேரத்துல கிடைக்கும், அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அதுல ரொம்ப அற்புதமா, எந்த பல்ல பட்டா அது விஷம், எப்போது கடித்திருந்தால் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்புகள் எல்லாம் அதுல நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புண்ணை வந்து சரிப்படுத்துவதற்காக அருவி நீரையும் சந்தனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இத கட்டழல் கதிய புண்ணில் கருவறை அருவி ஆரம் பட்டது, ஆரம்னா சந்தனம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அருவி நீரும் சந்தனமும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய, அதாவது நெருப்பு பட்டதுனால் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு அதனை பயன்படுத்தியிருக்காங்க. நாம

0: சாதாரணமாகவே நம்ம வந்து சந்தனம் வைத்துக் கொள்வதே நம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதா, அப்ப வெப்பத்தினால் வரக்கூடியதை குளிர்ச்சி கொடுக்கும் போது அது சரியாகுது அப்படின்னுட்டு. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு போர்க்களத்துல விழுப்புண் பட்ட வீரர்களுக்கு நெய் என்று சொன்னாலே அந்த காலத்தில் எண்ணெயை தான் குறிக்கும். இப்ப நாம சொல்லக்கூடிய கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படிங்கும்போது எல்லாத்துலயும் நெய் என்றுதான் முடிகிறது. அதனால நெய் என்றால் எண்ணெய், இல்ல அது பசுநெய்யாக கூட இருக்கலாம். அந்த நெய் என்ற ஒரு தைலத்தை வைத்துதான் அவர்கள் வந்து புண்ணை ஆற்றுவதற்கு அதில் நினைத்து அந்த புண்ணுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். இன்றும் நமக்கு காயம் ஏற்படும் போது தேங்காய் நெய் வை சரியாயிடும் என்ற நிலை வந்து இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இது சாதாரணமாக இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி பழகி வந்தார்களோ அதே போன்றுதான் இன்றைக்கும் நாம இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் புண்ணுக்கு வந்து மருந்து வச்சு துணியினால கட்டியிருக்கிறாங்க. இந்த கதை தலைவன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தலைவியை விட்டுட்டு போகும்போது அப்ப உதாரணமாக ஒரு வரி சொல்றாங்க, என்னன்னா புண்ணிலே கட்டப்பட்ட துணியை எப்படி நாம தூக்கி வீசுவோமோ அந்த துணியை வீசும் போது அதுக்காக நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஒரு அருவறுக்கத்தக்க பொருளாக அதை தூக்கி வீசிடுவோம் இல்லையா, அதே போன்றுதான் இந்த தலைவியை விட்டு இவன் பிரிந்து போகும்போது தெளிந்த மனநிலையுடன் சென்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணம் சொல்றாங்க. அப்ப தொக்கணம் அப்படின்னு சொல்றாங்க சித்த மருத்துவத்துல கட்டுதல். புண்ணுக்கு வந்து எல்லா மருத்துவத்திலையும் அந்த புண்ணை கட்டக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம். அதை தினந்தோறும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், தூய்மைப்படுத்திட்டு பெரிதா மாத்தணும் அப்படின்னுட்டு அந்த செய்தியும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அல்ல, இது மாதிரி பார்க்கும்போது நிறைய மருத்துவ குறிப்புகள் அதுல சொல்லப்பட்டிருப்பதை நம்மால காண முடிகிறது.
1: ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நாம் ஒரு தொழிலை தொடங்கும் முன்பாகவோ இல்லை திருமணம் செய்வதற்கு முன்பாகவோ ஜோதிடம் பார்ப்பது நம்முடைய பண்பாட்டில் இருக்கு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
1: ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, கனவு பற்றியும் சொல்லியிருக்காங்க. கனவு எப்படி பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாளில் பார்க்கறதுல மிகச்சிறந்த தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. வியாழஹோரை, வியாழஹோரை என்பது குருஹோரை. ஒரு நாளை 24 மணி நேரம் அப்படின்னம்னா அந்த 24 மணி நேரமும் வந்து 9 கிரகங்களுக்கு உரிய நிலையாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க. அதில் குருவுக்குரிய ஹோரை, அந்த ஹோரையில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுபோல குரு ஹோரை பார்த்து ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்பதை இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக ஒருவன் வந்து கடல் பயணத்துக்கு போகிறான். கடல் பயணத்துக்கு செல்லும்போது அப்போ வியாழஹோரை, வியாழனு குரு ஹோரை பார்த்து அந்த நேரம் பார்த்து போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த புயலில் அந்த கலமே கவிழ்ந்து விடுகிறது. ஆனால் அவன் மட்டும் தப்பு வைக்கின்றான். அதற்கு பிறகு பல நிகழ்வுகள்லாம் நடந்து எல்லோரும் மீண்டு வந்து விடுகிறார்கள். இறைவனுடைய நம்பிக்கையில் நம்ம செல்லும்போது வழியில் எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்றதை அது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பல இலம்பகங்களில் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. காந்தர்வ லோகம் என்பது தேவலோகம். அங்கு பிறந்த பெண்ணானவள் காந்தர்வ தத்தை. அவள் பிறந்த போது வந்து கணித்து சொல்லக்கூடிய நிமித்திகனை போய் பார்க்கறாங்க. கணி என்றால் கணித்து சொல்லக்கூடியது. அந்த வகையில தான் தமிழில் வந்து கம்ப்யூட்டருக்கு கணினி என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். அப்போ கணித்து சொல்லுகின்றான், இங்கு வந்து இவளுக்கு மறிய மணமகன் கிடையாது, நில உலகத்திலே ராசமாபுரத்தில் தான் இவனுக்குரிய தலைவன் இருக்கிறான் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். அதே போன்றுதான் இங்கே கப்பல் கவிழ்ந்தது இல்லையா, அவனை வந்து தரன் என்பவன் வந்து அங்கே கந்தர்வ லோகத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கே அழைத்து சென்று காந்தர்வ தத்தையினுடைய தாய் தந்தையை பார்த்து பேசும்போது அப்போ முன்னோர்கள் வந்து நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புலாம் அவன் வந்து குசலம் விசாரிக்கிறார்கள். விசாரித்துட்டு அப்போது தான் அவங்க சொல்கிறாங்க, தத்தையை நீங்கள் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும், அங்குதான் அவளுக்கு மணமகன் இருக்கிறான் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து அனுப்புகின்றான். அப்போ அங்கு பிறந்தபோது ஜாதக குறிப்பு பார்க்கக்கூடியது, அதுவே பிற்காலத்தில் நடக்கக்கூடியதாகவும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேமசரியார் இளம்பகத்திலேயும் அதே போல தான், பெண்களுக்குரிய நாணம் என்பது அவளுக்கு இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருப்பாள். யாரை கண்டும் நாணம் அடைகிறாளோ அவள்தான் அவளுக்குரிய கணவன் என்று சொல்கிறாங்க. அதே போல நிறைய மணமகன்லாம் பார்க்கும்போதும் அவளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஒரு முறை சீவகன் அந்த ஊருக்கு சென்று அங்கே அவர்கள் ஒரு மணியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கடை வாசலில் வந்து அவன் நிற்கின்றார். அப்போது அவள் வந்து பெண்மை உணர்வு வருகிறது. எப்படி திருவிளையாடற் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் சிவனை பார்த்த பிறகு அவள் நாணத்தினால் வெட்கி தலை குனிகிறாளோ அதே போன்ற வகையிலே இங்கும் நடைபெற்றது. அதோடு இன்னொன்று சொல்கிறாங்க, யார் வரும்போது வியாபாரம் அதிகமாக ஆகிறதோ அவன் தான் உன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதனால இவன் வாசலுக்கு வரும்போது நிறைய வியாபாரம் எல்லாம் ஆனது. அதனால இவன் தான் மணமகன் என்று சொல்லி அவளுக்கு மணமுடித்து வைத்தார்கள். அல்ல, நிறைய இடங்கள்ல அது மாதிரி திருமணத்திற்காக ரோஹிணி நட்சத்திரத்தோடு கூடிய நிலையில சந்திரன் ரோஹிணியோடு உள்ள சுப வேளையில தான் வந்து திருமணம் நடைபெற்றது. இது அகநானூற்றிலே கூட சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கு சீவகனுக்கு திருமண நாள் நிச்சயிக்கும் போது கூட சந்திரன் ரோஹிணியோடு கூடிய நன்னாளில் தான் வந்து திருமணம் செய்விக்கப்பட்டிருக்கின்றது. இது போல நிறைய குறிப்புகள் அதிலேயே இருக்குங்கய்யா.
0: நிறைய ஜோதிடம் பற்றி என்னெல்லாம் சீவகசிந்தாமணியில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற இடத்தை பொறுத்து தான் அமையும். இப்போ சூடான இடத்துல இருக்கிறவங்க குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவாங்க, குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கிறவங்க சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பண்பாட்டிலையும் பழந்தமிழர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த அறிவை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது சாப்பிடு சாப்பிடாதுன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, இது மரபார்ந்து வர்றது. இது குறித்த ஏதாவது செய்திகள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்புகள் இருக்கா சீவக சிந்தாமணியில?
1: இருக்குங்கய்யா. காலநிலைக்கேற்ற உணவு உண்ணணும், நேரத்திற்கேற்ற உணவு உண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வேனில் காலத்தில் நெல்லிக்காயெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. இளநீர், நெல்லிக்காய் இதெல்லாம். அந்த நெல்லிக்காயை உணவாக எடுத்துக்கிறதோடு மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் அதனை சாரெடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் உணவு வந்து பால் அமுதத்தை சாப்பிட்ருக்கிறாங்க. அது வயதானவர்களுக்கு இரவு நேரத்தில் பால் உணவை சோற்றுடன் பாலை சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்குனா சிறிதளவு தான் சாப்பிடணும். இரவு நேரத்தில் செரிமான கோளாறுகள்லாம் வராமல் இருப்பதற்கு சிறிதளவு சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல நம்முடைய தமிழர்களுடைய உணவு முறையே பார்த்தா அறுவகை சுவை உடைய உணவு தான். அந்த அறுவகை சுவையில ஏதாவது ஒன்று குறைந்தாலும், எப்படி வாதம் பித்தம் கபம் மூன்றும் குறைந்தாலும் நமக்கு உடல்ல பிரச்சனை ஏற்படுமோ, அதே போல அறுவகை சுவையையும் நாம வந்து மிகச்சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல வியாதி என்பதே வராது. உதாரணத்திற்கு புண்ணை ஆற்றுவதற்கு துவர்ப்பான பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சளி தொடர்பாக இருக்கக்கூடியதற்கு கொஞ்சம் கசப்பானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போல ஒவ்வொரு விதமான வியாதிக்கும் நாம மருந்து சாப்பிடும் போதே சிலது கசக்கும், சிலது புளிக்கும், சிலது இனிக்கும். அப்ப அந்தந்த சுவை சரியாக இருந்தது அப்படின்னு அதுக்குன்னே தனியாகவே ஒரு புத்தகம் இருக்குதுங்கய்யா. ஆறு வகை சுவையும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இல்லாமல்

0: வாழலாம் அப்படின்ற தனியான ஒரு இதுவே இருக்கு. இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த மாதிரியான உணவு பழக்கம் இல்லை என்பதை நம்ம சொல்லலாம். இந்த வகையில சிந்தாமணியில வந்து உதாரணமா சொல்லும்போது, நிலவு சுற்றி நட்சத்திரங்கள் இருப்பது போல நடுவிலே சோற்றை பிணத்திலே வைத்து அதை சுற்றிலும் நட்சத்திரங்கள் போல அந்த பதார்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதுல சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஞ்சி சாறு, எலுமிச்சம் சாறு இவை போன்றவை எல்லாவற்றையுமே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. பணியாரம் இவை போன்ற உணவுகளை எல்லாம் அவர்கள் ஆரோக்கியமான உணவாக எடுத்திருக்கிறாங்க. நெய்ச்சோறு, பருப்பு சேர்த்த உணவு இவையெல்லாம். அதில் வந்து புலால் உணவு இதில் மறுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் சாப்பிட்டாங்க அப்படின்னும் போதும் அதை சாப்பிடக்கூடாது என்பதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது சமண காப்பியமாக இருக்கிறதுனால சமணர்கள் வந்து உயிர்கொலை செய்யக்கூடாது என்ற கொள்கை உடையவர்கள். அதனால இதுல வந்து அசைவ உணவு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பழங்கள், காய்கறிகள் இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் உணவு பச்சைய அப்படியே எடுத்துக்கொண்ட நிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இயற்கை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையில அவர்கள் ஆரோக்கியத்தை தேடி போகாமல் உணவு முறையிலேயே அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடிகிறதையா. அதோடு மட்டும் இல்லையா, நீங்க சொன்னது மிகச்சரியானது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில உணவு உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, வட பகுதிகளில் கோதுமை அதிகமாக விளைகின்றது, தென் பகுதிகளில் நெல் அதிகமாக விளைகிறது. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரைஸ் என்று சொல்லுவோம், கோதுமையை வந்து வீட் என்று சொல்லுவோம். அதில் ஹீட்டாக வந்து இருக்கக்கூடியது வீட், டபிள்யூ எடுத்துட்டோம்னா ஹீட்டு. அதே போல ரைஸில் வந்து ஆர் எடுத்துட்டோம்னா ஐஸு. அப்ப நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவு நாம சாப்பிடுறோம், அவர்களுக்கு வெப்பம் தரக்கூடியதை சாப்பிடுறாங்க.
1: வார்த்தையிலே ஒரு விளையாட்டு விளையாடிட்டீங்க.
0: உலகமெங்குமே எந்த பகுதியில மக்கள் வாழ்கிறார்களோ, மக்கள் மட்டுமல்ல எந்த உயிரினங்களுக்கும், அந்தந்த உயிரினத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே விளையக்கூடிய பொருள்களை நாம் உண்டாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து வந்த பழம், இந்த நாட்டிலிருந்து வந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதற்கு இணையாக இருக்கக்கூடியது வந்து நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை வந்து அதனுடைய சிறப்பு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சங்க இலக்கியத்துல வந்து ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று சொல்லுவாங்க. அது எதற்காக சொல்றாங்கன்னா, நம்முடைய உணவு முறையை வந்து எப்படி நாம எடுத்துக்கணும், அதுல எவ்வளவு பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, அந்த நெல்லிக்கனிக்கு எப்படி அவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், நாம எப்படி உண்ண வேண்டுமோ என்ற முறை அந்த நெல்லிக்கனியை சாப்பிடும் போது மட்டும்தான் நம்மளால உணர முடியும். எல்லா பழத்தையும் நம்ம கடிச்சு சாப்பிடலாம், இல்ல வந்து காயை கூட ரெண்டு மூணு முறை கடிச்சிட்டு சாப்பிடலாம். ஆனா அந்த நெல்லிக்கனியை மட்டும் நன்றாக சுவைத்தால் ஒழிய நம்மால் விழுங்க முடியாது. நன்கு சுவைத்து அரைத்து அதுக்கு பிறகுதான் விழுங்க முடியும். அப்படியே கடிச்சு முழுங்க முடியாது. அது வந்து நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் என்று சொல்வார்கள். நம்ம வாயில் இருக்கக்கூடிய 32 பற்கள், 32 முறை ஒரு உணவை நாம மென்று சாப்பிடணும். பாதி செரிமானம் நம்முடைய வாயிலேயே முடிந்து விட வேண்டும். ஏன்னா அதில் நம்ம வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரானது மிகச்சிறந்த மருத்துவ நிலையில இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வாயில புண்ணு வராது, மற்ற இடங்கள்ல புண்ணு வரும். சிறு வயதாக இருக்கும் போது பாத்திருக்கிறேன், சில பிள்ளைகளுக்கு புண்ணு வந்ததுன்னா டக்குன்னு எச்ச தொட்டு அதுல வைப்பாங்க. அது எப்படி அந்த பழக்கம் வந்தது அப்படிங்கறது தெரியல. ஆனா அதுலேயும் மருத்துவ இது இருக்குது. நம்முடைய செரிமானம் வந்து பாதி நம்ம வாயிலேயே முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து விழுங்க வேண்டும். அப்ப அந்த செயல்பாடு உடைய கனி நெல்லிக்கனி. அது போன்ற நம்ம மற்ற உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த காலத்துல நெல்லிக்கனியை வந்து சாதல் நீங்க எமக்கு இந்தனே என்று சொன்னதனுடைய உள்ளார்ந்த பொருள் அதுவாகத்தான் இருக்க முடியும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இதுல நெல்லிக்கனியை வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது கூந்தல் வளர்ச்சிக்கும் பயன்பட்டிருக்கின்றது, உடல் ஆரோக்கியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிட்டோமானால் சர்க்கரை வியாதி, மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அது மிகுந்த உறுதுணையாக இருப்பதை நம்மால காண முடிகிறது. அது நிறைய இடங்கள்ல இதுல சொல்லப்பட்டிருக்கின்றதையா.
1: இந்த அவசர கால உலகத்துல 10 நிமிடத்துல 15 நிமிடத்துல சாப்பிட்டு போறாங்க, 32 முறை ஒரு வாய் அவங்க வந்து மென்றார்கள் என்றால் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல.
0: அதோடு மட்டும் இல்லைங்க, அப்படி நாம் மென்று சாப்பிடும் போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அளவு குறையும், வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலம் கவலமாக எடுத்து விழுங்கும் போது
1: நம்மளுக்கே தெரியாம
0: நிறைய உண்டு விடுவோம். நாம மென்று சாப்பிடும் பொழுது நாம் குறைவாக சாப்பிட்டு நிறைவாக இருப்பதை நம்மளால உணர முடியுங்கய்யா.

0: அது பழக்கத்தில் வரும்போது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குரிய நிலையாக நம்ம பார்க்கலாங்கய்யா.
1: அதே மாதிரி நாம சாப்பிட்டு முடிச்ச ஒரு 10 நிமிஷம் அப்புறம் தான் நம்ம வயிறே உணருமா நம்ம ஃபுல்லாயிடுச்சு இல்லை ஃபுல் ஆகல அப்படின்னு. வேக வேகமா சாப்பிடணும்னு அந்த உணர்வே தெரியாது இல்ல, நம்ம வேகமா சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப ஃபுல்லான அப்புறம் தான் உணர்வோம் ஐயோ நம்ம அதிகமா சாப்பிட்டோமே அப்படின்ட்டு.
0: பசியவே கூட பல உணர்வுகள் சொல்லுவாங்க, கண்ணுக்குரிய பசி, மூக்குக்குரிய பசி, வாய்க்குரிய பசி, அது மாதிரி பசி சொல்லுவாங்க. பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும், நம்ம ஃபுல்லா சாப்பிட்டிருந்தா கூட நமக்கு பிடித்த உணவா இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ஒன்னு வாயில போடணும்னு நினைப்போம். அதே போல அந்த ஸ்மெல் பார்க்கும்போது நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது, நல்ல வடை ஸ்மெல் வருது, இப்ப சாப்பிடலாமே அப்படின்னு டக்குன்னு அதை நோக்கி நாம செல்வோம். அப்புறம் நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய நிலை,
1: அதான் சிகப்பு நிறத்தில் உள்ள உணவுகள்லாம் நம்மள ரொம்ப வந்து சாப்பிட தூண்டுமா. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தா நல்ல சிகப்பு கலர்லயோ இல்ல வந்து நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட போறோம். கரெக்ட் தான்.
0: நிறங்களுக்கு பயன்கள் உண்டுங்கய்யா. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும், அது நமக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியதாக, ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு கேரட்டு, பீட்ரூட்டு, அதே மாதிரி பழங்கள்ல வந்து மாதுளை இதெல்லாம் வந்து. அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது நமக்கு கால்சியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது, முள்ளங்கி இவையெல்லாம். அதனால நிறத்திற்கு ஏற்ற வகையில அந்த பச்சை நிறம் எல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கிய தரும். தினம் தினம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது மிகச்சிறந்த பயனுடையதாக இருக்குங்கய்யா.
1: அருமையா சொன்னீங்க. பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து மனித உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல உறவுகள் இருக்கு. ஒரு காப்பியம்னு வந்து அதுல வந்து எல்லா விதமான மனித உறவுகளும் வரும், காதல் வரும், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் நட்பு, இப்படின்னு பல உறவுகள் அதுல வந்து கையாளப்படும். அந்த மாதிரி இருவருக்கிடையே இருக்கிற ஒரு உறவு முறையில நட்புன்ற உறவு முறை தான் வந்து நம்ம பிரதிபலன் பாராம நிறைய இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிற இந்த நட்பை பத்தி, நட்பின் இலக்கணம் பத்தி சீவக சிந்தாமணியில என்ன சொல்லப்பட்டிருக்கு?
1: நட்பின் இலக்கணமாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆங்கிலத்துல ஃப்ரெண்டு என்று சொல்லுவோம். ஃப்ரெண்டுல வந்து கடைசி மூன்று எழுத்து வந்து எண்டுன்னு முடியும். இப்ப எண்டு வரை யார் கூட வர்றாங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டு என்று. அது தமிழ்ல சொல்லும் போது உயிர்காப்பான் தோழன் என்று சொல்லுவோம். மற்ற உறவுகள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லை என்றாலும் தாய், கொண்டு வந்தால்தான் தந்தை, உயிர்காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்வார்கள். தாய் கூட குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள் என்று சொன்னால், அவளுக்கு பால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுவிடும். அதனால் கூட அவள் கொடுக்கலாம். அதனால்தான் இறைவனை சொல்லும் போது தாயினும் சால பறிந்து என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார். அதே போல பல அடியார்களும் அதே போல சொல்லுவாங்க, தாயை விட சிறந்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த வகையில இப்ப கணவன் மனைவி, மகன் மகள் இவர்கள் எல்லாம் நாம இப்ப நல்லா பாத்துக்கிட்டோமா, பிற்காலத்துல நமக்கு வயசான காலத்துல பாத்துக்குவாங்க என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆனா நட்பு என்பது முழுமையாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நட்பு எல்லா உறவை விட மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அந்த நிமிடத்தில் நம்முடைய தோழனுக்கோ தோழிக்கோ வரக்கூடிய துன்பத்தை துடைக்கக்கூடியது எந்த உறவிலேயோ அதுதான் மிக சிறந்த புனித உறவாக நாம கருதணும். உண்மையும் அதுதான். அந்த வகையில பார்த்தா சுதஞ்சனனுக்கும் சீவகனுக்கும் காப்பிய தலைவனுக்குமான அந்த நட்புறவு வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அந்தணர்கள் வந்து உணவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து வாய்ச்சிருது. உடனே அந்த நாயை வந்து அடிக்கிறாங்க. அடிச்ச பிறகு அது அந்த காட்சியை வந்து சீவகன் பார்க்கிறான். பார்த்துட்டு நாய் வந்து இறந்துவிட போகிறது என்று சொல்லி அதை போய் பாதுகாப்பாக அதற்கு உதவி செய்கின்றான். அப்புறம் பார்த்தா அந்த நாயானது ஒரு தேவனாக மாறி போய்விட்டது. நான் வந்து போன பிறவியில வந்து செய்த தீவினையின் காரணமாக இந்த பிறப்பை நான் எடுத்தேன். இப்ப உன்னுடைய மந்திரத்தினுடைய ஒளியினால நான் என்னுடைய பழைய பிறவிக்கே நான் சென்று விட்டேன். எனக்கு மிக மகிழ்ச்சி, அந்த வினை தீர்ந்து விட்டது என்று சொல்லி எப்போது உனக்கு தேவையோ அப்போது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கின்றான். சீவகனுக்கு பல்வேறு இடர்பாடுகள் வந்தபோதும் அவன் அவனுடைய நாடவில்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவனுடைய உயிர் பாதுகாப்புக்காக சுதஞ்சனன் என்று அவனை நினைக்கின்றான். அந்த நேரத்தில் உடனடியாக அவன் வந்து உதவி செய்கின்றான். உதவி செய்யும் போது அவனுக்கு மூன்று விதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கின்றான். ஒன்று இவன் விரும்பிய தோற்றம் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டாவது நல்ல இசை ஞானத்தை கொடுக்கின்றான், மூன்றாவது அந்த விஷத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை அந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மூன்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இது உனக்கு தேவையான போது பயன்படும் என்று சொல்கிறான். அந்த வகையில தான் வந்து அந்த பதுமையினுடைய பாம்பு கடியினுடைய விஷத்தை இவன் வந்து நீக்குகின்றான். அது ஒரு இடத்துல பயன் தருகின்றது. அப்ப இவனை அழைக்கும் போது இதை மூன்று இதையும் கொடுத்துறான். பல நேரங்கள்ல வந்து இந்த மூன்றும் வந்து மூன்று சந்தர்ப்பத்துல அவனுக்கு பயன் தருகின்றது. எட்டு பெண்களை மணந்து கொண்டு நாட்டை கட்டியங்காரனிடமிருந்து இவன் மீட்டு கொண்டு வருகின்றான். மீட்டு கொண்டு வந்த பிறகு அப்போது சுதஞ்சனனுடைய உதவிகள் எல்லாவற்றையும் அவனுடைய வரலாற்றை முழுமையாக ஒரு நாடகம் ஆக்கம் செய்து அந்த நாடகத்தை மக்கள் அனைவரும் பார்க்கும்படியாக அவன் செய்கின்றான். அது நட்புக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த உறவு முறைகள்ல தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இரத்த சொந்தமாக இருக்கலாம் அல்லது வந்த சொந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்து அழகு பார்த்தவன் சீவகன். சச்சந்தன் வந்து காந்தர்வ தத்தையார் தான் முதல் மனைவி. அவளுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை பெயரை வைத்திருக்கின்றான். அதே போல எட்டு பெண்களுக்கும் எட்டு மகன்கள் என்றுதான், அதுல மகள்கள் சொல்லப்படவில்லை. அதாவது மகன் தான் வந்து முதன்மையான நிலையிலே எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இந்த இடத்துல ஒரே ஒரு
1: ஒரே ஒரு குறிப்பு மட்டும், ஐங்குறுநூறுல தவமிருந்து பெற்ற மகள் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அதை தவிர வேற எந்த இடத்திலையும் வந்து மகள் பிறப்பதற்காக தவம் செய்தோம் என்ற ஒரு செய்தி வரப்படவில்லை. வள்ளுவர் கூட சொல்லும் போது சான்றோன் என கேட்ட தாய், அந்த சான்றோன்னு சொல்லும் போது அங்க வந்து பெண்ணை பற்றி வரவில்லை. ஆனால் பெண்ணுக்குரிய முக்கியத்துவங்கள் எல்லாம் இதுல நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அந்த தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பெயரை ஒரு மகனுக்கு வைத்திருக்கின்றான். இன்னொன்று வந்து கந்துக்கடனால் தான் வளர்க்கப்பட்டான் சீவகன். வளர்ப்பு தந்தையினுடைய பெயரை கந்துக்கடன் என்று ஒரு மகனுக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அதற்கு அடுத்தது கோவிந்தன் என்பவனுடைய மகள் வந்து இலக்கணை. கோவிந்தன் வந்து இவனுடைய தாய்மாமன். தாய்மாமன் மகளை தான் நிறைவாக எட்டாவது பெண்ணாக திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ கல்யாணம் செஞ்சு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய மாமனார் பெயரை மகனுக்கு வைக்கின்றான், கோவிந்தன் என்று ஒரு பெயர் வைக்கின்றான். அதனால இப்ப உறவு பெயர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் இவர்களுடைய பெயரை தன்னுடைய வாரிசுகளுக்கு வைக்கக்கூடிய மரபானது இன்று வரை நாம பார்க்க முடிகின்றது. நண்பன் பெயரை வைப்பது, அப்பாவினுடைய பெயரை வைக்கிறது, மாமனாருடைய பெயரை வைப்பது, நமக்கு அதிக உதவி செய்தவர்களுடைய பெயரை வைப்பது, மச்சானுடைய பெயரை வைப்பது, அது எல்லாமே வந்து இன்று வரை இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. அன்று இருக்கக்கூடிய பழக்கத்தை இன்று வரை அது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை கடைபிடித்து வருகிறோம். அதே போல மாமியாரும் மருமகள்களுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதுல சொல்லியிருக்காங்க. சீவகன் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு ஒரு இரண்டு நாட்களிலேயோ இரண்டு மாதத்திலேயோ விட்டு விட்டு வந்து கொண்டு இருக்கின்றான். அப்படி விட்டு வரும்போது அவர்கள் வந்து ரொம்ப துன்பத்தில் ஆழ்ந்திருப்பாங்க. சீவகனை தன்னுடைய தாய்மாமன் உதவியோடு இது எந்த நிலையிலையும் வந்து தனித்து போய் நீ போராடக்கூடாதுன்னு, ஏன்னா வயது கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் எப்படி கண்ணன் குழந்தையாக இருந்து யசோதையினால வளர்க்கப்பட்டாரோ அதே போல இவன் சுடுகாட்டில் பிறந்த போது கந்துக்கடன் என்பவனால இவன் வளர்க்கப்பட்டான். வளர்ந்த நிலையில்தான் வந்து விசையை வந்து தன்னுடைய மகனை பார்க்கின்றான். காலை பருவத்துலதான் பார்க்கிறான். பார்க்கும் போது ஆலோசனை சொல்றான், நீ தனித்து போய் நின்று போராடாதே, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாருடைய பலத்தோடு உன்னுடைய தாய்மாமன் பலத்தோடு நீ சென்று கட்டியங்காரனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை உனக்கு ஆலோசனை சொல்றான். எப்படி பொன்னானூற்றிலே ஈன்று புறந்தெழுதல் எண்தலை கடனே என்று சொல்லி சான்றோன் ஆக்குதலும் தாய்க்கு கடனே என்ற வகையில இவள் தந்தை இல்லாத இடத்துல இவள் அவனுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்றா. சொல்லும் போது மிக அற்புதமான ஆலோசனை அதெல்லாம். மிகப்பெரிய யானையானது மிகச்சிறிய கஞ்சனக்கோளினால் ஆற்ற ஒண்ணாத, அதாவது அடிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த கஞ்சனக்கோள் என்பது மை தீட்டக்கூடிய கோள். அந்த மை தீட்டக்கூடிய குச்சியினால் கூட அடிக்க முடியாத அளவு சின்ன நாகம் இருக்குது. அந்த நாகம் கடித்து விட்டால் மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய யானை கூட விழுந்து விடும். அதனால பகை சின்னதுன்னு நீ நினைக்காத எந்த இடத்துலையும். அதனால ரொம்ப கவனமா நீ கையாளணும் என்று சொல்லி எப்படியெல்லாம் இந்த நாட்டை வந்து ஒற்ற நிலை எப்படி பார்க்கணும், பகைய வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு, எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் சிறிய ஓட்டை இருந்தால் அதன் வழியாக நீர் சென்று கப்பலையே கவிழ்த்து விடுமோ, அதே போன்ற நிலையில மிகச்சிறிய பாம்பாக இருந்தாலும் அது மிகப்பெரிய விலங்காகிய யானையை கடித்தால் யானை எப்படி இறந்து விடுமோ, அது போல சிறிய பகையாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ மனதிலே கொண்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் சொல்கின்றார். சொல்லி அதுக்கு பிறகு தன்னுடைய தாய்மாமன் அவனுடைய உதவியும் பெற்று சென்று கட்டியங்காரனை வெல்கின்றான். அதை அப்ப வந்து அந்த எட்டு பெண்களையும் கட்டியங்காரனை வென்ற பிறகு அழைத்து வருகிறான். அழைத்து வந்து மாமியாருடைய பாதத்திலே விழுந்து அவர்களுடைய ஆசியை பெறுகிறார். அந்த செய்தியும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல எல்லோருக்கும் காமன் என்று சொல்வார்கள். இந்த இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தானமர்ந்து வருவும் மேவற்றாகும் என்று தொல்காப்பியர் சொல்வார். இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை அத்தனை பேருக்குமான இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். அது வந்து காமன் வந்து எல்லோருக்கும் காமன் என்ற, முதல்ல காமன் என்பது மன்மதனை குறிக்கும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய காமன் என்பது ஆங்கிலத்தில பொதுவானது அனைவருக்குமானது என்பதை குறிக்கும். அந்த வகையில காமனுடைய தம்பி சாமன் என்று இருக்கின்றார்.

0: அந்த ரெண்டு பேருமே வந்து மாமன் மருகன் போல, மாமனாரும் மருமகனும் போல இருந்தார்கள். மாமனும் மருமகனும் போல இங்கு காமனும் சாமனும் இருந்தார்கள் என்ற செய்தியை வந்து இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா விதமான உறவுகளும் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: அருமையா சொன்னீங்க. நட்பை பத்தி கேட்டப்போ நட்போட சேர்த்து பல விஷயங்களை சேர்த்து ஒரு களஞ்சியம் மாதிரி சொல்லியிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி அடுத்த மாதம் 16ஆம் தேதி இதே அலைவரிசை இதே நேரத்தில் ஒலிபரப்பப்படும், நீங்கள் கேட்கலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்றவர் முனைவர் ஜா திருப்புர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரைகானம் கேட்கலாம் 12 மணி வரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
5: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகூலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நிகழ்ச்சி நிரல். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். பனிரெண்டு திரையிசை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். இதில் வாராய் தோழி உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன, நேரலை நிகழ்ச்சி. 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை, அதனைத் தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். 5:30 தெற்கு புதூர் அருள்மிகு பஞ்ச பாண்டவர் திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நேரலை. 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர்க்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் என் நாராயணன் அவர்கள். அமுத சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம், உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களின் முக்கியத்துவம், தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி ஒலிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தவறாமல் கேட்டு எங்களுடன் பயணியுங்கள் நேயர்களே.

0: run victory over Hong Kong in Dubai last night. Batting first, India scored 193 for 5 in 20 overs, powered by Smriti Mandhana's historic 124 off just 64 balls. And with that, we end this news bulletin.
1: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. உழைப்புக்கு இடையே ஒரு இனிய இளைப்பாறல், மனதுக்கு இதமான இசையை தருவது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12:10. மழை நனைப்பது பூமியை, இசை நனைப்பது இதயத்தை, மனம் நனையும் இந்த இனிய வேளையில் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

அழகு, பூனா வாசம், பூனா மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இங்க ஒரே பாடல்ல பூ பூ அப்படின்னு பூவா பூத்துக்கிட்டே இருக்கு. வரிகள்ல பூ, உணர்வுகள்ல பூ, இசையில பூ, குரல்ல கூட ஒரு பூவின் மென்மை. ஒரு பூவை பார்த்தா மனம் மலரும்னா இந்த பாடலை கேட்டா நிச்சயமா மனசே ஒரு பூந்தோட்டமாகும். பி சுஷிலாவின் தேன்குரலில், கேவி மகாதேவனின் இனிய இசையில், கண்ணதாசனின் அழகான வரிகளில் 1969 வெளிவந்த குலவிளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: இல்லம்மா.
1: பூ பூவா பூத்திருக்கு.

0: நீ சொல்றது தான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ,
2: குருங்கு
1: அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ,
2: கரும்பு
1: வாணியிடம் இல்லாதது என்ன பூ,
2: படிப்பு
0: இதுவா.

0: சொல்லுங்க. என்ன பூ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சலிப்பூ.
2: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ?
1: மதிப்பூ.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியில் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: நிகழ்ச்சியில அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் குரலில், MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் கவிதை வரிகளில், 1977 வெளியான பட்டின பிரவேசம் திரைப்படத்தில் இருந்து. பாடல் முழுக்க நிலா நிலா அப்படிங்கிற வார்த்தை நெஞ்சை வருடும் ஒரு இனிய இசை உலா அப்படின்னு சொல்லலாம். நிலவை பார்த்து ரசிப்பது ஒரு அழகுதான் இல்லையா? நிலவை போல பாடலை ரசிப்பது இன்னொரு அழகு. அந்த இரண்டையும் ஒன்றாக்கி காதுக்குள் வந்து மெதுவாய் கனவுகளை தூவும் பாடல்தான் இது.

0: வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சரி நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒரு தோழிக்காக, ஒரு உறவுக்காக, அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய ஆசையையே விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்த ஒரு விஷயம் இருக்கா, அந்த விட்டு கொடுத்தது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா, இன்னைக்கு ஹாய் சிநேகிதே நேரலை நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருமே உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காதீங்க, இன்னைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதே நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கான டாபிக், விட்டு கொடுப்போர் கேட்டு போவதில்லை. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு 2907722 முன்னிணைப்பாக 046652. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் என் நாராயணன் அவர்கள். அமுது சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களின் முக்கியத்துவம், அகசீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வா ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: நேரம் 12:23. குமரி எஃப்எம் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

ஒரு பாடல் முழுக்க பூக்கள் பூத்து குலுங்குமா. செண்பகப்பூ, குங்குமப்பூ, செந்தாழம்பூ, பாடல் தொடங்கியதுல இருந்து முடிகிற வரைக்கும் பூ பூ பூ அப்படிங்கிற கவிதை எழுதியிருக்கிறாரு கங்கை அமரன். அந்த கவிதைக்கு இளையராஜாவின் இனிய இசையும் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் தேன் குரலும் உயிர் கொடுக்குது. 1992 வெளியான நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனதை மயக்க செய்யும் அந்த அழகான பாடல் இதோ.

வாழ்த்துகின்றோம் நேயர்களே. இன்று மாலை 5:30 தெற்கு புதூர் அருள்மிகு பஞ்சபாண்டவர் திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நேரலை கேட்க தவறாதீர்கள்.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல்

0: இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
0: முல்லை சரம்
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுன்னே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர்மழை. இது தேரில் சுவையில் சாரலிசை.

இளையராஜாவின் இசையில் இயேசுதாஸ் மற்றும் சித்ராவின் இனிய குரலும் இணைந்து தரக்கூடிய இசை மழைதான் இது. 1990 வெளிவந்த மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் இந்த இனிய பாடல். வார்த்தைகள் முடிந்தாலும் இசை மட்டும் முடியாதுங்க. இசை முடிந்தாலும் நம் மனதுக்குள் அந்த லா லா லா தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இனிய இசை பயணத்தை இப்போது நாமும் ரசிப்போமா?

0: சந்தோஷம்னா எப்போதுமே பெரிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பிடிச்ச பாடல் கேட்கறதா கூட இருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதா இருக்கலாம், ஒரு கப் டீ குடிக்கிறதா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறதா இருக்கலாம், இல்லைனா யாராவது எதிர்பார்க்காம சொல்ற ஒரு சின்ன பாராட்டு கூட நம்மளுடைய நாளையே அழகாக்கிடும் இல்லையா. அதனாலதான் உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன, இதை பத்தி இன்னைக்கு பிற்பகல் 3:02 தேனி நேரம் வாராய் தோழி நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாரும் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே காட்டு.
3: நேயர்கள், இதுவரை கேட்ட நிகழ்ச்சி மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இசையும் தகவலும் இனிய தருணங்களும் தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதி

தலைமையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமானப் பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரிப் பயிற்று, பதுங்குக்குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகோபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதாரம் மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியு கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும்

0: உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:51.
3: நலமாய் வாழ்வோம்.
4: குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து உணவுகள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள்.
5: குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மரபியல் காரணிகள் மட்டுமல்லாமல் சத்தான உணவு, நல்ல தூக்கம், உடல் செயல்பாடு, பாதுகாப்பான சூழல் மற்றும் அன்பான பராமரிப்பு ஆகிய அனைத்தும் அவசியம். இவற்றில் ஊட்டச்சத்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. குழந்தை பருவத்தில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம். குழந்தை பருவம் என்பது உடல் வளர்ச்சி மட்டுமல்லாமல் மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டல வளர்ச்சி, எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை வேகமாக நடைபெறும் காலம். போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காத குழந்தைகளில் எடை குறைவு, உயர வளர்ச்சி குறைவு, ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, அடிக்கடி நோய் தொற்று, கற்றல் மற்றும் வளர்ச்சி தொடர்பான சிரமங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தாய்ப்பாலின் முக்கியத்துவம். குழந்தையின் ஆரம்ப கால ஊட்டத்தில் தாய்ப்பால் முக்கியமானது. பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே வழங்குவது பரிந்துரைக்கப்படுகிறது. குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு பாதுகாப்பையும் தாய்ப்பால் வழங்குகிறது. 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பாலுடன் குழந்தையின் வயதுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற துணை உணவுகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். குழந்தைகளின் உணவில் என்ன இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பல்வேறு உணவுக் குழுக்கள் இடம்பெற வேண்டும். இதில் புரதச்சத்து, முட்டை, பருப்பு, பயறு, பால், தயிர், மீன் அல்லது பிற புரத உணவுகள், இரும்பு சத்து, கீரைகள், பருப்பு மற்றும் பயறு வகைகள், எள், முட்டை, இறைச்சி போன்ற உணவுகள், பால் மற்றும் பால் பொருட்கள், சில கீரைகள், பிற கால்சியம் நிறைந்த உணவுகள், வைட்டமின்கள் மற்றும் நீண்ட சத்துக்கள் நிறைந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் ஆகியவை அடங்கும். பல்வகை உணவு மிகவும் முக்கியம். குழந்தைக்கு தினமும் ஒரே வகையான உணவை மட்டும் வழங்காமல் பல வகையான இயற்கை மற்றும் உள்ளூர் உணவுகளை மாற்றி மாற்றி வழங்க வேண்டும். உதாரணமாக இட்லி, தோசை, சாம்பார், முட்டை, மதியம் சாதம், சிறுதானியங்கள் நிறைந்த உணவு, பருப்பு, காய்கறி, கீரை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். மாலை சிற்றுண்டியாக பழங்களையோ வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுண்டல் போன்ற சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்ளலாம். இரவு சாதம், சப்பாத்தி, கஞ்சி, காய்கறி, புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உணவின் அளவும் வகையும் குழந்தையின் வயது மற்றும் தேவைக்கேற்ப மாறுபடும். தவிர்க்க வேண்டிய உணவுப் பழக்கங்கள் என்று நோக்கும்போது இன்றைய குழந்தைகளிடம் சிப்ஸ், பிஸ்கட்ஸ், ஸ்வீட்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும் நிலை உள்ளது. இவை அடிக்கடி எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக பழங்கள், வேக வைத்த பயறு, சுண்டல், கொட்டைகள் மற்றும் விதைகள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட சத்தான சிற்றுண்டிகள் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கலாம். ஊட்டச்சத்து மூளை வளர்ச்சியும். குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு போதுமான ஆற்றல் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவை. இரும்பு சத்து, அயோடின், துத்தநாகம், புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் குழந்தையின் இயல்பான வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே குழந்தையின் உணவு உடல் வளர்ச்சிக்காக மட்டுமல்ல மூளை வளர்ச்சி மற்றும் கற்றல் திறனையும் அதிகரிக்கும் வகையில் இருக்க வேண்டும். வளர்ச்சியை தொடர்ந்து கவனித்தல். குழந்தையின் ஊட்டச்சத்து நிலையை அறிய எடை உயரம் மற்றும் வயதிற்கேற்ற வளர்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணிப்பது முக்கியம். வளர்ச்சி விகிதத்தில் மாற்றம் அல்லது தொடர்ந்து எடை அதிகரிக்காமல் இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டும். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கல்வியை வழங்குவதில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. பெற்றோர்கள் தாங்களே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றும் போது குழந்தைகளும் அதை எளிதாக கற்றுக்கொள்வார்கள். குழந்தை சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதை விட ஆரோக்கியமான உணவு குழந்தைக்கு எளிதாக கிடைக்க செய்வது சிறந்த அணுகுமுறையாகும். ஒரு குழந்தைக்கு நாம் வழங்கக்கூடிய மிக சிறந்த பரிசுகளில் ஒன்று சத்தான உணவு மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கம். சத்தான குழந்தை, ஆரோக்கியமான குடும்பம், வலிமையான சமூகம். இன்று குழந்தைக்கு வழங்கும் நல்ல ஊட்டச்சத்து நாளைய ஆரோக்கியமான தலைமுறைக்கான முதலீடு.
4: குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து உணவுகள் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
6: உங்களுடன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீ

0: எலும்பு முறிவு மருத்துவமனை, இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கலியக்காவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சேகூலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, கலியக்காவளை.
4: மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் இணையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும் நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 12:56 ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ண போறீங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்லி கடை அப்படின்ற திரைப்படத்துல இருந்த ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: செய்தி தெரியுமா ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நேர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி, அவங்களுடைய பர்த் ஆனிவர்சரினால அவங்கள பத்திய செய்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு வந்து நாம் நினைவு கூற போகும் ஒரு மிக சிறப்பு மிக்க தலைவர் அவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றிலும் இந்திய பொருளாதார சிந்தனையிலும் அழியாத தடம் பதித்தவர் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் 1825 செப்டம்பர் 4 மும்பையில் பிறந்தார். இந்தியாவின் ஆரம்பகால தேசிய தலைவர்களில் முக்கியமானவராக விளங்கியவர். அன்புடன் இந்தியாவின் கிராண்ட் ஓல்டு மேன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு சிறந்த கல்வியாளர், அப்புறமா சமூக சீர்திருத்தவாதி, அரசியல்வாதி மற்றும் பொருளாதார அறிஞர். இந்திய ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த காலத்தில் இந்திய மக்களின் உரிமைகளுக்காகவும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து இவர் வந்து குரல் கொடுத்தார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது அதன் முக்கிய தலைவர்களில் ஒருவராக தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இருந்தார். பின்னர் அவர் காங்கிரசின் தலைவராகவும் பல முறை பொறுப்பு வகித்தார். அந்த காலத்தில் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமைகளுக்கும் நிர்வாகத்தில் உரிய பிரதிநிதித்துவமும் கிடைக்க வேண்டும் என்று இவர் வந்து ரொம்பவே வலியுறுத்தியிருக்கிறார்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: இதழோர புன்னகையாய்
6: தேனூரும் பூந்தோட்டமாய்
5: என்றும் உங்களுடன் உறவாடும்
6: குமரி
5: பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. மங்கீரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். பெண்மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? என்னங்க எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்றீங்களா? சாப்பிட்டீங்களா? முதல்ல இன்னைக்கு வந்து நேரில் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நம்மளுடைய தோழிகளுக்கு, அதாவது பெண்களுக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் பெண் மணிகளே நீங்க ஏன் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2600240, அதுக்கப்புறமா 2907722, இணைப்பு எண் 04652. ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257019. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு, நேரம் 1:12 ஆகிவிட்டது. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு ஒரு முறை கூட நம்ம சொல்லிக்கலாம். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பேசி அப்படியே ஜாலியா பேசி போக போகிறோம். வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் நாம மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதே இல்ல, அப்படித்தானா? சில நேரங்கள்ல அன்புக்காகவும் உறவுக்காகவும் விட்டு கொடுப்பது வந்து தோல்வியே அல்ல, அது நம்மளுடைய உயர்ந்த மனப்பான்மையை காட்டுகிறது அப்படிதான் கண்டிப்பா சொல்லியாகணும். உண்மையில விட்டு கொடுப்பார் கெட்டு போவதே இல்லப்பா. அப்புறமா வந்துட்டு ஓகே அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது ஏதோ வந்துட்டே இருக்கிறாங்க, கியூ கட்டி வர்றாங்க நம்மளுடைய தோழிகள். யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அப்படிதான்
0: சொல்லுங்க. அப்புறம்
1: விட்டு கொடுத்தா, விட்டு கொடுத்து போனா கெட்டு போயில்ல மேடம். விட்டு கொடுத்து நடக்கும்.
0: நீங்க விட்டு கொடுப்பீங்களா?
1: நமக்கு குறைவில்ல.
0: நீங்க விட்டு கொடுப்பீங்களா?
1: கண்டிப்பா,
0: கண்டிப்பா. இதுல என்ன, இதுல கேள்வி வேற இல்ல.
1: ரொம்ப விட்டு கொடுக்காது
0: அப்படி. அமிர்தமும் நஞ்சு அப்படின்றீங்களா? டாபிக் அப்படியே கொணக்கல் மொணக்கலா போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர், ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க? வால்யூத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்க. நின்னுட்டே சீக்கிரமா சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மட்டும்தான்
0: விட்டு கொடுக்கணும், வெளியில கொடுக்க கூடாது.
2: கண்டிப்பாமா.
0: என்ன சிரிப்பு. ஓகேமா,

0: சூப்பர், அருமையா பேசிட்டீங்க. அவ்வளவுதானா, முடிச்சிட்டீங்களா? சூப்பர், அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. நன்றிமா, நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கேக்கலையே, கொஞ்சம் சத்தமா. சாப்பிட்டீங்களா?
1: இனிதா.
0: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டாபிக் கேட்டீங்களா? டாபிக் என்ன?
1: விட்டு கொடுப்போம்னு விட்டு போறதில்ல.
0: கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி, வெரி ட்ரூ. சொல்லுங்க.
1: நம்ம வந்து ஊர்ல இருந்து பஸ் வரணும்ல, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இருக்கும் போது நிறைய பேர் கூட்டமா இருக்கும் போது பஸ்ஸும் நிரம்பி இருக்கும். அந்த டைம்ல நிறைய பேருக்கு சீட் இருக்காது, வயசானவங்க வருவாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம தள்ளி நிக்கணும். வழியில போகும்போதெல்லாம் பஸ்ல போக ரோட் கிராஸும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறது, முடியாது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது.
0: குமாரி மேடம்
1: சொல்லுங்க,
0: நீங்க சொல்லுங்க.
1: எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. நமக்கு நமக்கு வயசு தொட்டு போனவங்க கூட நம்ம அவங்க அவசரமா போனோம்
0: நல்லா பேசுனீங்க, நன்றி நன்றி. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, நேரம் 1:18 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கோம். நம்ம யோசிப்போம், விட்டு கொடுத்து போகணும், ஃபேமிலிக்குள்ளாடி விட்டு கொடுத்து போகணும், அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி அப்படி போக முடியும் அப்படிலாம் நம்ம வந்து யோசிப்போம். ஆனா பஸ்ல வந்து விட்டு கொடுக்க இந்த இதுக்கு விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற அந்த டாபிக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசினாங்க அந்த குமாரி மேடம். என்ன பேசினாங்கன்னா, பஸ்ல எல்லாம் பாருங்க ரொம்ப கூட்டமா இருக்கும் போது வயசானவங்க எல்லாம் பாவம் இல்லை, அவங்க நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஜஸ்ட் உட்கார வச்சு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோம்ல, நம்ம கெட்டே போக மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி வித்தியாசமா யோசிச்சு அழகா பேசுனீங்க, சூப்பரா இருந்துச்சு. கூடவே நம்ம ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில வந்து விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கரெக்ட் தானே? வெரி ட்ரூ இல்லையா? விட்டு கொடுப்பது கெட்டு போவது இல்லை. சில நேரங்கள்ல நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல விஷயத்தை திரும்ப கொண்டு வரும் இல்லையா? நேரம் 1:25 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை. விட்டு விட்டு கேக்குது. டாபிக் ஏத்த மாதிரியே. சாரி சாரி, இணைப்பு சரியாக கேட்கவில்லை. ரொம்ப சாரி. அடுத்த தொழிலுக்கு கொடுத்துடலாம். வணக்கம்.
6: மற்றும் தொடர்புக்கு 9021200.

0: நேரம் அப்படியே சுப்ரபேட்டுக்கு நேரம் 1:26 ஆகிவிட்டது. அப்படியே நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க. விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா நான் பேச? ஓ அப்படி அப்படி, எப்படி எப்படி?
1: ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டுல வீட்டு குடும்பத்தை உள்ளால விட்டு விட்டு நம்ம வந்து சந்தோஷமா போக முடியும். அதாவது என்னன்னா, அது நமக்கு அந்த கோபம், அந்த பிடிவாதம் ரொம்ப இருக்கும் பாத்துக்கங்களா. நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம விட்டு கொடுத்தா செஞ்சோம்னாக்கா நம்ம ஒரு நம்மள ஒரு மாதிரி மட்டமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி நான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கௌரவமா இருப்பாங்க. அதே மாதிரி இருக்காம அந்த கோபத்தையும் பிடிவாத குணங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அந்த உறவுகள் நமக்கு வேணும், சந்தோஷமா நம்ம குடும்பத்துக்குள்ளாக இருக்கணும், நாலு பேரு நம்மள மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம விட்டு கொடுத்து போயாச்சுன்னா நம்ம குடும்ப உறவுகளும் எல்லாமே நம்மள மதிப்பாங்க, நமக்கு சந்தோஷமும் தானாகவே நமக்கு வந்துச்சு.
0: சூப்பர்மா, சூப்பர் அருமை.
1: விட்டு கொடுத்து போயாச்சுங்கன்னா நமக்கு எப்பவுமே நல்லதுதான், நம்ம எதுவுமே கெட்டு போக மாட்டோம். ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்தாச்சுங்கன்னா நம்ம தோத்து போனோம் அப்படின்னு சொல்லி நினைக்க விடாது. நம்ம விட்டு கொடுக்கறதுனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால நம்ம விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். அது பழமொழியும் கூட உங்க கொடுத்த தலைப்புக்கு ரொம்ப நன்றி.
0: சூப்பர்மா, நன்றி, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. ரொம்ப அருமையா பேசினாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டு கொடுப்பது வந்து ஒரு தோல்வியே இல்லைங்க, அது வந்து உறவை வந்து வெற்றி பெற செய்வதற்கான ஒரு வழிதான் அப்படின்னு சூப்பரா ரொம்ப அருமையா பேசினாங்க. கூடவே நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
4: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில், அதாவது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில், விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கோம். எல்லா இடங்களையும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சால சில நேரங்களில் நமக்கு பிடித்த மனிதர்களை நம்ம வந்து இழந்துடுவோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம போகணும். அப்படி இதை பேசுறதுக்காக இதை வந்துட்டாங்க. இவங்க யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: இணைப்பு
0: வந்து சரியாக இல்லை, சொல்லுங்க.
6: அந்த பொறுமை நமக்கு இருக்கணும். இந்த பொறுமை இருந்தாதான் எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுத்து போக முடியும் மேடம். ஆனா அந்த விட்டு கொடுத்து போக கூடிய மனப்பாங்கு இப்ப ரொம்ப குறைவா இருக்கு. சமீபத்துல நான் பாக்கும்போது ரொம்ப வேதனையாவும் இருந்து, ஒரு விபத்து நடக்கிற இடத்துல கீழே விழுந்துட்டவங்களுக்கு எழும்பி இடம் கொடுக்க வர ஒரு பஸ்ல ஆள் இல்லாம இருந்து மேடம். ஏன்னா அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, கீழே விழுந்து அடிபட்டு பஸ்ஸுக்குள்ளே விழுந்து. அப்ப அதுல ஒருத்தங்கிட்ட கேட்டுதான் நான் வாங்குறேன், அம்மா ஒருத்த எழும்புங்க அவங்கள உட்கார வைப்போ நீ. அப்ப நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மனப்பான்மை கம்மியாயிட்டு தானே இருக்குன்னு நினைக்க தோணுது. அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல தன்னாலே வரணும், அந்த விட்டு கொடுக்கணும். சரி, அவங்களை உட்கார வைப்போம். அதே அளவுக்கு வைக்கமாவ கூப்பிட்டு இடமும் இருக்கு, அதுவும் பாக்குறோம். அப்ப இந்த விட்டு கொடுக்கறது வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, பொது இடங்கள்லயே நம்மள அறியாம நமக்கு வரணும். அது அந்த உணர்வுகளோடு நம்ம செயல்படும் போது கண்டிப்பா அந்த இடங்களும் நல்லா இருக்குது, பிரச்சனைகளும் குறையும். அதே போல அடிச்சு பிடிச்சு ஒரு இடத்துல கீவுல நிப்போம் மேடம், அதுல எல்லாம் பொறுமையா இருந்துட்டு போகணும். ஒருத்தங்க தப்பு பண்றாங்கன்னே அதுக்காக நாமளும் அதே தப்பு பண்ண கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய இருக்கு, தப்பே இருக்காது. அந்த இடத்துல நம்மள தப்பா சொல்லும் போது அந்த இடத்துல பொறுமையா தான் இருக்கு,
0: அமைதியா போயிடணும் இல்லையா?
6: அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன ஒரு நேரமாவது அதை யோசிப்பாங்கல்ல.
0: கண்டிப்பா

0: அதுக்காக நம்ம அந்த இடத்துல சாதிக்கணும் நிரூபிக்கவே நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர்மா, சூப்பர், அருமையா பேசுறீங்க, நன்றி.
0: நன்றி மேம், நன்றி.
1: நம்மளோட தோழிகள்லாம் ரொம்ப அருமையா சூப்பராக அப்படி அசத்தி கலக்கி கலக்கி கலக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நிறைய பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணும், இப்போ இருக்க ஈகோ ஈகோ இஜிஓ அது வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்குது. நான் ஒரு இதில் படித்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈகோ இஸ் த ஒன்லி வேர்ட் டு கில் எனி டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது அதனால ஸோ ஸ்கிப் த ஈ அண்ட் லெட் இட் கோ அப்படின்னா, அப்படியே ஈயை விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணுமா. சூப்பரில், ஈகோ இஸ் த ஒன்லி வேர்ட் டு கில் எனி டைப் ஆஃப் ரிலேஷன். இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? முத்தம்மாள் பேசுங்க. சூப்பரா கேக்குது முத்தம்மாள், பேசுங்க பேசுங்க.
2: குடும்பங்கள்ல போன்லயே கோபப்படுவாங்க, அதை நம்ம வந்து நினைச்சுட்டு தப்பா நினைக்க கூடாது. அங்கதான் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட சகஜமா பேசணும். அப்புறம் குடும்பங்கள்ல சொத்து பிரிக்கும் போது யாரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கி அதுக்குள்ள கூட பொண்ணா வருவோம், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்குதான் நமக்குள்ள சொந்தங்கள் தான் அப்படிங்கறத பொறுத்து போனோம். அப்படி பொறுத்து போனா குடும்பங்கள் எல்லா உறவுகள் நிலைக்கும், இல்லாத்தா உறவுகள் புரிஞ்சிடும்.
1: ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
2: நன்றி.
1: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பர தர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு, நேரம் 1:33 ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு தோழி அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமன்பூர்ல இருந்து குமாரி பேசுறேன்.
1: பேசுங்க குமாரி மேடம்.
3: அதாவது விட்டு கொடுக்கதுலயும் ஒரு இது இருக்கு.
1: எது இருக்கு?
3: இறங்கி போக கூடாது,
1: நமக்கு
3: ரெஸ்பெக்டே இருக்காது.
1: அனுபவம் வெறுமையா இருந்தா கூட விட்டு குடுக்கறதுல தப்பே கிடையாது நான் நினைக்கிறேன். அதேதான் நீங்களும் அப்படி ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் பாரமா இருந்தா கூட இறக்கி வச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, நன்றிமா, நன்றி.
3: நன்றி.
1: நம்மளுடைய தோழிகள்லாம் வந்து விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக் விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக அருமையா அருமையாக பேசி அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம ஒரு பாடல், அதாவது சூப்பரான அருமையான பாடல் கேட்டுட்டு அப்படியே மீண்டும் இணையலாம். ஓகே.

0: மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் இணையுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு நேரம் 1:40 ஆகிவிட்டது, அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தையை விட்டு கொடுத்தால் ஒரு சண்டை முடியும் இல்லையா, ஒரு ஈகோவை விட்டு கொடுத்தால் ஒரு உறவு வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க மேடம்? பேசுங்க.
1: பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்புறம் வந்து எடுத்து கொடுத்தார் வச்சு போவதில்லை. அகழ்வாரை தாங்க நிலை போல் நிலம் போல தம் இகழ்வார் பொருட்கள் தலை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் காக்க சொல்லியிருக்கு. இப்படிதான் ஒரு நாள் தெரியல, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கன்னத்துல அடிச்சுட்டான்.

0: வாங்கியா நிக்கிறான். அடிச்சவன் அடுத்த கண்ணத்துலயே அடிச்சுட்டான். இப்ப அடி வாங்கும் என்ன பண்ணான்னா, அவனை பெரிய புரட்டி
1: எடுத்துட்டான்.
0: அப்ப பக்கத்துல சமாதானம் பண்ண வந்தவங்க கேட்டதுக்கு, நீ முதல்ல அடிச்ச நேரமே அவனை அடிச்சு வந்துட்டானே அப்படின்னு கேட்டது. அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஒரு கண்ணத்துல அடிச்சா மறுகணத்தை கேட்ட சொன்னாங்க, அடுத்த கண்ணத்துலயே அடிச்சு சொல்லல அப்படின்னுட்டான். அதனால பொறுத்துறதுக்கு, பொறுத்து சொல்லுறதுக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு
1: விட்டு கொள்ள வேண்டும், எதை விட்டு விட வேண்டும் என்று ரொம்பவே தெரிந்தவர்.
0: அவங்க வந்து மேன்மையானவங்க, அவங்க விலசலிங்கிறத உணர்ந்து
1: இணைப்பு கட்டாகிவிட்டது. இப்ப வந்து விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள். நாம் விட்டு கொடுப்பது நம்முடைய மரியாதையை அல்ல, சில நேரங்களில் நம்மளுடைய ஈகோவை அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். வெற்றி பெறுவதை காட்டிலும் நம்முடன் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வது சில நேரங்களில் பெரிய வெற்றி அல்லவா? கரெக்டு தானே? நேரம் 1:42 ஆகிவிட்டது. அடுத்ததா அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு, நிறைவு பகுதியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், சீக்கிரமா பேசி முடிச்சிருங்கம்மா.
2: ஹலோ மேடம், நான் மேடம் பகவதி அம்மாள்
1: பேசுறேன். பகவதி அம்மாள், வெல்கம் வெல்கம். ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேடம்.
1: ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க.
2: எனக்கு வாழ்க்கையில வந்து விட்டு கொடுத்ததுனால நான் கிட்டே போகல, நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தேன்.
1: சபாஷ், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துட்டேன். ஓகேமா சொல்லுங்க.
2: அம்மா அப்பா போட்ட நகை, 10 பவுன் நகை எங்க மச்சாங்காரரு எடுத்துட்டு தரவே இல்லை.
1: முட்டி
3: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.
1: நேரம் அப்படியே 1:44 ஆகிவிட்டது. அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி வந்துவிட்டோம். விட்டு கொடுப்பது வந்து ஒரு தோல்வி இல்லவே இல்லைங்க, உறவை வெற்றி பெற செய்வதற்கான ஒரு வழிதான். எல்லா இடங்களிலும் நாம் தான் ஜெயிக்க வேணும் அப்படின்லாம் நினைச்சா சில நேரங்கள் நமக்கு பிடித்த மனிதர்களை இழந்து விடுவோம் இல்லையா. ஒரு வார்த்தையை விட்டு கொடுத்தால் ஒரு சண்டை முடியும், ஒரு ஈகோவை விட்டு கொடுத்தால் ஒரு உறவு காப்பாற்றப்பட முடியும் சொல்லப்படுது. அதனால இன்னைக்கு வந்து சூப்பரா பேசுனீங்க, எல்லா தோழிகளும் ரொம்பவே அருமையா பேசுனீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னீங்க, விதவிதமான கருத்துகள் ரொம்பவே நல்லா பேசுனீங்க. விட்டு கொடுப்போர் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை, ரொம்ப அருமையா பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவி வகித்து வருவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இரு நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா

0: லோனியின் பங்களிப்பை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி அனைவரது வாழ்விலும் நேர்மறை ஆற்றல் வலிமை கிடைக்க வாழ்த்தியுள்ளனர். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் மலர்களால் அலங்கரித்தும் வெண்ணெய், அவல், பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான மக்கள் இன்று காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மருதூரில் உள்ள அருள்மிகு வேணுகோபாலசுவாமி திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோகுலாஷ்டமி எனப்பெறும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ண ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா உரியடி திருவிழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபாலசாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றன. இதேபோன்று ராதாகிருஷ்ணன் சமேத கோகுல கிருஷ்ண ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை உரியடி திருவிழா நடைபெறும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரன்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தருமபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் கோகுலாஷ்டமியையொட்டி காலை 6 மணி முதல் துளசி பூஜை, தரிசன ஆரத்தி, சந்தியா ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிறுவர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு கோயிலில் வலம் வந்தது பார்ப்பவர்களை கவர்ந்தெழுத்தது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகமாக இந்நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலில் இன்னிரவு உரியடி திருவிழா நடைபெறுகிறது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வருகை புரிவதால் விழா களை கட்டியுள்ளது. கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர். GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 36,000 கிலோமீட்டர் தொலைவில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளித்துறையின் சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதல் புவிசார் இமேஜிங் செயற்கைக்கோளின் வெற்றி இந்திய விண்வெளித்துறையின் புதுமையையும் தொழில்துறையின் வளர்ந்து வரும் பலத்தையும் பறைசாற்றுகிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் சார்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகள், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் விவாதங்கள் இடம்பெறும். முதல் நாளான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டு நீதித்துறை தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். நேபாள பெருவளத்தில் உருக்குலைந்த திரிசூலி நீர்மின் நிலைய சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளின் முதற்கட்டமாக 2 பேர் 10 நாட்களுக்கு பின்னர் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் மேலும் 150 பேரை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொன்னையாறு கிராமத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை

0: துறை அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 2 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறினார். மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையின்போது உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் காவிரியாற்றில் மண்டியுள்ள செடி புதர்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாய்க்கால்களில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என்றார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தண்ணீர் ஒரிரு நாட்களில் கல்லணை சென்றடையும் என்றும், நாளை மறுநாள் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7790 கனஅடியாக உள்ள நிலையில், காவிரி டெல்டா பாசனத்திற்காக 7000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் மாற்றுப்பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்த நீரை பயன்படுத்தி சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மழைப்பொழிவு குறைவாக உள்ள சூழ்நிலையில் குறைந்த நீர் தேவைப்படும் மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மாற்றுப் பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நீர்வளத்தை சிக்கனமாகவும் பயன்படுத்துவதுடன் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் பணி நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக அரசின் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை மண்டலத்திற்குட்பட்ட ஓவியர்களின் சிறந்த படைப்புகள் நாளை முதல் 2 நாட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் இவான் கிங் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை ஆஸ்திரிய, செக் குடியரசு இணையுடன் இன்று மோதவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: காற்றின் அலைகளில் தமிழ்ந்து நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்ததான் வந்து SPBS ஜானகி குரல்கள்ல ரொம்பவே அருமையான ஒரு பாடல், அதாவது உல்லாச பறவைகள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக

நேர்களுக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேப்பீர்களே. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 2:22 ஆகிவிட்டது. வாழ்க்கையில வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்பதை உணர்ந்தவர்கள் துன்பத்தை கண்டு துவண்டு விடுவதே இல்லையாம், இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும்

துன்பத்தை கண்டு துவண்டு விடுவதே இல்லையாம், இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் இல்லையாம். சூப்பர் இல்ல? You are listening to Nagarkovil Kumari FM 101. Stay tuned. அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதயம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. ஒரு சிற்பி இருக்கிறார். ஒரு சிற்பியிடம் ஒருவர் கேட்டாராம், எப்படி இவ்வளவு அழகான சிலையை இந்த கல்ல வந்து நீங்க உண்டாக்குனீங்க அப்படின்னு. சிற்பி வந்து சிரித்து கொண்டே சொன்னாராம், ஏற்கனவே இந்த சிலை இந்த கல்லில் தான் இருந்தது, தேவையில்லாத பகுதியை நீக்கினேன், அழகான சிலை கிடைத்தது அப்படின்னு சொன்னாராம். நம்மளுடைய சந்தோஷமும் நமக்கு உள்ளே தானே இருக்கிறது, தேவையில்லாத வருத்தங்களை தொலைத்தால் நம் சந்தோஷத்தை நாம் அடைவோம் தானே. இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 உடன். அடுத்ததா சூப்பரான ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன திரைப்பட பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொழி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: இந்த பாடல் கேட்ட உடனே வந்து இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழியினால் நமக்கு கிடைத்த பெறும் பயன்கள் அன்பும் அறிவும், அந்த அன்பினாலும் அறிவினாலும் நிறைய சாதித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. எல்லா உயிரையும் அரவணைக்கும் குணம், சேர்ந்து வாழும் பழக்கம், சிந்திக்கும் தன்மை எல்லாமே நம் மொழியின் மூலமாக வெளிப்படுகிறது இல்லையா, நம் தாய்மொழியின் மூலமாக வெளிப்படுகிறது இல்லையா.
1: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க, உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
2: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க, எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
4: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம், சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவலை.
0: நேரம் அப்படியே சூப்பரா திரையசையோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:35 ஆகிவிட்டது. பிறருக்கு நன்மை செய்யுங்கள் இல்லையா, அது ஒருபோதும் வீணாகாது. ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு நாள்ல அது மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். You are listening to Nagakovil Kumari FM 101. Stay tuned. அடுத்ததா ஒரு திரைப்பட பாடல்களுக்காக காத்துட்டு இருக்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்சார கனவு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நேரம் 2:40 ஆகிவிட்டது. கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. உங்களை வந்து நீங்களே நேசிச்சு பாருங்க. என்னங்க எங்களை நாங்கள் நேசிக்காம யாருங்க நேசிப்பாங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க? எக்கோ எனக்கு கேட்குது. உங்களை நீங்களே நேசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் நேசிக்க மாட்டோம், இல்லைங்க என்னால் என்னால் நேசிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நேசிக்கணும். அதில் கிடைக்கும் புத்துணர்ச்சியே தான் நீங்கள் வேற லெவல்.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்குல்ல. நேரம் 2:47 ஆகிவிட்டது. நேத்திக்கு நான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரொம்பவே வலிச்சிச்சு. அதை பார்க்கும் பொழுது பார்த்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்கிறத விடையும் பார்த்ததில் வலித்தது அப்படி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி மிதித்த குஞ்சுகள் முடமாவதில்லை, ஆனால் குஞ்சுகள் மிதித்த கோழிகள் சில இங்கே முடமாகி கிடக்கின்றன அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்களில் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்பவே வலிச்சுது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அப்படியே நினைவுக்கு வந்தனால அதை நான் சொல்லிட்டேன். அதை பார்க்கும்போது ரொம்பவே வலிச்சுது. நம்ம வந்து பார்த்ததில் பிடித்தது, பார்த்ததில் பிடித்தது அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பார்த்ததில் வலித்தது அப்படின்னு எனக்கு இதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒரு முறை கூட நான் சொல்கிறேன், கோழி மிதித்து குஞ்சுகள் முடமாவதில்லை, ஆனால் குஞ்சுகள் மிதித்த கோழிகள் சில இங்கே முடமாகி கிடக்கின்றன முதியோர் இல்லங்களில் அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு வலிச்சது, உங்களுக்கும் வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு விடாதவாறு நம்ம வந்து முதியவர்களை பெற்றோர்களை நம்ம கூடவே வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்காடி தெரு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரட்சக்குளம் என் நாராயணன் அவர்கள். அமுது சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களின் முக்கியத்துவம், அகசீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வா ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேயர்கள் கேட்டு நிறைவேற்றது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவு கடும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வட சிறுவலாறு, கள்ளக்குறிச்சி, கடவனூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, உத்திரமேரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, திருநின்றவூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அரக்கோணம், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், புதுச்சேரி, மணிமுத்தாறு, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, கும்மிடிப்பூண்டி, மரக்காணம், கொரட்டூர், கஞ்சனூர், ஆவடி, வடபழனி, திருநின்றவூர், திருவேற்காடு, புதுச்சேரி, திருவள்ளூர், ஷாலிகிராமம், வேலூர், சென்னை கண்ணகி நகர், காரையூர், பெரம்பூர், அமைந்தகரை, மணலூர்பேட்டை, திருக்கனூர், ராணிப்பேட்டை, பூண்டி, மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேசின் பாலம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், செய்யாறு, மேடுவாக்கம், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, ஊத்துக்கோட்டை, கீழ்பெண்ணாத்தூர், சென்னை அரியலூர் கேம்ப், பூவிருந்தவல்லி, கீழ்ப்பாடி, ஈஞ்சம்பாக்கம், மயிலம், கொளத்தூர், பள்ளிக்கரணை, திருத்தணி, புழல், செய்யூர்,

0: ரிஷிவந்தியம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜமனாமரத்தூர், மாதவரம், ஐசௌஸ், பெருங்குடி, செஞ்சி, முகையூர், சங்கராபுரம், மதுரை வடக்கு, மதுரை, செம்மேடு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம், மூரார்பாளையம், தானியமங்கலம், மதுராந்தகம், மானாமதுரை, முகலிவாக்கம், கலவை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் பாளையம், கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேனி நேரம் வாராய் தோழி. இன்னைக்கு வந்து வாராய் தொழில் நிகழ்ச்சியில, அதாவது தேனி நேரத்தில் வாராய் தொழில் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான டாபிக். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன, அதாவது சின்ன ஹாப்பினஸ் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம இன்னைக்கு சூப்பராக பேச போகிறோம். நீங்க எந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2602-240, அதுக்கப்புறமா 2972-722, இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570309.

0: முறை கூட நம்ம என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அதாவது உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஹாப்பினஸ், இன்ஸ்டண்டா நம்ம வந்து காஃபி எல்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் காஃபி, அது மாதிரி உடனடியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா அதுக்கு அந்த விஷயம் என்ன, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எப்போதுமே ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை இல்லையா. சில நேரம் ஒரு ஃபோன் கால் வந்தா இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்மைல கூட இருக்கும், இல்லைன்னா ஒரு கப் டீ குடிக்கும் பொழுது அவ்வளவுதான் அந்த நாள் வந்து முழுக்க ரொம்பவே சூப்பரா அழகாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் இப்ப பேச போறோம். நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 3:05 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யார் எங்க இருந்து
1: பேசுறேன்?
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: எனக்கு சின்ன கல்யாணத்துல இருந்து கல்யாணி பேசுறேன். எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷம், எனக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது. 1974 அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது.
0: சின்ன சந்தோஷமா?
1: அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்,
0: பெரிய சந்தோஷம், சின்ன சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம்.
1: ஆமா.
0: ஓகே.
1: நான் எதிர்பார்க்கல.
0: ஓகேமா, நன்றி. அவ்வளவுதான், அவ்வளவுதானே?
1: ஆமா.
0: நன்றிமா, நன்றிமா.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தரம் உத்தரவுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 3:06 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் பேசி போயிட்டு இருக்கோம். அடுத்ததாக இணைந்திருக்கும் தோழி என்ன சொல்றோங்க கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேசிருங்க அம்மா. ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அது சந்தோஷம். ஓகே, அவ்வளவுதான் அவங்களுடைய சந்தோஷம். ஓகேமா. நேரம் 3:07 ஆகிவிட்டது. அடுத்ததாக இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.

0: வணக்கம்,
1: சபரிமலை வடக்கு போனோம்.
0: வெல்கம்.
1: வெல்கம் மேம். உங்களுக்கும்
0: என்னம்மா?
1: உங்களுக்கும் வெல்கம் மேம்.
0: ஓகே, சொல்லுங்கம்மா.
1: மேம், அதிகாலையில் எழுந்து இந்த இயற்கை ரசிக்க தெரியுமா மேம்? அப்படியே
0: அதிகாலை
1: ஒரு
0: எழுமணம்
1: அழகு மேம்.
0: இயற்கை இரசிக்கும்
1: ஆமா,
0: அழகு.
1: அது ஒண்ணு. அப்புறமா எஃப்எம் தான் மேம் எனக்கும்.
0: எஃப்எம் தான்
1: ஆமா மேம், எப்பவுமே அதை பாட்டு கேட்டு அப்படி இருந்தாலே
0: ஒரு
1: அப்புறம்
0: சுகம்.
1: கவலையும் மறந்துடும் மேம்.
0: ஓகேம்மா, சூப்பர், நன்றி
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றிம்மா, நன்றி.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
0: You are listening to Nagarkovil Kumari FM 101. Stay tuned. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாப்பிக்ல தான் பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்த தோழி என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாமா? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: எஸ்
0: பேசுங்க
3: மேடம். சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா பெரிய சிரமம். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடா கொடுத்து அந்த பிள்ளைங்க உடனே அவ்வளவு சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே அவ்வளவுதான்,
0: அவ்வளவுதான். நீங்க பாட்டி அப்படிதானே? நன்றி. ஒவ்வொருத்தங்களுக்கு பாத்தீங்களா என்னென்ன சந்தோஷங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைச்சது, அது ஒரு சந்தோஷம். என் பேர குழந்தைங்களுக்கு சாப்பாட்டி ஊட்டி விட்டுறதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வந்து நிறையவே கிடைக்குது இல்லையா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அதை பேச வராங்க. அடுத்த தோழி யாரன்ட்டு கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறேம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேசுங்கம்மா, பேசுங்க.
4: குழந்தை அன்பான,
0: உங்களுடைய இணைப்பு மட்டும் எனக்கு தெளிவாக கேட்கவில்லை. அவங்க வந்து ஏதோ சொல்றாங்க, பாவம், அதனால இணைப்பு வந்து சரியாக இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம் அப்படி சொல்றது மட்டும் கிளியரா கேக்குது. ஓகே, அந்த சந்தோஷத்துடனேயே நீங்க அப்படி பயணித்துக் கொண்டிருங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாமா?

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 3:14 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல வாராய் தொழில் நிகழ்ச்சியில உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தையின் சிரிப்பு நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தை அப்படி சிரிக்கிறத பார்த்தாவே நம்ம சிரிச்சிருவோம் இல்லைன்னா. ஒரு பிடித்த பாடல், நம்ம குமரி எஃப்எம் 101 எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படியே பிளே ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படி கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வச்சிருச்சிருவோம். அதுக்கப்புறமா இல்லைன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பரின் குரல் அப்படியே கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும். இவை எல்லாமே சின்ன விஷயங்கள் தான், ஆனால் சந்தோஷம் பெரியது அல்லவா? அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: பென்ட்லி கர்ணதா சுரப்பலாம்.
5: வெல்கம் மேடம், பேசுங்க. சொல்லுங்க மேம்.
6: எனக்கு எல்லாமே ரொம்ப ரசிச்சு பாக்குற நல்ல பணம் உண்டு. அதனால எதை பார்த்தாலுமே எங்க போனாலும் வந்து செல்ல நோண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். எதை பார்த்தாலும் உச்சு நோக்கி அதுல உள்ள நல்ல விஷயம் எது அப்படின்னு எடுத்துக்குவேன். அந்த வகையில காலையில இந்த பறவையின் குரல், குழந்தையின் சிரிப்பு, மேகம் அழுவதால் நமக்கு கிடைக்கும் மழை, மறந்து போன பாடல்களை ஒலிக்க கேட்கும் போது நமது பண்பலையை, கடந்த கால நல்ல நிகழ்வுகளை அட்டை போடும் போது இப்படி சொல்லிட்டே போலாம் நிறைய. எல்லா விஷயத்திலயும் நமக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு. காலையில நான் வண்டியில வரும்போது, கடைக்கு வரும்போது இந்த குழந்தைங்க எல்லாம் புதுசா பூத்த மலர் மாதிரி அப்படியே, இந்த 5 வயசு 4 வயசு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க, அது அப்படியே அற தூக்கத்துல வந்தது மாதிரி அந்த முகத்தை பார்க்கணுமே, காகா கண்கொள்ள காட்சியா ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அதுக்கு டாட்டா காட்டும் பாருங்க, அது இதை விட அழகா இருக்கும், ரொம்ப ரசனையா இருக்கும்.
5: சூப்பர் மா, சூப்பர். சீரியஸா
6: நன்றி மேம்.
5: நன்றிமா, நன்றிமா. நேரம் 3:16 ஆகிவிட்டு. இந்த மேடம் பேசினது கேட்கும் போது, இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து நம்மளோட குமரி எஃப்எம் 101 நிறைய குட்டீஸ் வந்தாங்க ப்ரோக்ராம்காக. ரொம்ப குட்டி குட்டி குட்டி குட்டியா, ரொம்ப அழகா கியூட்டா, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல், யூனிஃபார்ம்ல தான் வந்துச்சுங்க. அப்போ ரொம்ப அப்படி ஒரு செகண்ட் அப்படியே நின்னு ஆன்னு பார்த்து, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் வருதை பார்த்த உடனே.

0: உடனே ஒரே ஒரு குழந்தைகிட்ட மட்டும் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த குழந்தை நேம் சொல்லிச்சு, லைன் பை லைனாக ஒவ்வொன்றா வந்து சொல்லிச்சு பாருங்க, வேற லெவல். அந்த குட்டி பசங்களை பார்த்தாவே வந்து நம்மளுக்கு சந்தோஷம் தானே இல்லையா?
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகூலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
4: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
0: நேரம் அப்படியே சூப்பரா வாரை தொழியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:18 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம்ங்க. இல்ல அடுத்த தோழி வர்றாங்க, இதை பாருங்க என்ன சொல்ல போறாங்க, கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
0: மேடம். வணக்கம் வணக்கம்மா. ரேடியோ கொஞ்சம் கேக்குறதுல ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல என்னம்மா மியூசிக் போடுது பாருங்க. வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: தேங்காப்பட்டினம்.
0: தங்கம். தங்கமே பேசுறீங்க, தங்கமே.
5: எனக்கு இப்ப சந்தோஷம் உங்கள்ட்ட இப்ப பேசியது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: தேங்க்யூ சோ மச்மா, சொல்லுங்க.
5: நிறைய நாளாட்டு எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை மேடம்.
0: அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது கூட பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா?
6: முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள், போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அதாவது இன்ஸ்டண்டா ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. பாருங்களே, நன்றிமா. நன்றிமா,
8: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேம்மா. நன்றி.
8: நன்றி மேடம்.
0: அடுத்ததா ஒரு சூப்பரான அருமையான பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: வரைதொழில் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டு போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது ஒரு பாடலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு உணவாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு அழகான நினைவாக இருக்கலாம். எது வந்து உங்களுக்கு சூப்பராக ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இதோ வந்து விட்டார்கள் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணவேணி, புலிகள் குறிச்சியில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சூப்பர், வெல்கம், சொல்லுங்க.
1: நான் வந்து வேலைக்கு போயிட்டு வருவேன் மேடம். அந்த சமயம் ஒரு எங்க வீட்டுக்காரங்க வந்து காஃபி போட்டு தருவேன்னு சொன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு கிடையாது.
0: கண்டிப்பா, நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது யாராவது கொண்டு கொடுத்தா நமக்கு சந்தோஷமா தானங்க இருக்கும். ஓகேமா, அது நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு, கேட்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் அப்படியே காஃபி குடிச்ச ஒரு ஃபீல். ஓகேமா, நன்றி.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அருமையான டாபிக் இல்லையா? உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷம் பாருங்க. குழந்தைய பார்த்தா சந்தோஷம், பாட்டு கேட்டா சந்தோஷம், அதுக்கப்புறம் யாராச்சும் கொஞ்சம் டீயோ காஃபியோ கொண்டு கொடுத்தா சந்தோஷம். இதோ அடுத்த சந்தோஷத்தை பகிர்வதற்காக வந்துள்ளார்கள் யார் என்று கேட்கலாம். இணைப்பு அப்படியே கட்டாயிச்சு. அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க. வணக்கமா, யார் எங்க பேசுறீங்க? அன்பா பேசணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் வேற. ஓகேமா, ரொம்ப சந்தோஷமா உங்கள்ட்ட பேசினதுல. லைன் கிடைச்சிச்சா? ஓகே, வெல்கம்மா, நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் சந்தோஷம். யாராச்சும் ஒருத்தங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இஞ்சு கொஞ்சம் அன்பா பேசுற மாட்டாங்களா? அதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க, அது பெரிய சந்தோஷம். யாராச்சும் நம்ம கிட்ட அன்பா பேசினா அது நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தானே. சூப்பர், அருமையா இருக்குல்ல. அடுத்ததா ஒரு அருமையான பாடல் கேட்டு விட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணைவோம். ஓகே.

0: நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல வாராய்தொழி நிகழ்ச்சியில உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் பேசி போய் கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்தை வந்து தேடி எங்கேயும் போக வேண்டாம் இல்லையா. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான தருணங்களை ரசிக்க ஆரம்பித்தாலே சந்தோஷம் வந்து நம்மை தேடி வரும் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க, யாரென்று கேட்கலாம். வணக்கம். பேரு சொல்றதுக்கு பதிலா டொட்டடாயிங் சொல்றது பாத்தீங்களா. சொல்லுங்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? அது அது சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டாபிக்?
1: அதாவது எனக்கு டாபிக்கா
0: உங்கள்ட்டே
1: இருப்போம் இல்லையா, நமக்கு விருப்பப்பட்ட பாடல்கள் எல்லாம் போடுவாங்க, அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி போடுவாங்களா, அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்க கேட்பாங்க அந்த பாட்டை, இல்லைன்னா அவங்க அது ஒலி வரும். இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம்.
0: ஓ, நம்ம கேட்கணும்னு நினைச்ச பாட்டை இன்னொருத்தங்க கேக்குறாங்கன்றப்ப சந்தோஷம். அப்ப அந்த டைம்ல சங்கடம் வராது.
1: வலியம்மா, ஞா இன்னும் ராத்திரி சாமி அடம் கேட்டா 8:30 மணிக்கு ஞா கேட்டேன் மக்களே, அது பாயசம் பழம் எல்லாம் உண்டானு கேட்டு கேட்டால அது அதுவும் இல்ல, சாமி மாத்தம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அதெல்லாம் பாக்குறது பிள்ளைங்க விளையாட்டு பாட்டு டான்ஸ் பாட்டு கேக்குறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கு. நன்றி
1: நன்றி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: வந்து தேனி நேரத்துல வாராய்தொழி நிகழ்ச்சியில உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷம். ஒருத்தங்களுக்கு யாராச்சும் காஃபி கொண்டு கொடுத்தா சந்தோஷம், காஃபி என்னங்க சாப்பாடே கொடுத்தா அதை விட பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கு ரேடியோல பாட்டு கேட்கும் பொழுது, நம்மளுக்கு பிடித்த பாடல் பிளே ஆகி கொண்டிருக்கும் பொழுது, அப்படி கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஏதோ சந்தோஷத்தை பகிர்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
4: அம்மா, நான் தோழில இருந்து சந்திரா புஷ்பமா
0: பேசுங்கம்மா, பேசுங்கம்மா.
4: எனக்கு சந்தோஷம் தான், பிள்ளைங்க வர்றது நான் தனியா இருக்கோம்மா ரெண்டு பேரும்.
0: என்னமா
4: பிள்ளைங்க? நான் தனியா, நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கோம்மா இந்த ஊர்ல.
0: சரி சரி,
4: பிள்ளைங்க வந்தாலே எனக்கு ஒரு ஹாப்பிமா. அது என் பையன் வந்துட்டானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க கூட்டிட்டு போவான் எடுப்பான் நாகர்கோவில் சோவால சோவாளந்தான் இப்ப கூட ஞாபகமா சொல்லிட்டு எப்ப வரது வரதுன்னு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கு. அது என்ன சொல்லி என்னைக்கு நான் வர்றது, என்னைக்கு டேட்டு, அதுல வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பிமா. அதை இது செஞ்சு கொடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சந்தோஷம். அதே போல பக்கத்துல எல்லாரும் நாங்க எல்லாம் குரூப் பண்ணி கூட கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு சந்தோஷம். அது ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா. அத்தை அத்தை போலாம், கோவிலுக்கு போலாம், கோவிலுக்கு போனா அச்சு கோயிலுக்கு போனான்னு சொல்லுது, நான் கூட்டிட்டு போறது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா
0: இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர்மா, தேங்க்யூ.

0: நேரம் அப்படியே சூப்பராக ரொம்பவே அருமையாக அப்படியே தீனி நேரத்தோடு இணைஞ்சிக்கிட்டு வாரை தோழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்த தோழி யாரன்ட்டு கேட்கலாம். வணக்கம்,
1: ஹலோ மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதியம்மாள் பேசுறேன்.
0: பேசுங்க பகுதி அம்மாள்.
1: ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டு மாதிரி கூட படிச்சவங்களோ நம்ம ஊர்ல உள்ளவங்களோ தூரத்துல எங்கேயாவது போகும்போது நம்மள பார்த்தா அது பெரிய சந்தோஷம். அவங்கள பார்த்துட்டு எவ்வளவு நாளைக்கு பிறகு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். வேற நம்ம வீட்டுல பண்டம் பலகாரம் செய்யும் போது நல்ல மெதுவா பஞ்சு போல வந்தா பரவாயில்ல அழகான அப்படின்னு நமக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: அப்புறம்
1: அதுக்கப்புறம் நம்ம சாரி ஏதாவது எடுத்தா இது நமக்கு
0: அது அது இவ்வளவு நேரம் பேசிட்டு
1: இருக்கும் போது அந்த கரெக்டா அந்த கலர் நமக்கு மேட்சான கலர்ல கிடைச்சிருக்க அப்படின்னு அது ரொம்ப ரெட்ட சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: அப்படி எப்படி எப்படி அப்படி எப்படி தெரியுமா, சாரி வந்து நம்ம நினைச்ச கலர்ல கழிச்சோம்னா ஒரு சந்தோஷமா.
1: ஆமா அது ஒரு சந்தோஷம். அப்படி நிறைய சந்தோஷங்கள்ல பல விதம் இருக்குல்ல.
0: ஓ சந்தோஷத்துல பல விதம்.
1: பல விதம்.
0: ஓகே மா, பறவைகள் பல விதம் மாதிரி சந்தோஷங்கள் பல விதம். உங்களுடைய சந்தோஷத்துக்கு எங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கேட்கும் பொழுது சந்தோஷம் வந்து விட்டது. நன்றி. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:45 ஆகிவிட்டது. பாத்தீங்களா நேர்களே, எப்படியெல்லாம் சந்தோஷம் வருது. பறவைகள் பலவிதம் மாதிரி சந்தோஷங்கள் பலவிதமா, வேற லெவல். ஓகே, அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: விழித்திரை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி FM 101. அடுத்த தோழி யாரென்று கேட்கலாம். வார தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் சாந்தி பேசுறேன்.
1: பேசுங்க.
2: பாரதி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: சூப்பர்மா, வெல்கம், பேசுங்க.
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது உடனே ஹாப்பியா ஃபீல் பண்றது வந்து பாடுறது பிடிக்கும். பாடுனா ஏதாவது தாட்டு வந்துட்டே இருந்தனா, கொஞ்சம் மன சோர்வா இருந்தனா பாடுனா உடனே ஹாப்பி ஆயிடுவேன்.
1: ஓ, அப்படி.
2: பாட்டு கேட்டாலோ பாடினாலோ இதை ஹம் பண்ணாலோ அப்படிங்க ஹாப்பி ஆயிடுவேன்.
1: ஓகேம்மா, அவ்வளவுதான். பாட்டு பாடின உடனே சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷங்கள். நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் ஆனேன்னா உடனே ஒரு பாட்டு ஒரு லைன் எடுத்து அப்படியே விட்டுருவேன், அப்படியே பாடிடுவேன். அந்த பாடின உடனே நான் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மேடம் வந்து சூப்பரா பேசினாங்க. அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. வணக்கம், பேசுங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி FM 101. பேசுங்க. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டே இருக்கு. அப்படி வந்து 3:51 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் அப்படியே பேசி அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். அடுத்தது அவர் தோழி இணைஞ்சிருக்காங்க. யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? தங்கமே பேசுங்க. தங்கமே, தங்கமே. கேட்க மாட்டேங்குமா? ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றிமா, நன்றி. உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷங்கள். பாட்டு கேட்கும் பொழுது சந்தோஷம், ரேடியோ கேட்கும் பொழுது சந்தோஷம், நம்ம குமரி பண்பலை 101 அப்படியே கேட்டுட்டே இருக்கும் பொழுது, அப்படியே பேசிட்டே இருக்கும் பொழுது, அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, லைன் கிடைச்சிட்டே இருக்கும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம். அப்படிதானே? அடுத்த தோழி யாராச்சும் கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
4: ராஜாத்தி
1: நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
4: உடனே சந்தோஷம் அப்படின்னு கிடைக்க எனக்கு வந்து

0: புக்ஸ் ரீட் பண்ணா தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குங்க.
1: சூப்பர்மா.
0: எனக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இதுனாலும் உடனே ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்கறது அதோட ரொம்ப சந்தோஷம்.
1: என்
0: ரெண்டு இதுல இருந்தா எனக்கு சடன்லயா ஹாப்பினஸ் வரணும்னா அந்த ரெண்டும் தான் வேணும்.
1: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் கேட்கும் போது.
0: சரிணே மேடம், நான் வந்து மேடம் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம் மேடம், அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனிவே மேடம், எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 3:53 ஆகிவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷம். உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன, அதாவது இன்ஸ்டண்டா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், பேசுங்க.
2: உங்களுடைய
1: இணைப்பு சரியாக இல்லையம்மா. வணக்கம் சொல்லுங்க.
2: எனக்கு டக்குனு சிரிப்பு வர்றது எனக்கு சந்தோஷம். எனக்கு பேட்டி மாதிரிட்ட பேசுனா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவங்க படத்துல பாக்குறது, வீடியோ
1: பாக்குறது,
2: இதெல்லாம் வந்து உடனே நல்ல சந்தோஷத்தை கொடுப்பான்.
1: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷமாம்மா, நன்றி.
2: தேங்க்யூ.
1: பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷம். சிலவங்களுக்கு அப்படியே குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், சிலவங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டி விடும் பொழுது அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம், காலையில் அப்படியே எழும்பி வந்தோடனே நம்ம வீட்டில் செடிகள்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த மலர்கள், அதாவது அந்த பூக்கள் வந்து அப்படியே விரியும் பார்த்தீங்களா, அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. நம்ம அப்படியே சும்மா உட்காந்துருக்கும் பொழுது ஒருத்தங்க காஃபி டீ ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அது அதை விடையும் மிக சந்தோஷம். பாட்டு கேட்கும் சந்தோஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷம். எல்லாரும் சூப்பராக பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுவிட்டு மீண்டும் நிறைவு பகுதிக்கு அப்படியே வந்துவிட்டோம்.

நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டா, அப்பாடா சிரிச்சிட்டாங்கப்பா, இல்லைனா நம்ம கிட்ட பிடிக்காத யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டா, ஆ வேற லெவல். இல்லைனா ஒரு கப் டீ கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லைனா காஃபி கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் இல்லையா? ஒவ்வொன்றும் ஒரு சின்ன குழந்தைகளை பார்க்கும் பொழுது, இயற்கையை ரசிக்கும் பொழுது, சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருப்பாங்க. நான் ரொம்ப டவுனாக இருந்ததுனால காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன், இல்லைனா டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன், ஓகே ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷம். சிலவங்க ஒரு குழந்தையினோட சிரிப்பு, அதாவது இப்போ நிறைய பாட்டிமார்கள்லாம் பேசினாங்க, அவங்க வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டி விடும் பொழுது அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதாவது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ்ஸை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நம்மக்கிட்ட பேசின, சின்ன சின்ன சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்ட எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி. அப்போ நேயர்களுக்கு டாடா பபாய் சொல்லிடலாம். நேர்களே டாடா பபாய், வணக்கம் நேயர்களே.

இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், அதாவது உங்களுக்கு உடனே சந்தோஷம் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டு இருந்தோம் இல்லையா. சந்தோஷம் எப்பொழுதுமே ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்மளே என்ன உண்டாக்கிக்கிறதா. சில நேரம் நம்ம பேசின மாதிரி ஒரு ஃபோன் கால் ஆகட்டும், நம்ம ரொம்ப டவுனாக இருப்போம், யாராச்சும் நமக்கு பிடிச்சவங்க ஒரு கால் பண்ணிட்டா அப்படியே நம்மளை வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுவோம். இல்லைனா ஒரு ஸ்மைல், யாராவது

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்ட காலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட சாம்பாரில் சாணி பவுடர் கலப்பதற்கு தூண்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச்செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேர்களை இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிஎம் தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து. இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டமாகும். பிஎம் தக்ஷ் என்பது பிரதான் மந்திரி தக்ஷ்தா அவுர் குஷல்தா சம்பன்ன ஹித்தகிராஹி யோஜனா என்பதன் சுருக்கமாகும். இது 2020-21 ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். தரமான நிறுவனங்கள் மூலம் திறன்களை வழங்குவதன் மூலம் இலக்கு குழுவை சேர்ந்த நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். எளிமையாக சொல்வதென்றால், சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு தொழில் திறன் பயிற்சி அளித்து அவர்களை சுய தொழில் அல்லது வேலைவாய்ப்பு பெறும் நிலைக்கு கொண்டு வருவதே இதன் இலக்கு. யாருக்காக இந்த திட்டம் என்று அறிந்து கொள்ளலாம். பட்டியல் வகுப்பினர், பிற பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், நாடோடி சமூகத்தினர், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் இலக்கு குழுவாகும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை. வருமான வரம்பு குறித்து சொல்வதானால், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். ஆனால் பட்டியல் வகுப்பினர், நாடோடி சமூகத்தினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வருமான வரம்பு ஏதும் கிடையாது. இந்த திட்டத்தின் கீழ் 4 வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. திறன் மேம்பாடு மற்றும் மறுபயிற்சியின் கீழ் ஏற்கனவே வேலை செய்பவர்கள் அல்லது பாதி திறன் பெற்றவர்களின் திறமையை மேலும் மேம்படுத்துவது, குறுகிய கால பயிற்சி திட்டங்கள் மூலமாக விரைவில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான தொழில்சார் பயிற்சி, நீண்டகால பயிற்சி திட்டங்கள், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மூலம் சுய தொழில் தொடங்க விரும்புவோருக்கான பயிற்சி. இந்த திட்டத்தின் கீழ் தேசிய திறன் தகுதி கட்டமைப்புக்கு இணங்கும் பாடங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இவை அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் திட்டங்களின் அடிப்படையில் அமைகின்றன. சந்தை தேவை, செயல்படக்கூடிய குழு அளவு, புவியியல் நிலைமைகள் மற்றும் துறை சார்ந்த திறன் தேவைகள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட்டு பயிற்சி திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் உள்ளூர் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேலும் எளிதாக்க சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பிஎம் தக்ஷ் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இலக்கு குழுவினர் எளிதாக திட்டத்தில் விண்ணப்பிக்கவும் பயிற்சி தேடவும் முடியும். பயிற்சிக்கும் தொழில் தேவைக்கும் இடையேயான இணக்கமின்மையை சரி செய்வதற்காக இந்த திட்டம் தற்போது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக கட்டாய நிபந்தனைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டம் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு தொழில் திறன் பயிற்சி வழங்கி அவர்களை பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி இட்டு செல்லும் ஒரு முக்கிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

நேரம் 4:25. நேர்களை குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலாவதாக வருகிறது மைடியர் மார்த்தாண்டன் படத்திற்காக மனோ சித்ரா குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல்.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியில் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.

நேரம் 4:13. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடலும் பெற்ற திரைப்படம் புன்னகை மன்னன்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ

0: வாப்பா நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேரம் சரியாக 4:25. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் இனி SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் இளையராஜாவின் இசையில் வருகிறது நினைவு சின்னம் பட பாடல்.

திரைசை கேட்டீர்கள் நேர்களே. மீண்டும் திரைசை முலிச்சரத்தில் வலம் வரும். இனி கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

0: हाथी का बच्चा 300 किलोग्राम का होता है।
1: 300 किलोग्राम?
2: तो उसकी मम्मी क्या 600 किलोग्राम मिठाई लाती है?
3: और चींटी की मम्मी,
4: उसका भार तो 1 मिलीग्राम होगा।
5: 2 मिलीग्राम की मिठाई कौन बनाएगा?
0: और अगर डायनासोर को मिठाई बांटनी होती तो?
6: तुम सोचो डायनासोर के बाद हम तो मिठाई खाते हैं।
5: हाँ, कहिए 60 किलोग्राम मिठाई खत्म ना हो जाए।
7: श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम कुंजम्मा का जन्मदिन, और इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यही समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को
8: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी चेतना, जगबंधु और कुसुम लता के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
7: नमस्कार।
9: उमंग उमंग उमंग उमंग, उमंग।
10: நேர்களை இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
11: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்டகாலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலானிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச்செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய்,
13: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
12: இரவு பொழுதின் இனிமையாய்,
13: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
12: குமரி பண்பலை 101.
13: குமரி பண்பலை 101.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை கேட்கலாம்.
14: தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
15: எல்லாருக்கும் வணக்கம். சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நமக்கு நார்மலா இப்போ நம்ம உணவுக்கு அன்றாடம் நம்ம வந்து சமைக்கிற உணவுல யூஸ் பண்ற ஆயில், தேங்காய் எண்ணெய், செக்கு இல்ல நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம உணவுகளில் நம்ம இந்த ஆயில் எடுத்துக்கிறது வந்து ஒரு மாடரேட் குவான்டிட்டியில நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதுதான். ஸோ இதை நம்ம வந்து இந்த ஆயிலை பார்த்து பயப்படுறோம், இந்த ஆயில்ஸ் இந்த செக்

0: ஸ்கின்ஸ்க்கு இந்த மாதிரி ஆயிலில் பார்த்து பயந்துட்டு நம்ம ஈஸியாக என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் கேக்கு, சுகர் கண்டென்ட் அதிகமாக உள்ள கேக்கு, அதிலெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்டு ஆயில்ஸ்லாம் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அது தெரியாது. நம்ம கண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் நம்ம பொறிச்சு சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப ஒரு இதான விஷயமா தெரியும். ஆனால் ஈஸியாக கடையில் போயிட்டு பஃப்ஸை, அப்புறம் நல்ல சுகர் கண்டென்ட் உள்ள கேக்கு, இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இதை விட கேடு வந்து அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எக்கு, எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக் இஸ் அ ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் நமக்கு காமனாக கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம ப்ரோட்டீனுக்காக தினமுமே நம்ம வந்து எக் எடுத்துக்கலாம் மாடரேட் குவான்டிட்டிஸில். ஸோ இது வந்து எக்கு நம்ம பாயில் பண்ணி சாப்பிடும்போது நிறைய பேர் எல்லோவை வந்து தூக்கி போட்டுருவாங்க, கேட்டால் அது வந்து ஃபேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக்கில் இருக்கிறது வந்து குட் ஃபேட்டு. ஸோ அதை மாடரேட் குவான்டிட்டிஸில் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுனால உடலுக்கு நல்லது தானே தவிர உடம்புக்கு வந்து எந்த ஒரு கேடும் கிடையாது. எக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் அந்த பேக்கெட்டில் வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ட்ரான்ஸ்ஃபேட்ஸ், அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்ப அதிகமாக எடுக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அப்புறம் ரத்த குழாயில் அடைப்புகளை ஏற்படுத்தி கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் நமக்கு வந்து இது கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் எதனாலும் அளவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஹெல்த்தியாக என்ன பண்ணி கொடுக்க முடியும் அதை நம்ம பண்ணி பார்த்துக்கிறது வந்து நல்லது. ஸோ இது வந்து அந்த ஒபிசிட்டியை தவிர்க்கிறதுக்கு அண்ட் தினமுமே மாடரேட்டான ஒரு எக்ஸசைஸ், ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் வாக்கிங் போகிறது, ஒரு 45 minutes வாக்கிங் போகிறது கூட நமக்கு வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் தான் வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த நியூட்ரிஷன்ஸ் டிஸார்டரில் முக்கியமான விஷயம் ஒபிசிட்டி. ஸோ இதனால் உடலில் வந்து பல பாதிப்புகள் வந்து உண்டாகும். இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே நிறைய விஷயங்கள் இன் ஃபியூச்சர் நமக்கு வர்றதை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ அது ஒன்று பார்க்கணும். இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவருங்கிறது வந்து இப்போ காமனாகவே நம்ம ஸ்கேனில் பார்த்தோம், ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதில் கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர்லாம் நிறைய இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், ட்ரான்ஸ்ஃபேட்ஸ், இதெல்லாம் தான். ஸோ இதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும், இது லிவரை நம்ம நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர முடியும் ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. ஸோ ப்ராப்பர் டயட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட எனர்ஜி, நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியோட ஃபுட் லெவல் நம்ம கால்குலேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்து போகலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நான் பேச போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏன் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, அதாவது நீரிழிவு நோய் மட்டும் கிடையாது, சக்கரை நோய் மட்டும் கிடையாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து காமனாக வந்துட்டு இருக்கு, அதுவும் எஸ்பெஷலி அடலசன்ட் ஃபீமேல், இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், PMOS. இதை முன்னாடி PCOD அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த PCODங்கிற டெர்மினாலஜியை வந்து இப்போ PMOS அப்படின்னு மாத்திருக்காங்க. ஏன்னா இது ஓவரி மட்டும் சம்மந்தப்பட்ட, ஓவரினா கருமுட்டை, அந்த நம்மளுடைய கருமுட்டை இருக்குது இல்லையா, அதை மட்டும் சம்மந்தமான விஷயம் கிடையாது. இது வந்து ஓவராலா நம்ம பாடியில பல ஹார்மோனல் சேஞ்சஸ், மெட்டபாலிக் சேஞ்சஸ் பல இதனால அது ஓவரி அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த PMOS. இதுக்கும் நியூட்ரிஷனுக்குமே வந்து சம்மந்தம் இருக்கு. ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்காம இதே டிரான்ஸ்ஃபேட்ஸ் அண்ட் ஹை சுகர் கண்டென்ட், ரொம்ப அதிகமா சுகர்ஸ் நம்ம வந்து எடுக்கும்போது, நார்மலா நமக்கு பெர் டே வந்து தேவையான அளவை விட அதிகமா நம்ம வந்து இந்த ப்ராசஸ்டு கேக்ஸ், அந்த ஐஸ் கேக்கு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து நம்ம தினமுமே அதிகமா, இது எதுவுமே நான் வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, எதுவுமே வந்து ஒரு லிமிட் இருக்கு. ஸோ ரெகுலரா நம்ம இந்த சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்லாம் தினமும் நிறைய நிறைய நிறைய நிறைய நம்ம வந்து எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகும்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள்.

அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். தாயை பார்த்ததில்லை, தாலாட்டையும் கேட்டதில்லை, தந்தை சொல் கேட்க வாய்ப்பில்லை, எனினும் கவலையே எங்களுக்கில்லை. எங்கள் அண்ணன் பேசிய அன்பு வார்த்தைதான் எங்களுக்கு பாசத்தாலாட்டு. நாடாளும் மன்னவன் கூட கண்டதில்லை இந்த நிறைவை. ஆம், இவன் தாயும் தந்தையுமான தன்னகரில்லா தனையன். இந்த பாசத்தாலாட்டை கேட்டுத்தான் பார்ப்போமா? இந்த பாடலை பாடுவது கந்தசாலாவா, இல்லை ஒவ்வொரு அன்பு அண்ணன்மாரின் குரலுமா? உங்கள் காதுகளுக்கு என்ன கேட்கிறது நேர்களே, கேட்டு பார்ப்போமா? வரும் பாடலின் படம் அன்பு சகோதரர்கள். பாடலை பாடியவர் கந்தசாலா, பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன், பாடல் கவியரசு கண்ணதாசன்.

அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச் சரம். காதல் கொண்ட கண்ணும் ஆசை கொண்ட நெஞ்சும் ஆயிரம் கதை படிக்க, அதை ஊருக்கு மறைக்க, இருப்பினும் காதல் உள்ளம் காட்டிக் கொடுக்க, காமதேவன் கோவிலில் காதல் பூஜை நடத்தும் இந்த காதல் ஜோடியின் காதலை தேன் என்பதா? அதை காதல் குழைத்து பாடிய டி எம் சந்திரராஜன், பி சுசிலாவின் குரலை தேன் என்பதா? நீங்களே கேட்டு பார்த்து மதிப்பெண் போட்டுக்கொள்ளுங்கள் நேர்களே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கள் தங்கராஜா. பாடல் வரிகள் கவிரசு கண்ணதாசன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.

நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சர் இரு மனிதர்களுக்கிடையில் காணப்படும் நான் நீ பேதம், இரு காதலரிடையே காணாமல் போயும் மாயம். இங்கே நான் என்பது நாம் ஆகிறது. இரு உள்ளங்களின் இணைப்பு ஆண் பெண் என்ற பேதம் துறந்து நான் தான் நீ, நீதான் நான் என்று துள்ளி குதிக்கிறது. நாம் என்று சொல்லும்போது உதடுகள் மட்டுமல்ல உள்ளமும் கூட ஒட்டிக்கொள்கிறது என்பதை வாலியின் காதல் வரிகள் கொப்பளிக்கிறது. இனிவரும் பாடலிடம்பெற்ற திரைப்படம் சூரியகாந்தி. பாடலை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: Really? Don't make me blush.
1: அவள் ஒரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா நீ பண்ண.

0: புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: நேர்களே, கேட்ட அந்த பாடல் தேவமகன் படுத்திருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன் பாடியது.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேர்களே, தெற்கு புதூர் அருள்மிகு பஞ்சபாண்டவர் திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார் ஆர்ஜே மணிகண்ட பிரபு அவர்கள். இப்போது அவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நேர்லை நிகழ்ச்சிக்காக நாம வந்திருக்கக்கூடிய திருக்கோவில் தெற்கு புதூர் அருள்மிகு பஞ்ச பாண்டவர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் ஈத்தாமொழி ஊருக்கு பக்கத்துல தெற்கு புதூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த நாளை குறிக்கும் ஒரு முக்கியமான பண்டிகைங்க. இது கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்றும் அழைக்கப்படுது. ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரில் தேவகி வசுதேவருக்கு எட்டாவது மகனாக சிறைசாலையில் அவதாரம் செய்தார். தேவகியின் எட்டாவது ஆண் குழந்தையால் தனக்கு மரணம் நேரும் என்ற அசரேரி ஒலியை கேட்ட அரசன் கம்சன் தனது தங்கையான தேவகியையும் அவரது கணவனான தனது மைத்துனர் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த ஏழு குழந்தைகளையும் கம்சன் கொன்றான். இதனையடுத்து தேவகியின் எட்டாவது மகனாக மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திர தினத்தன்று நள்ளிரவில் சிறைச்சாலையில் திரு அவதாரம் செய்தார். அவர் பிறந்த இந்த நன்னாளைத்தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். இப்ப நம்ம ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம். எனக்கு சொந்த ஊர் தெற்கு புதூர். நான் அந்த கோயிலினுடைய ஒரு பொறுப்பாளர், துணைத் தலைவரா இருக்கிறேன். இந்து முன்னணியினுடைய ராஜகம்மங்கல ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளரா இருக்கிறேன். என் பேரு மார்த்தாண்டன். எனக்கு சொந்த ஊர் இதுதான், பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாம் இதுதான். எங்களுக்கு இந்த கோவில் வந்து முன்னோர்களால் வைக்கப்பட்ட பழமை வாய்ந்த, மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலினுடைய மகிமை என்னவென்றால், இது நான்காவது வனம், அதாவது கால மகரிஷி வனம். இந்த வனத்தில் இந்த கோவில் வந்து அமைப்பட்டு பல நூற்று ஆண்டுகள் ஆகியன. இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு என்னவென்றால், இங்கு வந்து பஞ்சபாண்டவர் திருக்கோவில், அதாவது கண்ணன் பஞ்சபாண்டவர்கள் உயிர் பெற்ற இடம் தெற்கு புதூர். இது முந்தைய காலகட்டத்தில் வந்து இந்த ஊர் வந்து உயிர்ப்பித்தான் விலை, அது மருவி இன்னைக்கு தெற்கு புதூர்னு பேரை வச்சு நாங்க இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தினுடைய முக்கிய திருவிழாக்கள் என்னவென்றால், பங்கு சித்திரை மாசம் கோவில் திருவிழா நடக்கும். கார்த்திகை மாசம் 41 நாட்கள் பக்தர்கள் விரதம் இருந்து கோயிலினுடைய திருஏடை படித்து அந்த இறைவனுடைய நாமத்தை பாடி விரதம் இருந்து கடைபிடிப்பார்கள். இறைவனை தரிசித்து நம்ம முக்கியமான கோவிலினுடைய பிரசாதம் என்னவென்றால், இங்கு துளசி தீர்த்தம் என்பது மிகவும் பிரசித்தியாக ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் எல்லா பக்தர்களுக்கும் துளசி தீர்த்தம் கொடுத்து இது நோய் தீர்க்கும் மருந்தாக நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஊரின் முந்தைய காலகட்டத்தில் ஒரு கொடிய நோய் வந்து பாதிக்கப்பட்டு, இந்த காலரா என்ற கொடிய நோயில் பாதிக்கப்பட்டு இந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் பிரிந்து வெளியூர்களுக்கு சென்று மீதம் இருந்த மக்கள், இந்த குடும்பங்கள் அனைவரும் இந்த இறைவனை இங்கே இருந்தவர்கள் தரிசித்து இப்பொழுது இந்த பூஜை எல்லாம் நடத்தி வருகின்றனர். இன்றைய தினம், இன்றைய நாள் எங்களுக்கு கிருஷ்ணர், மகா கிருஷ்ணர் வந்து இன்று அவதரித்த தினமான இன்றைய தினத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாக ஊரில் அனைவரும் நல்லபடியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம். இன்றைய தினம் இந்த ஆல் இந்திய ரேடியோ நிலையத்தில் இருந்து இந்த எங்க தெற்கு புதூர் பஞ்சபாண்டவர் கோவிலுக்கு வந்து இந்த சிறப்பு பேட்டி எடுத்ததை நாங்க மிகவும் ரொம்ப நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அங்க உள்ள அதிகாரி வந்து நாங்க அழைப்புதல் கொடுத்த உடனே பஞ்சபாண்டவர் கோயில் என்று சொன்னவுடன், கண்டிப்பாக ஒரு நேரலை ஒலிபரப்ப வேண்டும், உங்களுடைய ஆலயத்தினுடைய மகிமை நமக்கு மத்திய அரசுக்கு வர இது சென்றடைய வேண்டும், இங்கு உள்ள இந்த ஆலயத்தினுடைய பிரதிபலிப்பு அதிகமான ஒரு பெரிய வனத்தில் இருந்து இப்படி ஒரு ஆலயம் இந்த மாவட்டத்திலே இந்த பகுதியில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்புடையது. நாங்கள் எல்லாரும் இந்த பஞ்சபாண்டவர் ஆலயத்தில் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் வளர்ந்து இந்த

0: இறைவனை தரிசிப்பதற்கு நாங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்ததுனாலதான் இந்த ஆலயத்தில் நாங்கள் இப்பொழுது இங்க வழிபட்டு வருகிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லார்த்திட்டையும் கொடுத்தா நல்லா இருக்கு.
1: ரொம்ப அருமையா இருந்தீங்க. அடுத்த நம்ம ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து மதன். நான் இந்த ஊர்ல வருகிறேன், தெற்கு புதூர் ஊர். நம்ம கோயில்ல ரொம்ப பழமையான பொக்கேஷன்லாம் இருக்கு. நாங்க முன்னாடியில இருந்து என்ன பண்றோம்னா கருப்பட்டி பாயாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிபட்ட ஒரு இது நடைமுறை நம்மகிட்ட நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, பழைய காலத்திலேயே நம்ம இது மட்டும்தான் உணவாட்டு. இங்க இருந்து இந்த கோயிலோட முக்கியத்துவமான பிரசாதம் வந்து அதுதான். இது வந்து நம்ம வீமனுக்கு உகந்த
1: பிடிச்சது.
2: ஆமா, அதனால இத இந்த கோயில்ல பெருசா இதை பண்ணிட்டு இருக்காங்க.
1: இதை எப்படி பண்ணுவாங்க?
2: இதை வந்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா, இது குட்டுங்கிற ஒரு இதுல வச்சு அதுல நமக்கு தண்ணி அரிசி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கருப்பட்டி நார்மல்
1: சர்க்கரை பதில்
2: கருப்பட்டி மட்டும் போட்டு அதை எடுத்து அதை வந்து எதுல வைப்பாங்கன்னா, நார்மலான பாத்திரம் இல்ல, நம்ம பனை ஓலையில கெட்டிய ஒரு ஓலை இதுலதான் நம்ம அதை வச்சு நம்ம பட்டையிலதான் அதை நம்ம வந்து தனியா கோயிலுக்கு படைப்போம். இது வந்து எங்க கோயிலோட தனி சிறப்பு அம்சம்.
1: வேற அரிசியும் கருப்பட்டியும் மட்டும்தான், வேற எதுவுமே சேர்க்கறது இல்லையா?
2: இல்ல, வேற எதுவும் சேர்க்கறது இல்லை. இது மட்டும்தான் நம்ம கோயில்ல ஒரு இதை வாங்குறதுக்கு, இதை எடுக்கிற இந்த பிரசாதம் வாங்குறதுக்கே நிறைய மக்கள் நம்ம கோயில்ல வந்து நிறைய மக்கள் வருவாங்க ஆண்டுதோறும்.
1: இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இங்க வந்து வழிபாட்டு யாருக்காக நடந்திருக்கு, இல்ல உங்களுடைய சொந்த இருந்தா கூட சொல்லலாம்.
2: இந்த கோயில்ல என்ன இருந்ததுன்னா, நமக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து ஏதாவது நிறைய சோகத்துல இருப்போம், நிறைய சில விஷயங்கள் நம்ம தடுமாறும் போது இந்த கோயில்ல வந்து நினைச்சு நம்ம எதை நினைச்சு வழிபடுறோமோ அது வந்து நமக்கு கண்டிப்பா நிறைவேறப்படும். அதே மாதிரி இங்க உள்ள ஏட்டோட இது வந்து ரொம்ப பிரசித்தி பெறும். அதாவது அந்த ஏடு படிக்கிறத நம்ம கேட்டோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. அதுல நிறைய உண்மைகளும் தன்மைகளும் நிறைய இருக்கு அந்த ஏட்டுல.
1: ஏடு வாசிப்பு நடக்கும்.
2: ஆமா, இது கார்த்திகை மாசத்துலயும் உங்களுக்கு கோயில் திருவிழாக்கள்லயும் இது வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். இதோட கதைகளும் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்க போது நமக்கும் நிறைய எண்ணங்கள் வரும்.
1: கண்டிப்பா நிறைய நேர்மறையான எண்ணங்கள் வரும். இறைவனை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கலாங்கிறீங்க.
2: ஆமா ஆமா, இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம இப்ப உள்ள இதுக்கும் பழைய காலத்துல உள்ள நிறைய தெரிஞ்சிக்காத புதிர்கள் நிறையுமே அந்த இது ஏட்டு மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
1: இப்ப நம்முடைய பழைய கலாச்சாரம் வரலாறு நம்முடைய நடைமுறை பழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறீங்க.
2: கண்டிப்பா அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டா
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. இப்போ இந்த கோயில் வந்து திறந்துட்டாங்க, பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த போது திரை கதவுகள் வந்து தாமாகவே திறந்தன, திரை காவலர்களும் ஆழ்ந்த உறங்கத்துக்கு போயிட்டாங்க, வசுதேவர் குழந்தையை பாதுகாப்பாக யமுனையாற்றை கடந்து கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபர் யசோதா தம்பனிடம் சேர்த்தார். அங்கு கிருஷ்ணர் யசோதையால் வளர்க்கப்பட்டார். பின்னர் தனது தாய் மாமனான கொடியவன் கம்சனை வதம் செய்து துவாரகையில் அரசாட்சி தான் கிருஷ்ண பெருமான். சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சந்திரசேகரன்.
1: நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களா?
3: எந்த ஊர்ல இருக்கு? தெற்குல இருக்கு.
1: இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்?
3: என்ன குழந்தைங்க இந்த கோயிலத்தை கும்பிட்டு இருக்கு, இதுதான் மாறோம், நாங்க வேற எங்கேயும் பண்ணி கிடையாது.
1: இந்த கோயில்ல அடுத்த ஒரு பக்தர் இருக்காங்க, உங்களை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பொன்செல்வராஜ். நாங்கள் எங்கள் பாட்டா காலத்திலேருந்தே நாங்கள் இந்த கோயிலில் வரிதாரர்களாக இருந்து வருகிறோம். இது எங்கள் குடும்ப கோயில். இந்த கோயிலில் தனி சிறப்பு என்னென்னா, கோவில் திருவிழா காலங்களில் இந்த குடும்பத்திற்கு, இது குடும்ப கோயில், இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சுருள் கொண்டு வருவாங்க. அதை இந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உறுப்பினர்களும் சுருள் கொண்டு வந்து அந்த அவரை வழிபட்டு போவாங்க. அது ஒரு மிகவும் விமரிசையாக இருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் வரலாறு படிப்பாங்க, அது பெரிய ஏடு. அது படிக்கும் போது கதைகள் எல்லாம் எல்லாரும் ஆர்வமாக வந்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகாபாரத ஏடு. வேற இந்த பகுதி மக்கள் எல்லாரும் பஞ்சபாண்டவர் கோயில்னா ஒரு நல்ல ஐயா பெரியவர்னுட்டு, பஞ்சபாண்டவர்னா ஒரு நல்ல ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம இந்த திருவிழா காலங்களில் இங்க காண முடியும். வேற எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சுருள் கொடுப்பாங்க, அதுவே விமரிசையாக இருக்கும்.
1: இந்த கோயில் என்ன சன்னிதிகள்லாம் இருக்கு, என்னென்ன சாமி எல்லாம் இருக்கு அது சொல்லு.
4: அவரு பஞ்சபாண்டவருக்கு துணையாக பரந்தாமன் இருக்காரு. பக்கத்துல ஒரே சன்னதியாக இருக்காங்க பஞ்சபாண்டவர்கள் ஐவர்களும், குந்தி தேவி தாயார், குந்தி தேவி, திரௌபதி, அதன் பிறகு பரந்தாமன், அவங்க இருக்கிறாங்க. அடுத்து ஒரு சன்னதி நூற்றோருவர்கள் இருக்காங்க, துரியோதனன் சூச்சாதனன், அவங்க நூற்றோரு
1: கௌரவர்கள் இருக்காங்க.
4: கௌரவர்கள் இருக்காங்க. அதுக்கு பிறகு சாஸ்தா சுவாமி, குருசாமி, அவங்க

0: அம்பாளு தனி சன்னதி இருக்குது. இசைக்கம்மைக்கு தனி சன்னதி இருக்கு. அம்பாள் வந்து இசைக்கம்மையாக இருந்து அருள் பாலிக்கிறோம். பிறகு காளசாமி இருக்காங்க, சிவசுரல மடசாமியும் இருக்கிறாங்க, காவல் தெய்வமாக சுடல மடசாமியும் இருக்காங்க.
1: சரி, அருமையா சொன்னீங்க. இப்ப நம்ம இன்னொரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ராஜேஷ்.
1: இந்த கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க.
2: சார், இந்த இதுல வந்து பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகும்போது செத்த விளை ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருந்து நமக்கு இங்க வந்து அவங்க வந்து அங்க இறந்த இடம், அதை வந்து கிறிஸ்தவர் உயிர் பெத்த இடம் தான் இந்த இந்த இடம். அது வந்து நாங்க உயிர் இது வரலாறு என்னன்னா உயிர் பெத்தான விளை இந்த ஊரோட நேம். அது காலப்போக்கில் மருகி தெற்கு புதூர் ஆயிற்று. இந்த பஞ்சபாண்டவர் ஆலயம் வந்து இந்த சுற்று வட்டாரத்துல எல்லா மக்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான தலங்கள். இது ஒரு முக்கியமான தலம். காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த இந்த கோயில் வந்து இந்த சுற்று வட்டாரத்துல வேற எங்கேயுமே இல்லை. அதனால வந்து எல்லா மக்களுமே இந்த வரிதாரர் மட்டும் இல்லாம இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லா மக்களுமே வந்து அவங்களுக்கு குறைய சொன்னாங்க, சொல்லி வழிபடும் போது அவங்களுடைய குறைய தீர்த்து அவர் அவங்க எல்லாருக்கும் ஒரு அருள் பாதிக்க ஒரு தெய்வமா அங்கே இருக்காங்க எல்லா தெய்வங்களும். அதனால வந்து மக்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்க தவிர மக்கள் வந்து நல்லா ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு தெய்வங்கள் பஞ்சபாண்டவர் அப்படின்னாலே பஞ்சபூதம் அதுதான் மெயின்.
1: பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபாண்டவர்கள் சொல்றாங்க.
2: நம்ம அதனால அவங்க வந்து நச்சு பொய் செத்தவளை செத்தவளை செத்தவளைன்னு ஒரு ஊர் இருக்கு சார். அவங்க என்னன்னா வந்து அங்க வந்து இறந்த இடம், அதை வந்து கிருஷ்ணபெருமா இங்க கொண்டு வந்து உயிர் பெற்ற இடம் தான் இந்த உயிர் கொடுத்த இடம் தான் உயிர் பெற்றான் விலை.
1: அதான் உயிர் பெற்றான் விலைன்னு பேர் இருக்கு.
2: பெற்றான் விலை, ஆமா. அது காலப்பகுதியில் மருகி தெற்கு புதூர் ஆயிற்று. ஆனா பழைய வரலாறு பேர் வந்து உயிர் பெற்றான் விலை தான்.
1: இப்ப நம்ம மாவட்டத்துல பஞ்சபாண்டவர் கோயில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா?
2: ஆமா, இருக்கு. ரெண்டு மூணு இடங்கள் இருக்கு, ஆனா பெரிய அளவுல இருக்கக்கூடியது இந்த கோயில் தான்.
1: இங்கதான்
2: பெரிய அளவுல இருக்கு. மக்கள் வந்து ஒரு என்னோட இங்க மட்டும் இல்ல, வெளியேறும் மாவட்டங்கள்ல இருந்து அங்க வந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஆயிட்டு இருக்கு கோயில்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறர்க்காக வாழ்ந்தவர், அதனால் தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம். கண்ணை போல் காப்பவன் என்றும், முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனருக்கு தேரோட்டியாக வந்தவரும் ஸ்ரீகிருஷ்ணன் தான். தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள் தான் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது. நம்ம ஒரு பக்தியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் அகிலா.
1: நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா?
3: இந்த ஊர் தான். கல்யாணம் 6 வருஷம் ஆகுது.
1: இந்த கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு ஏதாவது நடந்திருக்குன்னா உங்களுடைய சொந்த அனுபவத்தை நீங்க சொல்லலாம்.
3: நம்ம என்ன நினைச்சு கும்பிட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். அதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல்.
1: சரிம்மா, நன்றி. அதாவது கிருஷ்ணருடைய பெருமை அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பாரத போரில் பங்கு பெற்று தர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்தை காப்பாற்றியவர். அந்த வகையில கிருஷ்ணரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நம்ம இன்னொரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் விஜேந்திரன், புதூரை சேர்ந்தவன். நான் எஸ்என் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மயிலாடியில பணியாற்றிட்டு இருக்கேன், தமிழ் ஆசிரியரா. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பஞ்சபாண்டவர் ஆலயம் தெற்கு புதூர் இந்த ஆலயத்தை பற்றி நிறைய அற்புதங்கள் எங்கள் முன்னோர்கள் வழியாக கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் தந்தையார் வந்து நிறைய செவிவழி கதைகள் சொல்லுவாங்க. நான் அந்த சின்ன பிள்ளையில அந்த எல்லாம் கதைகள் அப்படின்னு கேட்டு ரசிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் விவரம் வர வர நம்ம தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கோம், தமிழ் லிட்ரேச்சர் இந்து கல்லூரியில் படித்தோம். அந்த இலக்கியங்கள் மகாபாரதம் ராமாயணம் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த இதிகாசம் இரண்டு, ராமாயணமும் மகாபாரதமும், இந்த இதிகாசத்தில் உள்ள நிறைய சாட்சியங்கள் நடந்ததற்கான தடயங்கள் நாம இந்த பகுதியில் நிரம்ப காண முடிகிறது.
1: நிறைய இருக்கு இல்லையா?
4: கட்டத்தில் எங்கு பார்த்தாலும் நாம தடயத்தோடு ஆதாரப்பூர்வமா எடுத்து சொல்ல முடியும். அப்ப அந்த சின்ன வயசுல செவிவழி கதையாக கேட்ட செய்திகள் எல்லாமே உண்மையானவை என்பதை நாம் அந்த மகாபாரதம் வியாசமாமுனிவர் எழுதிய அந்த பாரதத்தின் வழியாகவும் இந்த ஆலயத்தில் விளங்கி வரக்கூடிய பிறந்த பெரிய ஏடுன்னு சொல்லுவாங்க, அந்த மகாபாரதத்தை எழுதப்பட்ட வில்லுப்பாட்டு மெட்டில் எழுதப்பட்ட அந்த ஏடு, இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு இங்க நிறைய தடயங்கள். பஞ்சபாண்டவர் வனவாசம் வந்த இடம், 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞானவாசம், இது எல்லாமே இந்த மண்ணிலும் நடந்திருக்கிறது என்று நினைக்கும் போது

0: உண்மையிலே மனம் அப்படியே புல்லரிக்கிறது.
1: நம்ம மாவட்டத்துல அவங்க வந்திருக்காங்க, நடந்திருக்குங்கிறீங்க.
0: ஆமா, நிறைய பக்தர்கள் சொன்னார்கள்,
1: பாண்டவர்களில்
0: நால்வர் நச்சு பொய்யிலே தண்ணீர் அருந்தி அவர்கள் செத்த இடம், செத்த விளை சொத்த விளை என்றும் அறிவு வந்திருக்கிறது.
1: செத்த விளைதான் சொத்த விளை.
0: சொத்த விளை. அந்த பாண்டவர்களில் நால்வரும் இந்த மண்ணில், இதே ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் உயிர்ப்பித்து எழுந்தார்கள். கண்ண பரமாத்மாவால் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பது ஒரு செவி வழி செய்தி. ஆனால் அது இந்த மண்ணில்தான் என்பதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த மண்ணுக்கும் மகாபாரதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த கண்ணன் அவதாரம் என்பது கிருஷ்ண பரமாத்மா இவருடைய அவதாரத்தில் 10 அவதாரம் சொல்லுகிறோம். கடைசி 10வது அவதாரம் கல்கி அவதாரம், 8வது அவதாரம் கிருஷ்ணன் அவதாரம். இந்த அவதாரம் ஒரு வியப்புக்குரிய ஒரு அவதாரம். மனிதனாகவும் கடவுளாகவும் இருந்து இந்த அவதாரத்தை நிறைவு செய்திருப்பார். நரனும் நாரணனும் சேர்ந்துதான் இந்த மகாபாரதம் நிறைவு பெறுகிறது. எங்கெல்லாம் அதர்மம் தலைத்தோங்குகிறதோ அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதரிப்பேன் என்று சொல்லுகிறார். யதா யதாகி தர்மஸ்ய ஸ்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம் யகம் பரித்ராணாய ஜாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைக்கிறதோ அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தர்மத்தை அழிப்பதற்காக சிறையிலே கண்ணன் பிறக்கிறான். அங்கு நடந்த அதிசயங்கள், சிறை கதவுகள் பூட்டி இருக்கிறது, பூட்டிய கதவுகள் தானாக திறக்கிறது. வசுதேவர் தேவகி கைகளில் விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கிறது, விலங்குகள் தானாக உடைத்தறியப்படுகிறது. அந்த குழந்தை கண்ணனை சுற்றி அப்படி 1000 சூரியனுடைய பிரகாச ஒளி தெரிகிறது, அசரீரி கேட்கிறது. இந்த அதிசயம் நிகழ்ந்த பொழுது இந்த குழந்தையை நீ எப்படியாவது உன்னுடைய நண்பர் நந்தகோபரிடத்தில் கொண்டு சேர்த்து விடு என்று சொன்ன நேரத்தில் அப்படியே வசுதேவர் பதறுகிறார். திரைக்கதவுகள் இருக்கிறதே, காவலர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கடந்து எப்படி செல்வது? அசரீரி சொல்கிறது, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ குழந்தையை அங்கு கொண்டு சேர்த்து விடு. ஒவ்வொரு கதவிலும் வாயில் காவலர்கள் அப்படியே மயங்கி விழுகிறார்கள். திரை கதவுகள் தானாக திறக்கின்றன. குழந்தை கண்ணனை அப்படியே ஒரு பிரம்பு கூடையில் வைத்து வசுதேவர் சுமந்து செல்லுகிறார். செல்லுகிற பொழுதெல்லாம் மனிதர் குழந்தைகளாக இருந்தால் இப்படி ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அவதார புருஷன் அல்லவா, பரம்பொருள் அல்லவா குழந்தையாக பிறந்திருக்கிறான். அந்த பரம்பொருளை தரிசிக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களாம், பஞ்சபூதங்களும் வந்து விட்டதாம். இப்பொழுது வருண பகவான் ஆசைப்படுகிறான். இந்த உலகத்தை 2 அடியாக, 3 அடி மண்ணு கேட்டு கிடைச்சல, 2 அடி தான் அளக்குதற்கு பூமி இருந்ததாம். 2 அடியாக அளந்த இந்த பாதத்தை தரிசிக்க வேண்டும். இப்பொழுதுதான் அந்த பரம்பொருள் குழந்தையாக வந்திருக்கிறான், அவன் பாதங்களை பிடித்துதாம் கொஞ்ச வேண்டும் என்று வருண பகவான் வந்தாராம். வருண பகவான், அது வரைக்கும் மழை இல்லை, அப்பொழுது மழை பெய்கிறது. வருண பகவான் அந்த குழந்தையின் பாதங்களை தொட்டு நனைத்து அந்த யமுனை நதியிலே பெருவெள்ளமாய் ஓடுகிறான். இந்த நேரத்தில் அந்த வருண பகவானுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததை பார்த்து வாயு பகவான் பொறாமை கொண்டாராம். ஐயோ, வருண பகவான் நமக்கு முன்னதாகவே அவருடைய பாதத்தை தொட்டு விட்டாரே, இனி நாமும் அவருடைய பாதத்தை வருட வேண்டுமே என்று சொல்லி அந்த நேரத்தில் அப்படியே வாயு பகவான் வேகமாக வீச ஆரம்பித்தாராம். அந்த கண்ணனின் பாதங்களை துளாவி செல்லுகிற பொழுது வாயு பகவானுக்கு ஒரு நிம்மதி. ஆகா, நாம பகவானுடைய பாதத்தை வருடிவிட்டோம் என்று அவன் திருப்தி அடைந்தான். இப்பொழுது யமுனை நதியில் கடந்து செல்ல வேண்டும். யமுனை நதியிலோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, எப்படி அந்த ஆற்றை கடப்பது? இப்பொழுது வசுதேவர் தடுமாறி நிற்கிற பொழுது அப்படியே அந்த நதி 2 பிளந்து வழிவிடுகிறதாம். அந்த பாதையிலே நடந்து செல்லுகிற பொழுது திடீரென யமுனை நதி ஒன்று சேருகிறது. கழுத்தளவு வெள்ளத்திலே வசுதேவர் மாட்டிக்கொண்டார். இப்பொழுது என்ன செய்வது? நம் குழந்தையோடு நாமும் மூழ்கி விடுவோமோ என்று நினைத்த நேரத்தில் இது என்ன அதிசயம் என்று யோசிக்கிறார். அவருக்கு புலப்படவில்லை. ஆனால் யமுனை தாய் இந்த கண்ணனின் பாதத்தை தொட்டு விட வேண்டும் என்று நினைத்தாளாம். அதனால் அந்த வெள்ளம் பெருகி அந்த குழந்தையின் கால் கீழே தூங்கிக் கொண்டிருந்ததல்லவா, அந்த பாதத்தை தொடும் அளவுக்கு வெள்ளம் பெருகியதாம்.
1: அந்த இளம் பிஞ்சு பாதங்களை தொடர்க்க,
0: ஆமா, அந்த பிஞ்சு பாதத்தை தொட

0: வேண்டும் என்றது. யமுனை நதி அப்படியே பிரவாகம் எடுத்து பொங்கி வந்து பாதத்தை தொட்டதும் மறுபடியும் வச்சுவிட்டதா? இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நடந்த பொழுது யமுனை நதியை கடந்து தன் நண்பர் நந்தகோபரின் இல்லத்தை போய் சேர்கிறார். அங்கு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த குழந்தையை கண்ணனை அந்த நந்தகோபுரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, கம்சனால் இந்த குழந்தைக்கு ஆபத்து வர இருக்கிறது, நண்பா என் குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன நேரத்தில், அதே நேரத்தில் பிறந்த நந்தகோபரின் பெண் குழந்தையை எடுத்து இந்த வசுதேவரிடத்தில் கொடுக்கிறார். என் குழந்தையை நீ சிறைக்கு கொண்டு செல், உன் குழந்தையை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். மனித பண்பை பார்த்தீர்களா? தன் குழந்தை தன் வாரிசு செத்தாலும் பரவாயில்லை, தன் நண்பனின் குழந்தை பிழைக்க வேண்டும் என்று ஒரு உயரிய நட்பை கூறுகிறது இந்த மகாபாரதத்தில் இந்த இடம். இப்பொழுது அந்த பெண் குழந்தையை வசுதேவர் மீண்டும் அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வருகிறார். சிறைச்சாலையில் கொண்டு வந்து சேர்த்ததுமே கம்சனுக்கு தகவல் தெரிகிறது, எட்டாவதாக குழந்தை பிறந்திருக்கிறது வசுதேவருக்கு. உடனே அந்த காவலர்களோடு வருகிறான். வழக்கமாக அவன் அந்த குழந்தைகளை எல்லாம் கழுத்தை அறிந்து கொள்ளுகிறார். அதை போல இந்த குழந்தையும் கொல்ல வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே அந்த பெண் குழந்தை அப்படியே குழந்தையை போட்டு வாளால் ஓங்கி வீசுகிற பொழுது குழந்தை பறந்து செல்லுகிறதாம். அந்தரத்தில் நின்று அபரீதியாக சொல்லுகிறது, உனக்கு அழிவு, உனக்கு அழிவு. ஒரு எட்டாவது குழந்தையா அந்த குழந்தை இங்கு இல்லை, ஆயர்பாடியிலே அண்ணன் என் கண்ணன் அங்கு வளர்ந்து வருகிறான், அவன் உன்னை வதம் செய்வான் கம்சா என்று சொல்லி அந்த அசரீரி மறைகிறது. அதோடு அந்த குழந்தையும் மறைந்து விடுகிறது. இப்பொழுது கம்சனோ பதறி நிற்கிறான், நமக்கு மரணம் நெருங்குகிறதோ என்பதை உணர்ந்து அப்படியே செய்வதறியாமல் இருக்கிறான். இப்பொழுது உடனடியாக அந்த குழந்தை கண்ணன் எங்கே இருக்கிறான், இந்த தேசம் முழுவதும் எங்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த குழந்தை இருக்கிறதோ அத்தனை குழந்தைகளின் பட்டியலையும் எடுங்கள், சுமார் ஒரு 10 நாளைக்கு முன்னதாக பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களையும் கொண்டு விடுங்கள். ஒரு நல்ல ஒரு அசுரனுடைய புத்தி இப்படிதான் வேலை செய்யும். 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் சேர்த்து வெட்டி கொண்டுருங்க என்று கட்டளையிடுகிறார். இப்பொழுது அசுரப்படை, கம்சனுடைய படை தேசம் முழுவதும் சுற்றுகிறது, கோகுலத்திற்கும் வருகிறது. அங்கு வந்து தேடுகிற பொழுது அந்த குழந்தைகள் கண்ணிலே படவில்லை. இப்பொழுது பூதகி என்கிற ஒரு அசுரப்பெண்ணை இந்த கம்சன் ஏவுகிறார். அந்த பூதகி இப்பொழுது ஒரு 10 நாட்களுக்குள் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை கடத்தி வர வேண்டும், பால் கொடுத்து, அதாவது நச்சுப்பால், அதில் நஞ்சு கலந்திருக்கும் நச்சுப்பாலை கொடுத்து அந்த குழந்தைகளை கொன்று விட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே இந்த பூதகி அதைத்தான் செய்கிறாள். ஒவ்வொரு குழந்தைகளையும் பால் கொடுத்து கொல்லுகிறாள். ஆனால் அந்த பூதகி கொடுத்த பாலை எல்லா குழந்தைகளும் உண்டு இறந்தன. ஆனால் கண்ணன் மட்டும் அந்த பால் குடித்த பொழுது பூதகியையே கொன்றான். பூதகியை கொன்று அந்த அதிசயத்தை வெளிப்படுத்திய பொழுதுதான் கண்ணனுடைய மகிமை எல்லோருக்கும் தெரிந்தது.
1: அது தெய்வ குழந்தை
0: அவருடைய அவதாரம் அங்கு தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் நம் ஊரில் அமர்ந்திருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள் நிறைய அற்புதங்கள், சுதை உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு சுதை உருவத்திற்கும் மகாபாரதத்தில் தொடர்புடைய ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது.
1: ஒரு வரலாறு இருக்கு ஒரு சிற்பத்துக்கும்.
0: அதை இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வரக்கூடிய பக்தர்கள் யாராவது கேட்டா அதை உடனே சொல்லி தருவாங்க, ஏன் அந்த சுதை உருவம் அப்படி கொடுத்திருக்கிறது. அதுல ஒரு சுதை உருவம் கொடுத்திருக்கு பாருங்க, பீமசேனன் ஒரு வானரம், அதாவது அனுமனுடைய பாதத்தில் அந்த வாளை பிடிக்கிறார். இந்த அனுமனுக்கும், அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய அனுமனுக்கும் இந்த மகாபாரதத்து பீமனுக்கும் என்ன தொடர்பு என்று ஒருவர் கேட்ட பொழுது, உண்மையிலே இரண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது. அந்த ஒருமுறை பாஞ்சாலியும் பீமசேனனும் யமுனை நதியில் அந்த ஓரத்தில் நிற்கிறார்கள். ஆற்றிலே ஒரு அழகான மலர் வருகிறது, சௌகந்தி மலர். அந்த மலர் மிகவும் அழகாக இருந்ததால் பாஞ்சாலி பீமசேனனிடத்தில் கேட்கிறாள், சுவாமி இந்த மலர் மிகவும் அழகாக இருக்கிறதே, இந்த மலர் வேண்டும் என்று கேட்டாராம். உடனே இதோ நான் சென்று பறித்து வருகிறேன் என்று போற வழியிலே மரங்களை பார்த்து கொண்டே செல்லுகிறார். இப்பொழுது அந்த வானரும் அந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறது, வால் அந்த வழியிலே குறுக்கிட்டு கிடக்கிறது. உடனே இந்த பீமருக்கு ஒரு எண்ணம் அந்த வானரத்தில் சொல்லுகிறார், வானரமே உன்னுடைய வாளை மடக்கிக்கொள். உடனே அந்த வானரம் சொன்னதாம், என்னால்

0: அந்த வாளை கூட சுருட்ட முடியவில்லை அப்பா, நான் வயதானவன், அந்த வாளை நீயே எடுத்து ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னாராம். உடனே இந்த பீமன் என்ன செய்தாராம், அதான் பீமனுக்கு கொஞ்சம் பலத்தின் மீது கர்வம் வந்தது. அந்த கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் இந்த சோதனை. இரண்டு விரல்களால் அப்படி எளிதாக எடுத்து வைத்து விடலாம் என்று இரண்டு விரல்களால் எடுத்தார், ஆனால் முடியவில்லை. அதே நேரத்தில் ஐந்து விரல்களால் பற்றி இழுத்தார், வரவில்லை. அடுத்த நிமிடமே பார்க்கிறார், இரண்டு கரங்களாலும் பற்றி தூக்கினார், வாளை அசைக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் பீமன் தன் கர்வம் அடங்கி ஒரு வானரத்தை வணங்கி நிற்கிறான். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோதுதான், நான் இராமாயணத்திலே வாயுபுத்திரனாக பிறந்தேன், நான் உன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் என்ற உண்மையை சொல்லி நீ இந்த அவதாரத்தில் வாயுபுத்திரனாக இருக்கிறாய், நீ எனக்கு தம்பி என்ற செய்தியை சொல்லி குருஷேத்திர யுத்தத்திலே துரியோதனனை வீழ்த்த வேண்டுமானால் உனக்கு உடல் வலிமை இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது, நீ 11,000 யானை பலம் உள்ளவன், இருந்தாலும் இந்த இடத்தில் என்னுடைய பலத்தையும் உனக்கு தருகிறேன், என்னை ஆலிங்கனம் செய்து கொள் என்று சொன்ன நேரத்தில் அப்படியே பீமன் அனுமனை அணைத்து நின்றாராம். இப்பொழுது தன்னுடைய பலத்தை எல்லாம் பீமனுக்கு வழங்கினான் அனுமன் என்ற செய்தியை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த அனுமன் பீமன் சந்திப்பு. இது ஒரு செய்தி. அதே நேரத்துல இந்த கோயில்ல நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது எங்க தாத்தா காலத்துல நடந்த சம்பவம், அவங்க எல்லாம் கோயில்ல நின்று அதிசயமா பார்த்து நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பலாப்பழத்தை படைச்சிருப்பாங்களா, அந்த பலாப்பழத்தை கௌரவர்கள் பாண்டவர்கள் என்று இரண்டு பக்கமும் சாமி ஆடுவாங்க. அந்த சாமி ஆடுகிற பொழுது அந்த பலாப்பழத்தை எடுத்து ரெண்டு பேரும் உனக்கு எனக்கு என்று பிடித்து இழுப்பார்களாம். இந்த நேரத்தில் அந்த கிருஷ்ணர் ஒரு ஆள் மேல சாமி வருமா, அவர் வந்து அப்படியே அங்க பூஜை அறையில் ஒரு கத்தி எடுத்து பலாப்பழத்தை ரெண்டு அறுத்து பார்ப்பாங்க, ஒரு பாதி இந்த பக்கம் இன்னொரு பாதி இந்த பக்கம். அதாவது இந்த தேசத்திற்காகத்தானே சண்டை இல்லையா, அஸ்தினாபுரத்தின் அரியணைக்குத்தானே சண்டை. இந்த பலாப்பழத்தை அஸ்தினாபுரமாக எடுத்துக்கொண்டால் இதை ரெண்டாக பங்கு வகிக்கிற ஒரு பகுதி இந்திரபிரஸ்தம், இதோ பாண்டவர்களுக்கு, இன்னொரு பகுதி கௌரவர்களுக்கு, அதுதான் அஸ்தினாபுரம் என்ற ஒரு அர்த்தத்தை இந்த கோயில்ல ஒரு அற்புதமாக நாம பார்க்க முடிகிறது. இதுல அந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு, கொடை முடிஞ்ச பிறகு அந்த பலாப்பழத்துல ஒரு பாதி இருந்து இல்லையா, அந்த பாதியை அறுத்து பார்க்கும்போது ஐந்து சுளைகள் இருக்குமா, அஞ்சு சுளைதான் இருக்குமா. இன்னொரு பகுதியை அறுத்து பார்க்கிற பொழுது அதில் 100 சுளைகள் இருக்குமா, என்ன ஒரு அற்புதம் பாருங்க.
1: ஒரு அருமையான
0: விஷயத்தவர்கள் ஒரு பக்கம் ஐவர், ஒரு பக்கம் கௌரவர்கள் 100 என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக இந்த ஆலயத்திலே பல அற்புதங்கள் நடந்ததாக என் முன்னோர்கள் பார்த்து கண்டு வியந்த செய்திகளை என் தந்தையார் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நிறைய தகவல்களை சொன்னீங்க, நன்றியா. நன்றி. சாந்தாகாரம் ஜெகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு போவேகரம் சந்துலோகிகநாதம், நமது பிறவி பாவங்கள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி நமக்கு முக்தி அளிக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்ற வேண்டுதலோடு அனைவருக்கும் இனிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை கூறி நாம் நிலையம் திரும்புவோம். வணக்கம் நேர்களே.

நேர்களே, இதுவரை தெற்கு புதூர் அருள்மிகு பஞ்சபாண்டவர் திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை வழங்கியவர் ஆர்ஜே மணிகண்ட பிரபு அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் எஸ் நவரத்னா, நிகழ்ச்சி பொறுப்பாளர் டி எல் ஜேக்கப்.

0: உள்ளத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:00. நிகழ்ச்சிகள் இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் என்னென்னவென்று தெரிந்து கொள்ளலாம் நேர்களே. நிகழ்ச்சி நிரலை கேட்பதற்கு முன்
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இனிசை நேரம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் என் நாராயணன் அவர்கள். அமுதசுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், வெட்டோனி மடம் கா விஷ்ணு மாதவ் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேர்லை, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

இனி நாளை நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரம்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை திரையிசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, மாலை 4 மணி, 5 மணி. நாளை காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. 8 மணிக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் வாவுசி பிறந்தநாள் சிறப்புரை. வழங்குபவர் தூத்துக்குடி வாவுசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். நாளை காலை 8:30 பாரத மண்ணின் சுதேச வித்து வாவு சிதம்பரனார் உரை சித்திரம், எழுத்தும் ஆக்கமும் பொன் சந்திரன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:50 3-in-1, தொடர்ந்து திரையிசை. 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள். 10:02 சவாலி சமாளி நேரலை. 10:30 கடிதமும் கருத்தும். 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் நேரலை. என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் பகல் 12 மணிக்கு

0: extended the greetings on the occasion of Janmashtami. At the China Masters Badminton men's doubles quarter-final match is underway between Indian pair of Sattvik Sai Raj, Ranki Reddy and Chirag Shetty, and Danish pair of Kim Astrup and Anders Karup, Rasmussen in Shenzhen. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. நேர்களை கேட்கலாம் சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025 அக்டோபர் 30 முடிவடைந்துவிட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆகும். இக்கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தன் சுய விவரங்களுடன் நாளைக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 821 பணியிடங்களுக்கான குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/9/2026 ஆகும். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி தமிழ்நாட்டில் உள்ள 1516 பணியிடங்களுக்கான SBI தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. TNPSC குரூப் 2A தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் அடங்கிய தேர்வு தொடர் நடத்தப்பட உள்ளது. மேலும் SBI தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு 7/9/2026 அன்று தொடங்கப்பட உள்ளது. IBPS போன்ற இதர வங்கி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. மேலும் இத்தேர்வுகளுக்கு தயாராக தேவையான அனைத்து புத்தகங்களும் தன்னார்வ பயிலும் வட்ட நூலகத்தில் உள்ளன. மாணவர்கள் சுயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் ஸ்டடி ஹால் வசதியும் உள்ளது. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான மென் பாடக்குறிப்புகள் https://tamilnadu.careerservices.nadu.cear.eer.ser.vics.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் போட்டித் தேர்வுகள் குறித்து தகவல்களை பெற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் EMPLOA MENT OFFIC நாகர்கோயில் என்ற டெலிகிராம் சேனலில் இடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2022 முதல் சுற்றுலாத்துறையின் மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு கீழ்கண்ட 13 வெவ்வேறு பிரிவுகளில் 31 விருதுகள் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பணப்பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான

சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலாத்தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கு முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் என மேற்குறிப்பிட்ட விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் 30/9/2026 www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். செய்திகள் கேட்டீர்கள் நேர்களே, இனி கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
5: கண்டிப்பா.
4: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
5: அதுவும் பண்ணலாம்.
4: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
5: அதுவும் தான் பிரதர்.
4: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்,
5: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
6: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
0: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோவில்.

மாஷா பர்னிச்சர் லேண்டின் மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% தள்ளுபடி. சீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில், மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: மெல்லிசையில் துவக்கமாக ஒலிக்கிறது அறநெறி கண்ட என்று தொடங்கும் பாடல்.
1: அறநெறி கண்ட என தொடங்கும் முகவை ராஜமாணிக்கம் இயற்றிய பாடலை பாடுவோர் வாணி ஜெயராம், டி எல் மகராஜன் ஆகியோர். இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசையில் இனி கேட்கலாம் ஒரு நாள் என்று தொடங்கும் பாடல்.
1: ஒரு நாள் கனவினிலே என தொடங்கும் விஷ்ணுச்சந்தர் இயற்றிய பாடலுக்கு இசை ஷியாமலா சுவாமி, பாடலை பாடுபவர் பி. லீலா.

0: உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்சி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வயது வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31ஆம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 ஆண்டு காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62ஆக உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள்

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள்.

0: தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை முக்கொம்பு வந்தடைந்தது. 45 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என விவசாயி ஐலே சிவசூரியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறக்கும்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த தண்ணீர் 45 நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை கொண்டு ஏற்கனவே குறுவை பயித்து போன நிலையில இப்ப சம்பா சாப்பிட 45 நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா 45 நாளில் நெல் அறுவடை செய்யக்கூடிய அளவில் பயிர் ரகம் இது வரைக்கும் எதுவும் வரல. அதனால இப்ப திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதியில் உள்ள பாசன கால்வாய்க்கு திறப்பது மூலம் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருகும். அதே போல மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும், சாகுபடிக்கு பயன்படாது. எனவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்தாலே ஒழிய சம்பா சாகுபடி என்பது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நிலத்தடி நீர் உள்ளவங்க செய்யலாம், ஆற்று நீரை நம்பி செய்யறவங்க செய்ய முடியாது. எனவே தமிழ்நாடு அரசெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளுக்கோ அரிய வகை மூலிகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் பேட் வனப்பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு காட்டு தீ பிடித்து புகை மூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளன்று காஞ்சாபுரம் மலைப்பகுதிக்கு காட்டுத்தீ பரவியது. இதனை அணைக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரவு மலையில் தங்கி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயின் வேகம் அதிகரித்து மலை உச்சி வரை கொழுந்துவிட்டு எரிந்து ராஜபாளையம் ராக்காட்சியம்மன் கோவில் மலைப்பகுதிக்கு திசை திரும்பியது. கரடுமுரடான பாதைகளை கொண்ட இந்த மலைப்பகுதிக்கு செல்லுவதில் வனத்துறையினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருந்தபோதிலும் 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வன விலங்குகள் உயிருக்கு ஆபத்து இல்லை, வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு சாதனம் பாதிக்கப்படவில்லை என மேகமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குநர் ரவிமீனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இருந்து கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு ராதா சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ணம் தீட்டுதல், ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரையச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
5: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது.

0: பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. நேர்களை கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக வருகிறது அமரன் பட பாடலை. பாடலை பாடியோர் கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ். பாடல் வரிகள் யுகபாரதி. பாடலுக்கு இசை அஸ்வின் சத்யா.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: ENT, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
1: கால் 8870198870. திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.

0: நேரம் 6:45. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனி வாகா பட பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஜித்தன் ராஜ், விக்ரம் பிரபு. பாடலுக்கு இசை டி இமான், பாடல் வரிகள் மோகன் ராஜ்.
1: என் மனசுல நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவள் மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைனா.

மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.

0: மூச்சுக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேர்லே நிகழ்ச்சி உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு சிட்டுக்களை இப்போதே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தயார் செய்து வையுங்கள் நேர்களே. திரையிசையில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் ஒன்று திரைப்படம் வெண்ணிலா கல்வெடியில் குழு. பாடலை பாடியவர்கள் சின்மயி, கார்த்திக்,

0: திரைசை கேட்டீர்கள் நேர்களே.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101
2: கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி.

0: நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. நேர்களை இனி கேட்கலாம் இனிசை நேரம். கேட்பதற்கு முன்
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இனிசை நேரத்தில் அன்னையின் அமயம் என்று தொடங்கும் சௌமியா குழுவினர் பாடிய பாடல் கேட்கலாம்.

இனிசை நேரம் கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் சரவணன்.

0: தெரிவித்தார். இந்த இயந்திரம் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாலை பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பால் பாக்கெட்டுகளுக்கு மாற்றாக தங்களது சொந்த பாத்திரங்கள், கேன்கள், கப்புகள் அல்லது டம்ளர்களை கொண்டு வந்து நேரடியாக பாலை பெற்று செல்ல முடியும். இதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் பணம், வங்கி அட்டை மற்றும் UPI ஆகிய 3 வகையான கட்டண முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பணத்தை செலுத்தினால் இயந்திரம் தானாகவே தொகையை கணக்கிட்டு அதற்கேற்ப சரியான அளவு பாலை வழங்கும். முழு செயல்முறையும் தானியங்கியாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயந்திரத்தில் எவ்வளவு பால் இருப்பு உள்ளது, எத்தனை நாட்களாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை செயலி மூலம் நேரடியாகவும் நிகழ்நேர அடிப்படையிலும் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும். தற்போது இந்த இயந்திரத்தில் 1 வகை பால் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் பால் ₹54 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மக்களிடையே தேவை அதிகரித்தால் பல்வேறு பால் வகைகளை வழங்கும் வசதியும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தனது புதிய பிரீமியம் LPG சேவையான பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சந்தையில் அறிமுகமாகும் இந்த ஜிப்லைட் தயாரிப்பு தரமான மற்றும் டிஜிட்டல் அடிப்படையிலான விரைவான சேவை அனுபவத்தை வழங்கவுள்ளது. இந்த புதிய தயாரிப்பு பாரத் கேஸ் மீதான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை மேலும் அதிகரிப்பதோடு வாடிக்கையாளர் சேவையில் புதிய மைல்கல்லை உருவாக்கும். இந்த சேவையின் முக்கிய அம்சமாக புதிய இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படுவதோடு வாடிக்கையாளர்கள் சிலிண்டரை பதிவு செய்தால் 4 மணி நேரத்திற்குள் வீடு தேடி டெலிவரி வழங்கப்படுகிறது. ஜிப்லைட் சேவையின் கீழ் வழங்கப்படும் 10 கிலோ எடையுள்ள காம்போசிட் சிலிண்டர் வழக்கமான LPG சிலிண்டர்களை விட சுமார் 50% எடை குறைவாக இருப்பதால் கையாள எளிதாக இருக்கும். மேலும் இந்த சிலிண்டர்கள் துருப்பிடிக்காத வகையில் ஃபைபர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதன் மற்றொரு சிறப்பம்சமாக சிலிண்டருக்குள் எவ்வளவு எரிவாயு உள்ளது என்பதை வாடிக்கையாளர்கள் வெளிப்புறத்திலிருந்தே எளிதில் அறிந்து கொள்ள முடியும். பாதுகாப்பு அம்சங்களிலும் இந்த சிலிண்டர் மேம்படுத்தப்பட்டதாகவும் வெடிப்பு அபாயம் குறைந்த பாதுகாப்பான தயாரிப்பாக உள்ளது. மேலும் வீட்டு பயன்பாடு மட்டுமின்றி வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வாடிக்கையாளர்களும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிலிண்டரை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்துவதற்கும் இது மிகவும் வசதியாக இருக்கும். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கடந்த April 1 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் பகுதியில் கழிவு உருவாக்குபவர்களிடையே திடக்கழிவு மேலாண்மையை ஒருங்கிணைந்த மற்றும் திறமையான முறையில் செயல்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை வெலிங்டன் ராணுவ மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தொடங்கி வைத்தார். இதில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் திறமையான திடக்கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்து விளக்கினர். குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்களின் அறிவியல் முறையிலான கழிவு மேலாண்மை திறனை மேம்படுத்துதல், கழிவுகளை அவை உருவாகும் இடத்திலேயே பிரித்தல், வீட்டிலேயே உரம் தயாரித்தல், பாதுகாப்பான கையாளுதல் மற்றும் முறையான அகற்றல் ஆகியவற்றை ஊக்குவித்தல், கண்டோன்மெண்ட் பகுதியில் தூய்மை, பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், நகராட்சி சுகாதார நடைமுறைகளை திறம்பட செயல்படுத்துவதை ஊக்குவித்தல் போன்ற தலைப்புகளில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் தலைமை செயல் அலுவலர் டுக்னிக் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதார பணிகளுக்கான வாகன ஊழியர்கள், குப்பை கிடங்கு பணியாளர்கள், அதிக அளவில் கழிவுகளை உருவாக்கும் உணவகம், மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், வணிகர் சங்க பிரதிநிதிகள், முன்னாள் வாரிய உறுப்பினர்கள், வழிபாட்டு தலங்களில் பிரதிநிதிகள், அலுவலக பணியாளர்கள், நியமிக்கப்பட்ட உறுப்பினர், சுகாதாரம் மற்றும் பொறியியல் துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 விதிகள் குறித்த மேம்பட்ட புரிதல், கழிவு பிரித்தல் மற்றும் சேகரிப்பு நடைமுறைகளில் சிறந்த இணக்கம், சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளின் செயல்திறன் மேம்பாடு, திடக்கழிவு மேலாண்மையிலே பங்குதாரர்களின் அதிகரித்த பங்கேற்பு, தூய்மையான, பசுமையான மற்றும் நிலையான வெலிங்டன் கண்டோன்மெண்ட் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின்

0: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தானியங்கி பால் விநியோக இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரும் தொடங்கி

0: வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார்ட் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின்போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 முதல் ஆகஸ்ட் 31 வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரிக்ஸ் நாடுகள்

0: தலைமை நீதிபதிகளின் மூன்று நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மற்றும் காஷ்மீர் காவல்படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின்போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து ஏகே ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்பு படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடியில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தாரியா ஃபு மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி, மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: வட்டார வானொலி இது. வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25. நேர்களை கேட்கலாம் உழவருக்கான அறிவிப்புகள். கேட்பதற்கு முன்
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

வேளாண் சார்ந்த வானிலை. வரும் 6ஆம் தேதி அன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால், புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்க வேண்டும். தரையில் படரும் மிளகு ஓடி கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழை குலைத்தள்ளும் பருவம் மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பேட், ஃபெரஸ் சல்பேட் 0.2%, தாமிர சல்பேட் 0.2% மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். எல்லா பருவமும் காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றுக்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அழிக்க வேண்டும். பின் சுண்ணாம்பு 1 முதல் 2 கிலோ ஒவ்வொரு குழியிலும் இட வேண்டும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி நாளை வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகவ்யா, மீனமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன் நெல்லிக்காய், சிறு தானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, சிவன் சம்பா, ரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறு தானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன்புரு புதூர் வேளாண்மை வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்துமாவு ஆகியவை தொழில் முனைவோர் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வறிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள், இறச்சகுளம் என் நாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களின் முக்கியத்துவம். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் வ ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
2: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: இயற்கை விளைச்சலையும் செழிப்பையும் நமக்கு தந்து எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. ஆகவே இயற்கை விவசாயம் பேணுவோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் இறச்சகுளம் என் நாராயணன் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: இப்போ நேயர்களுக்கு வணக்கம்.
4: முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என்னுடைய சொந்த ஊர் இறச்சகுளம். என் பேர் நாராயணன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் மாட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாருமே பூர்வீகம் மாட்டு நாங்க விவசாயமும் வியாபாரமும் நான் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். உர வியாபாரம் கிட்டத்தட்ட எங்க அப்பா 1977 ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா காலத்து போறது நான் அதை அப்படியே கண்டி பண்ணி போயிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை அதுல ஓட்டியாச்சு.
4: நெல் விவசாயமும் பண்றோம், நாங்க உரக்கடையும் வச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்தே உரக்கடை வச்சிருக்கீங்களா இல்லனா இப்பதானா?
5: இப்ப 1977 ஆரம்பிச்ச கடை. எனக்கும் வயசு ஒரு 15 வயசுலயே நான் உள்ள போயாச்சு. பாதி நேரம் வியாபாரம் பாதி நேரம் படிப்பு அப்படியே தான் வாழ்க்கை ஓட்டினேன். இப்ப முழு நேரம் மாட்டே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிறகு என் பையன் கையிலயும் அதை நான் ஒப்படைச்சாச்சு. விவசாயம் சார்ந்த தொழில் அதை நடத்தணும், விவசாயத்தை நல்லபடியாக பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். அவனும் 1 டிகிரி படிச்சவன் தான். அதனாலும் சரி வெளியே வேலைக்கு போகலாம், நம்ம அதிலே வளர்ந்த குடும்பம் அந்த விவசாயத்தையும் வியாபாரத்தையும் கட்டிக்காக தான் போதுங்கிற எண்ணத்துல அதை அப்படியே நான் கொண்டு போயிட்டேன்.
4: இப்போ நெல் விவசாயம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு?
5: எனக்கு சொந்த பேர் தான், பாட்டம் கிடையாது. 4 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன்.
4: அந்த காலத்துல என்ன மாதிரி நெல் போட்டீங்க, இப்போ என்ன நெல் போட்டுட்டு இருக்கீங்க?
5: அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வண்டி சம்பாரிசி நெல் போட்டோம். நாங்கள்லாம் சம்பாரிசியில் வளர்ந்தாலும் தான் அதெல்லாம் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இப்போ வந்து காலப்பயிர் மாறி போய், ஏன்னா சம்பா பயிர் வந்து இப்போ மாதிரி விளைச்சல் கிடையாது. விளைச்சல் குறவு காரணம் இயற்கை விவசாயம். எல்லாமே நம்ம தொழு உரம் போட்டு நம்ம அதை பயிர் பண்ணோம், அதனால உற்பத்தி குறவு. இப்போ ரசாயன உரம் வந்த பிறகு நம்ம எல்லாருமே பணத்தாசை சமயத்துக்கு நல்ல முறையில் அந்த இயற்கை உரமும் அந்த தொழு உரம் குலையெல்லாம் போட்டாலும் ரசாயன உரம் போட்டால் தான் அந்த வயலும் என்னான்னு கேட்கும். அதனால அதை போட்டதுனால நமக்கு இப்போ நாங்களாம் ஒரு 1.5 மணி என் வாழ்க்கையில் 1.5 மணிக்கெல்லாம் அறுத்தடிச்சே கிடையாது. எங்கள் ஊர்லேயே என் பயிர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பார்த்து நம்ம நண்பர்களும் கொஞ்சம் வேலை செய்வாங்க. அதனால எங்கள் ஊரும் செழிப்பாக தான் இருக்கு.
4: இப்போ உங்கள் ஊரை பொறுத்த அளவில் நம்மளுக்கு வந்து பழைய அந்த விவசாய நிலங்கள் வந்து அப்படியே தான் இருக்கா, இல்லைன்னா அது வந்து வீட்டு நிலங்களாவோ இல்லைன்னா வேற மாதிரியோ தரிசாவோ அந்த மாதிரி மாறிட்டா எப்படி?
5: அதாவது ஆத்துப்பறவு மாறல, குளத்து பிறவும் மாறல. பின்ன சில இடங்கள் ரோடு சைடு உள்ள இடங்கள்லாம் அப்படியே டெவலப் ஆயிட்டு எல்லாமே நல்ல விலை கிடைக்கிறனால மக்கள் அந்த விவசாயத்தை விட்டுக்கிட்டு ரெண்டா பிள்ளைகளும் படிச்சு எடுத்து எல்லாமே விவசாயத்துக்கு வரல. அதனால அவங்களும் இடத்தை விட்டுட்டு அப்படியே மெட்ராஸ் பெங்களூர் மும்பைன்னு செட்டில் ஆயாச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் இது பூரி எங்களுக்கு தாத்தா காலத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை நாங்கள் ஊர்லாம் இருக்கும். என் பையனும் அடுத்தால இங்கே இருக்க போறோம். எது சொல்லணும்னா அந்த மாதிரி இந்த ஊரை நம்பி இருக்கக்கூடியவங்க விவசாயத்தை ஒழுங்கா பண்ணாங்க. அதனால விவசாயம் செழிப்பா தான் இருக்கு. நாங்களாம் அதை வச்சு முன்னேறின ஆள் தான்.
4: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து பழைய காலத்துல அந்த கொலை உரங்கள் இயற்கை உரங்கள் போட்டுதான் நாங்க வந்து விவசாயம் பண்ணோம். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளுக்கு கொஞ்சம் வேதி உரங்களும் போட்டாதான் நம்மளுக்கு வந்து நெல் வந்து நல்ல விளைச்சல் கிடைக்குது. ஏன்னா இப்போ உள்ள ஒட்டு ரகங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னென்ன மாதிரியான உரங்கள் எல்லாம் கொடுக்கறீங்க, எத்தனை தடவை கொடுக்கறீங்க, இப்போ நீங்க நட்டிருக்கக்கூடிய பயிர் வந்து எத்தனை மாத கால பயிர், அதை பத்தி சொல்லுங்க.
5: இப்போ நம்ம கண்டிப்பா முடிஞ்சாச்சு. நேமாட்டு ஆகஸ்ட் மாசத்துல வந்து நமக்கு எல்லாருமே
4: பண்ணிடுவாங்க.
5: ஆமா, கும்பப்பூ போயிருவோம். ஆனா பிந்திட்டு இப்ப எங்க ஊர்ல குளத்துல செழிப்பா வெள்ளம் இருக்கு. ஆனா பயிற்சியுடைய ஆள் குறவு. மொத்தத்திலே சொல்ல போனா ஒரு 6 பேர் கையெல்லாம் பயிர் இருக்கு. நான் என்னை போல சுதந்திரமா பயிரிச்சுட்டாலும் ஒரு 4 பேர், மீதி ஒரு 3 பேர் வந்து ஒரு பெரிய பாட்டக்காரங்க. அவங்களுக்கு வந்து 40 ஏக்கர் 50 ஏக்கர் 30 ஏக்கர் அந்த பெரிய அளவு வச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை ஒட்டியா நாங்கள் போக முடியும். நாங்கள் தனியாட்டு போய் ஆரோப்பெடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சித்திரை மாசம் நாங்கள்லாம் அந்த காலத்து சித்திரை பத்து வித்து எடுத்துருவாங்க அப்பாலாம். இப்போ சித்திரை பத்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்கள சார்ந்து போக வேண்டியிருக்கு. இப்போ அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க ஆடி மாசம் கருது வந்தால் நமக்கு அந்த நெல் வந்து காற்றுல அவ்வளவும் உடஞ்சிரும், அதெல்லாம் வேண்டாம்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆட்டு நாங்கள் பயிர் ஏற்றுறோம். இப்போ எல்லாமே பயிர் அறுவடை காலம் வந்தாச்சு, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து TPS 5. நாங்கள் முன்னாடி சாப்பாட்டுக்கு வந்து 50 போட்டுக்கிட்டு இருந்தோம்.

0: இப்ப என்னன்னா நாங்களாம் நல்லா வேலை செய்வோம். அதனால கடைசி காலத்துல மழை வரக்கூடிய காலம், அந்த காலம் பூசி வைப்பு நேரம், அதனால எல்லாம் அவ்வளவு கீழே விழுந்தது நாசமா போயிடும். அதுக்கு நாங்க அதெல்லாம் விட்டு இப்ப எல்லாருமே டிபிஎஸ் சஞ்சி,
1: அது கொஞ்சம் சாயாம இருக்கு,
0: சாயாம இருக்கு, வைக்கோல இருக்கு, ஈல்டும் நல்லா இருக்கு. அது என்ன மழை பெய்தாலும் கீழே விழாது. ஒன்றரை மணி தாராளங்க எல்லாரும் பயிர் அறுவடை பண்ணிடுறாங்க. நல்லா வேலை செய்வாங்க. ஒன்றரை மணி அறுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப புதுசாட்டு சில வந்து 50-21 போட்டுருக்காங்க இந்த வருஷம். அந்த 50-21 நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா இதை போல பக்க வைக்க மாட்டேங்குது. நட்ட நடவு அப்படியே மேலே வருகிற தவிர அவர் பக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் மிஷின் நடவுக்கு 50-21 கொள்ளலாம். 50-16 வந்து நல்ல சாப்பாடு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நெல் கொஞ்சம் ருசியா தான் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் நல்ல வேலை செய்வோம். நல்லா அதில் கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா நல்ல வேலை செய்வோம். கடைசியில் பார்த்து தலைக்கணம் கொடுத்துரும் அந்த நெல்லுக்கு. ஏன்னா நெல்ல விளைச்சல் இருக்கும். கடைசியில் அந்த மழைக்கு தாங்காது. அப்போ என்னன்னா கீழே விழுந்துரும். கீழே விழும்போது நமக்கு அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போ கை அறுவடை கிடையாது. கை அறுவடை இருக்கும்போது தூக்கி தூக்கி அறுத்துருவாங்க. இப்போ எல்லாமே மிஷின் அறுவடை. மிஷினை வந்து வீல் ஏரியா நஷ்டம். இப்போ அதனால எல்லாருமே விட்டாச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே டிபிஎஸ் 5 போயிட்டோம். டிபிஎஸ் 5 நல்லா இருக்கு, நல்ல மகசூல் இருக்கு. அதே போல 50-21 நல்ல மகசூல் இருக்கு. நல்ல பார்க்கவும் பயிர் நல்லா இருக்கு, வைக்க நல்லா இருக்கு. ஆனால் என்னைக்கு பக்கம் வைக்க மாட்டாங்க. இப்போ டிபிஎஸ் 5 வந்து 4 நடவு வச்சுட்டா அதில் ஒரு 10-50 நடவு இந்த குருத்து வரும். இதுல வந்துகிடும். இது வந்து நட்டனோட அப்படியே மேல வந்து குருத்து ரொம்ப ஒண்ணும் வராது. ஆனா பயிர் நல்லா இருக்கு. நெல்மணி வந்து நெல்மணியை வந்து இதை விட நல்லா இருக்கு. டிபிஎஸ் செஞ்சோட நெல்மணிகள் வந்து கிளைக்கு விடுதல். ஆமா, அதனால நெல் நல்லா இருக்கு. ஆமா, இப்ப நாங்கெல்லாம் அதை பார்க்கும். அந்த வருஷம் அதை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். அது நல்லா இருந்தா அடுத்த வருஷம் அதுக்கு மாறலாங்கிற இடத்துல இருக்கும். ஏன்னா பருவச்சேதம் வராம இருக்கணும். பருவச்சேதம் வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. அதனால பாத்துட்டு இருக்கோம்.
1: இப்ப கும்பப்பூல் அடுத்தது என்ன பருவம் பண்ணலான்னு இருக்கீங்க?
0: இப்ப நாங்க டிபிஎஸ் த்ரீயும் வந்து ஒரு கொஞ்ச காலம் ஆயிட்டு. இனி அதையும் நெல்ல மாத்த வேண்டிய. ஏன்னா இந்த டிபிஎஸ் 5 மாதிரி டிபிஎஸ் 3 வந்து விளைச்சல் இல்லை. பயிர் கடைசியில் பார்த்தீங்கன்னா விளைச்சல் வந்து குறவாது. அதனால டிபிஎஸ் 3 ரகங்கள் மாற்றினாலும் வேற நல்ல ரகம் இல்லை. பொன்மணி போட்டால் பொன்மணி தான். கடைசியில் புகையான வந்துருக்கு. எங்கள் ஏரியாலாம் கொஞ்சம் புகையான தாக்குறதுனால வேணாம். வடக்கு இப்போ அலையாண்டெல்லாம் போடுவாங்க. அலையாண்டம் கெடுக்கிற அந்த செல்லாம் பொன்மணி வித்து போடுவாங்க. எங்கள் ஊரில் என்னோ பொன்மணி அப்படி குறைஞ்சிட்டு. ஏன்னா புகையானில் கொஞ்சம் பாய்ப்பு இல்லை. காற்று கூடுதல், வடகாத்து கூடுதல். அதனால அதை அப்படியே குறைச்சிட்டோம். ஆனால் டிபிஎஸ் 3 நல்லா இருக்கு. நாங்கள் வித்து வாங்கி வச்சாச்சு. எல்லாருமே அரசாங்கத்திலையும் வித்து நிறைய தாராளம் கிடைக்கி. வேளாண்மை அதிகாரிகளும் நல்லா ஒத்துழைக்காங்க. ஏஓ சண்முகல் சார், ஏடி மேடம், அந்த டெக்னீஷியன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ரமேஷ் சார், இவங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல சப்போர்ட். எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் உடனே சொல்லுவாங்க. நான் வந்து ஆத்மாங்கிற ஒரு அதுல நான் திட்டம் இருக்கேன். அதனால கலந்துக்கிடுவேன்.
1: என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க ஆத்மா திட்டத்துல?
0: இப்ப 2 தான் ஆச்சு. அங்க முத வந்து ட்ரோனை பத்தி நான் சொல்லி இருந்தாங்க. இப்ப 2 கூட்டம் திருப்பசாரத்தில் நடந்து அதுல வந்து மண் பரிசோதனை
1: எதுக்காக
0: பண்ணணும் ஏற்கனவே தெரிஞ்சாலும் அவங்க வந்து நல்லா அதுலயும் எங்க ஏடி மேடம் புதுப்பாண்டி ஏடி மேடம் நல்ல கெட்டிகாரமா. அவங்களும் எங்களை ஒரு விவசாயங்கிற முறையில் யாரையும் பார்க்காம எல்லாருமே குடும்ப உறுப்பினர் பார்த்து நல்ல ஒரு ஆலோசனை சொல்ல எடுக்க, எது கேட்டாலும் சந்தேகத்தை தீர்த்து வைக்க அப்படி அந்த டிபார்ட்மெண்டே ஒரு நல்ல கிழமை சாரெல்லாம் இருக்காரு. ரொம்ப எளிமையானங்க. அவங்க அதிகாரிகளா இருந்தாலும் மக்களோட மக்களாக எங்க விவசாயிகளோட ஒன்றி எடுத்து நல்ல முறையில் பண்ணலாம். அதிகாரி சொல்லதான் நம்ம வில்லேஜ் ஆபீஸ் கேட்பாங்க. அவங்க என்னன்னா கோயில் நிலத்துக்கு எழுதி தர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கோயில் நிலை எங்க ஊர்ல பயிர் கூடுதல். அவங்க வந்து ஒரு விவசாய கடன் வாங்க முடியாது, நெல்லை கொண்டு அரசாங்கத்தில் விற்க முடியாது, அந்த சிட்டாடங்கள் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பயிரோடு கொடுக்கலாம், ஏன்னா நம்ம எழுதி கேட்கல, இன்னாரு விவசாயம் பண்ணாலும் கொடுத்தா அவங்களும் புரோஜனப்படும். எங்க ஊர்ல எல்லாம் விவசாய நிலம் கோயில் நிலம் கூடுதல், அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க.
1: அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த சிட்டா பட்டா எல்லாம் கொடுத்தா
0: அவங்களும் வந்து தாக்குப்பிடிச்சிருக்காங்க.

0: கன்னிப்பூ கும்பப்பூ ரெண்டுக்குமே நாங்க வந்து அந்த அரசு சொல்லக்கூடிய அந்த நெல்லை தான் நாங்க வந்து பயிர் சேர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கு உரங்கள் வந்து நீங்க கொலை உரங்கள் தலை இதெல்லாம் போடுறீங்களா? சாணி இந்த மாதிரி எல்லாம் உரங்கள் போட்டுதான் கெமிக்கல் உரம் போடுறீங்களா, இல்லைன்னா முழுக்க முழுக்க கெமிக்கல் உரம் தானா?
1: இல்லம்மா, என்ன பொறுத்தவரை கொஞ்சம் தோட்டம் உண்டு, அதனால கொஞ்சம் குழையெல்லாம் போடுவேன், இல்லை போடுவேன், இருக்கிற குழையெல்லாம் வெட்டி எடுத்து போடுவேன். ரெண்டாவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கோடை காலத்தில் கும்பப்பூ முடிஞ்ச உடனே கொஞ்சம் வயலுக்கு சாணி உரம் அடிப்பேன். ஏன்னா அந்த மண் நல்லா இருக்கணும்ல, அதெல்லாம் படியலாக்கு அந்த பூமி நல்லா இருந்தால் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உரம் அடிப்பேன். எல்லாராலையும் அது கஷ்டம்தான். இப்போ நம்ம அதை விவசாயத்தை பாதுகாக்கணுங்கிற இடத்துல நம்ம சொந்த பயிர் சொந்த வயல் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அதை நல்ல முறையில் வேலை செய்வேன். அது போகிறது. ரெண்டாவது, அந்த உரங்களை நான் கொஞ்சம் கூட தான் போடுவேன். அரசாங்கம் வந்து ஏக்கருக்கு 15 கிலோ யூரியா தான் போட சொல்லுவாங்க, நம்ம அது போட்டவனு காணாது. அதனால நான் வந்து குருணிக்கு 5 கிலோ காணப்படும். எந்த உரமா இருந்தாலும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு குருணிக்கு 5 கிலோ. அப்படி பார்க்கும்போது ஏக்கருக்கு 100 கிலோ ஆயிரும்.
0: செலவு வந்து அதிகமா தானே இருக்கும்.
1: உர செலவு அதிகம் கொஞ்சம் ஈல்டு இருக்கும்போது தோணாது.
0: அதுக்கு தக்கன
1: ஈல்டு இருக்காங்க. நம்ம கடைசி நேரத்தில் வந்து குறைச்சி போடணும். அது கடைசி அதை நாங்கள் 3 பருவம் போடுவோம். இப்போ நடவுக்கு போடுவோம், அடி உரம் மட்டும் போடுவோம். அதே இப்போ என்னன்னா தண்ணி இந்த பூல போட மாட்டோம், எது கும்பப்பூல. காரணம் என்னக்கா, தண்ணியில் நிறைய வேஸ்ட் ஆகும் வெட்டி விடுறதுனால. அதனால முத உரம் களைக்கொல்லி கூட யூரியா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக என்ன பொறுத்தவரை 25வது நாள் DAP யூரியா போட்டு விட்டுருவேன். அதுக்கு போல கரெக்டா எண்ணி அது எல்லாரும் சொல்லுவாங்க கரெக்டா செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கரெக்டா அதே போல அந்த 50வது நாள் என்ன வேலை இருந்தா சரிதான் 2வது உரத்தை போட்டு ஃபேக்டம்பாஸும் யூரியாவும் போட்டு விட்டுருவேன். யூரியா கூட கொஞ்சம் DAP சேர்த்து ஒரு கிளம்பு. 3வது உரம் வரும்போது இது ஃபேக்டம்பாஸும் யூரியாவும் தான். நான் வந்து சல்பைட் எடுக்க குறவு. ஏன்னா சல்பைட் எடுத்தா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு பயிர் கொஞ்சம் சீக்கிரம் கருத தள்ளிடும். பக்கத்தோட ஒத்து போனாதான் நமக்கு அறுவடை. அதனால சல்பைட் நான் போட கிடையாது. போட்டா நல்லா தான் இருக்கும், அந்த மணிச்சு நல்லா இருக்கும், போட மாட்டேன். போட்டோம்னா கருது சீக்கிரம் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் முந்தி கருது வந்து. ஆமா,
0: அப்போ
1: முந்தி இப்பவும் கூட எனக்கு அந்த வந்தாச்சு. அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் வேலையை குறைச்சு. அதனால ஈல்டு நல்லா தான் எனக்கு இருக்கும்.
0: ஆற்றுப்புறவுன்னு சொன்னீங்க, அப்படிதான்?
1: ஆமா, ஆத்து பாசனம்.
0: ஆத்து பாசனம் தண்ணி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது?
1: எங்களுக்கு போறவே எனக்கு போறவே குளத்து பாசனம் தான். ஆத்து பாசனம் வந்து அவங்க லேட் ஆகும். காரணம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி அந்த தான் பண்ண முடியும். அவனா அவங்க வந்து கரெக்டா எங்களோட வந்துருவாங்க. காரணம் இந்த ஆடுதுறையை போட்டுருவாங்க, இளம் பயிரில் போட்டு எடுத்து அவங்களும் ஈல்டு நல்லா இருக்கும். வைக்கோல் கொஞ்சம் குறவாக இருந்தால் ஈல்டு நல்லா இருக்கும். அதனால அவங்க அதுக்கு வந்துருவாங்க. நாங்கள் போறவே குளத்து பாசனம். எங்களுக்கு ஆண்ட மூலியமாக குளத்துல வெள்ளத்துக்கு குறவே கிடையாது. ஏன்னா பீல்டுடைய அதிகாரிகள் ஆத்து வாட்சர்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரிகள் வந்து எங்களுக்கு போக்குவரத்து பாதை. அவங்களுக்கு இந்த குளம் நிரம்பி இருந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தை. அந்த ஏன்னா எல்லாருமே இதை தாண்டி தான் போகணும். அரசியார் கால்வாய், அந்த அரசியார் கால்வாயில் வெள்ளம் போனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதிகாரிகளுக்கு எல்லாருமே அதை தாண்டி தான் ஆஃபீஸ் போறாங்க. அதனால எங்களுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கு. எங்களுக்குலாம் ஆற்றுல தண்ணி பிரச்சனையே வராது. அந்த பொதுப்பணித்துறை அதிகாரியும் அந்த வாட்சர் அவருமே நல்ல சப்போர்ட். ஆனால் எங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை எங்கள் ஊருக்கு இதுவரை கிடையாது.
0: உங்களுக்கு பாசன முறைகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈல்டும் நல்லா இருக்கும்.
1: ஈல்டும் நல்லா இருக்கு. எங்கள் விவசாயமும் எங்கள் உள்ள சந்தோஷமாக இருக்கும். விலை குறவு. அந்த நெல் இன்னைக்கு ஒரு மூட ஃபேக்டம்பாஸ் 2300 ரூபா விலை. ஒரு கோட்டை நெல் 1600 ரூபாய் தான் விற்கி. இப்போ 1.5 கோட்டை நெல் விற்றாதான் உங்களுக்கு ஒரு மூட உரம் வாங்க. ஒரு ட்ரிப்பு உரம் போடணும்னாக்கா 4000 ரூபா 3000 ரூபா உரம். சம்பளக்காரங்களுக்கு ஒரு 800 ரூபா கணக்கு பார்த்தா ஒரு 4100 ரூபா ஆகும். அது அந்த அளவுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அந்த விளைச்சல் நல்லா இல்லைன்னு வைங்க, அப்படியே விவசாயம் மன உடஞ்சி.
0: இப்போ மிஷின் நடவு நீங்க நடந்தது இல்லையா, கை நடவு முறை தானா?
1: ரெண்டுமே பண்ணேன். நான் இந்த வருஷமும் 2.5 ஏக்கர் வந்து மிஷின் தான் பண்ணியிருக்கேன். 1.5 ஏக்கர் வந்து கை நடவு. கை நடவு அது கொஞ்சம் பள்ளக்கால், கொஞ்சம் பயிர் நாற்று நிமிந்து இருந்தால் தான் அந்த பயிர் அழியாது. அதுக்கு வேண்டி பண்ணேன். ஆனால் ரெண்டுமே நல்லா தான். இந்த வருஷம் ஆட்களும் நிறைய கிடச்சி. காரணம் மற்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி போறதுக்கு பிஞ்சிச்சு. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நாங்கள் நேரத்தை முடிஞ்சிட்டோம். அதனால எங்களுக்கு ஆட்களும் மயிலாடி அங்கே நிறைய ஆட்கள்லாம் வரு. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. களை எடுக்கிறதுக்கும் ஆள் பிரச்சனை கிடையாது. களை எடுக்கவும் எங்கள் ஊரில் ஆள் கிடைக்கும். அதனால களைகளும் நாங்கள் பக்குவமாக அதை கரெக்டாக 20 எடுத்து விட்டுட்டோம். வயல் நல்லா தான் இருக்கு. விவசாயத்தை கண்ணா பார்க்கணும்,
0: அப்பதான் நல்ல விளைச்சல்
1: விளைச்சல் கிடைக்கும்.
0: சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம கேர் கொடுக்கிறோமோ அந்த அளவு வயலும் நம்ம நெல்லும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல்
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஜிலம்ல நம்ம அந்த மக விட்டு கல்யாணம் மக விட்டு போனால் அந்த பிள்ளை எப்படி இருக்கு பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போல வயலுக்கு போனால் அந்த பிள்ளை பார்க்க மாதிரி அப்படியே பார்க்கணும். பார்த்தா அந்த வயல் நல்லா இருக்கும்.
0: இப்போ நீங்க வந்து வேற வேலையும் அதாவது உர கடையும் வச்சிருக்கீங்க, நெல் விவசாயமும் பண்றீங்க. டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் போய் பார்த்துட்டு மிச்ச உள்ள நேரத்தில் உங்க வேலைகளை பார்த்துக்குவீங்களா?
1: நான் கரெக்டாக 6 மணிக்கெலாம் வயலுக்கு போயிடுவேன். எனக்கு கடை திறக்க பையன் தான் போவான். எனக்கு கொஞ்சம் அதனால அவன் 8 மணி தான் போவான். நான் 6 மணிக்கு போயிட்டு ஒரு 3 வயலை பார்த்துட்டு ஒரு 8 மணி தான் கடைக்கு வந்துடுவேன். திரும்ப அதுக்கு பிறகு ஒரு 2.5 மணிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த நாள் திரும்ப வயலுக்கு போயிடுவேன். போயிடணும்னாக்கே ஒரு 2 மணிக்கு என்னால் முடிஞ்ச வேலையை செய்வேன். அதனால என் வயலை வந்து கொஞ்சம் கண்ணு கருத்தான் பார்த்து நல்ல முறையில் நான் வச்சிருக்கேன். அதை எல்லாருமே சொல்லுவான், அவன் வயலே தான் கிடக்காம போவான். அந்த அளவுக்கு நான் வயல் நல்லா பார்ப்பேன்.
0: இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த விவசாயத்துக்கு மேலே ஆர்வம் வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க.

0: அஞ்சு வயசுலேயே நானும் அதுக்கு கூடவே போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? விவசாயம் தான் பண்ணணும், நம்ம இந்த தொழில் தான் நம்ம எடுத்து பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு?
1: அதில் எனக்கு என்னன்னாக்கா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா அப்படியே, நான் மூத்த பையன், அதில் எங்கள் தாத்தா அப்படியே கை பிடிச்சி கூப்பிட்டு போவார், வயலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இதே போல் வியாபாரம் விவசாயம் ரெண்டும் உண்டு. அந்த நடவு நேரத்தில் எங்கள் அப்பா ஃபுல்லாக வயலில் இருப்பாங்க. அப்போ எங்கள்கிட்ட சொந்த மாட்டு ஏர் மாடுகள்லாம் உண்டு, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போவேன். சாப்பாடு கொண்டு போய் அவனுக்கு சாப்பிடும்போது என்ன அந்த ஏர் உழவு உழுதுட்டு வாங்க சொல்லுவாங்க. நமக்கு அது ஒரு ஜாலி. ஏன்னா அப்போ இந்த மாதிரி டிவியில் ஒன்றும் கிடையாது, டிவியோ வாகன வசதியோ ஒன்றும் கிடையாது, வேறு நேரப்போ கிடையாது. அப்போ என்ன நினைக்கும், அதே போல் கேஸும் கிடையாது. அப்போ என்ன நினைக்கும், அந்த முத உழவுக்கு நாங்கள் போகும்போது புறத்தாறு அந்த மாட்டு புறத்தா போகும்போது அது ஒரு ஜாலி. அதுக்கு பிறகு அந்த விறகு கிடைக்கும், அதாவது கழிஞ்ச வருஷம் போட்ட குழையில் உள்ள விறகு கிடைக்கும். அந்த விறகு பூரா ஒரு ஒரு கெட்டு எடுத்து வச்சிருவோம். அது என்னவோ பார்த்தா ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா வீட்டில் கேஸ் கிடையாது அப்போ அந்த காலத்தில்.
0: அப்போ வந்து விறகு வச்சு தான் சமைச்சு,
1: விறகு தான் சமைப்போம். அப்போ அது என்ன, ரெண்டாவது மரம் அடிக்கிறதுல பார்த்தால அந்த ஒரு ஒரு குட்டை போட்டு வைப்பாங்க, அந்த குட்டையில் ஏறி உட்கார்ந்து விடுவோம். அப்படி ஒரு காரில் போன மாதிரி இருக்கும்,
0: அவங்க எடுத்துகிட்டு போகும்போது
1: நமக்கு ஒரு இறமும். அப்படியே நம்ம அதில் பழகிட்டோம், பழகி அதனால நானும் ஒரு ஒரு யார் எங்கள் அப்பா எனக்கு அப்படியே பழக்கி தந்ததுனால எனக்கு யாரும் கொஞ்சம் ஆர்வம் கூடுது. நான் சுத்தமாக உழுதுருக்கேன், மரம் அடிச்சிருக்கேன், டிராக்டர் கூட ஓட்டு வேணாம், எனக்கு ஆண்டுமே எல்லா டிரைவிங் தெரியும். அதனால நான் எதுக்கும் தயாரங்கிற முறையில் அப்படியே வளர்ந்தேன். அதனால படிப்பு விவசாயம் வியாபாரம் அப்படியே தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் அப்படியே பழகிட்டோம் நாங்கள். இதுக்காக போல அப்படியே கொண்டு போய் கையேறு படிச்சிடுது. இன்னைக்கு நல்ல நிலைமையில நமக்கு ஒரு ஒரு ஊக்கம் அன்னைக்கு இருக்கும்னாக்கே காரணம் அந்த அன்னைக்கு உள்ள அந்த அடிப்படை தான், அவங்க பெரியவங்க சொல்லி இருந்த ஒரு அடிப்படை தான் நமக்கு.
0: இப்போ நீங்க சொன்னீங்க, நான் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் தான் அப்படின்னு சொன்னீங்க. நெல் மட்டும்தான் வச்சிருக்கீங்களா? நெல்லை தவிர வேற என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சொந்த பேர் தான் ஒரு ஒரு அறுபது தென்னம்பிள்ளை நிக்கி, அது ரெண்டு இடத்துல நிக்கி. அது தென்னம்பிள்ளை அதிகமாக நான் நம்மள பார்ப்பேன். அதுவும் வருஷத்துக்கு ஒரு ஒரு இடவை இந்த ஆணையாடி சாரில் ஒட்டி அதுக்குள்ள உரங்கள்லாம் வச்சு எடுத்து கொடுத்துருவோம். அதனால அதுவும் தென்னையும் நல்ல விளைச்சல் நல்லா தான் இருக்கு. வேற வாழை கொஞ்சம் குறவு. வீட்டில் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு இயற்கையாட்டு கொஞ்சம் சாப்பிடணுங்கிறதுக்கு வேண்டி முருங்கை வாழை இந்த செடிகளும் கொஞ்சம் போட்டிருக்கேன். விவசாயம் செய்யறதுக்கு ஆள் எங்களை பொறுத்தவரை கிடைக்கும்,
0: உங்கள் ஏரியாவை பொறுத்தளவு
1: கிடைக்கும். கிடைக்கும்னா ஆள் குறிப்பாக இருந்தாலும் பிள்ளைனா அவங்க பதிவாடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு நல்ல முறையில் செய்வோம். காலைல காப்பி மயிலும் கொடுத்து எடுத்து அவங்கள நல்ல வச்சு அவங்கள மடிக்காமல் வராங்க. இன்னொரு பத்து வருஷம் கிடைச்சா கஷ்டம்தான்,
0: ரெண்டாவது
1: கிடைக்க கஷ்டம்தான். ரெண்டாவது விவசாயத்துக்கு வெளியூரில் இருந்து ஆள் வருது. இப்போ மிஷின் அளவுகள்லாம் சொல்ல போனால் தஞ்சாவூர் பக்கத்து திருவாரூர் வந்துலாம் ஆளுங்க வருதுவாங்க.
0: இன்னைக்குள்ள காலகட்டத்தில் விவசாயம் வந்து ரொம்ப அவசியம். அதை வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் பண்ணுறதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு விவசாயத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு ஆசை ஆர்வம். நான் அதே தான் தொழிலாகவும் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் உரக்கடை அந்த மாதிரி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாய விரிவாக்க மையத்தில் மூலமாக அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அந்த அதிகாரிகளை சந்தித்து அவங்கக்கிட்டையும் சில ஆலோசனைகளை கேட்டு தான் நான் விவசாயம் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து விவசாயம் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் அந்த அளவுக்கு அந்த விவசாயத்தை ஆர்வமாக கவனிக்கிறேன். அந்த கவனிப்பு முறைகள் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது நிறைய விவசாயிகள் அனைவரும் கேட்டுட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
1: எங்களை வாழ்த்து கொடுக்கணும் விவசாய நண்பர்கள், விவசாய தொழிலாளர்கள், களை எடுக்க ஒரு பெண்கள், நட ஒரு பெண்கள், அன்புள்ள கொண்ட துண்டுள்ள கொண்ட சேவை மனப்பான்மையோடு உழைக்கும் விவசாயிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாருக்கும் சொந்த நிலம் இருக்குது, ஆனால் அவங்க விவசாயம் பண்ணலை. விவசாயம் பண்ணக்கூடியவனுக்கு சொந்த நிலம் இல்லை. அதனால அந்த விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு
0: நல்ல நன்மைகளும் போய்
1: சேரணும். அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணாங்க, வேளாண்மை அதிகாரிகள் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல முறையில் எங்களுக்கு கருத்து கூறுவாங்க, நாங்கள் கூப்பிட்டா போவோம், மீட்டிங்லாம் போவோம். நல்ல ஒரு வேளாண்மை தரப்பதில் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு, அவங்களுடைய சொல்படி கேட்டால் போகிறோம். இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம போட நல்லது, நம்ம எவ்வளோ பைசா செலவழிக்கும். ஒரு கல்யாணம் பயிர் காப்பீடு திட்டம், ஒரு கல்யாணத்துக்கு போகிற 500 ரூபா கொடுக்கும், அது அதோட முடிஞ்சு போச்சு. அப்படின்ல ஒரு 700 ரூபா கிட்ட வரும், அதை போட்டு விட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு எந்த சேதம் இருந்தாலும் உச்சமே கிடைக்கும், உச்சமே கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எல்லாரும் போடுங்க. ஏன்னா எல்லினோ வரு நமக்கு வந்து இந்த வருஷம் 2026 லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் அழிவு கூட வரும்னு சொல்லுவாங்க. நம்ம மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் அழிவு கூட வரும்னு சொல்லுவாங்க, வெள்ள அழிவு. அதனால அதுக்கு கும்பப்பூல வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து பயிர் காப்பீடுதல கண்டிப்பாக செய்யணும், செய்தால் அவங்க குடும்பத்துக்கு நல்லது. நன்றி மேடம்.
2: இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் இரச்சகுளம் என் நாராயணன் அவர்கள்.

0: உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார். இனி
1: அமுத சுரபி.
0: இனி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம்.
2: இந்த தம்பி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? பின்னாடி நின்னுட்டு இருக்கான், தொட்டிலிருந்து மண் எடுத்து பேக்கெட் போட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏ தம்பி, என்னப்பா இங்க செய்துட்டு இருக்க? மண் எடுத்து பேக்கெட் பண்ணிட்டு இருக்க? மண்ணு கூட விற்பனை பண்ண போறியா?
3: ஓ, இது நம்ம அக்காவா? நம்ம தோட்டத்துக்கு வந்து பாத்துருக்கீங்க. வாங்க அக்கா வாங்க. இது மண் எடுத்து பண்ணல, நான் ஒரு பிடி கையளவு நான் உங்க கையில தாரேன், பிடிங்க.
2: ஏ தம்பி, இது கரு கருன்னு நல்ல சாஃப்டா திரி திரியா இருக்கு. இது என்ன மண்ணுப்பா இது?
3: யோசிச்சு பாருங்க, இது என்னதுன்னு
2: பார்த்தா தொட்டியிலையும் அங்க மண் வச்சிருக்கா, அங்க மண்புழு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏ தம்பி, ஒருவேளை மண்புழு உரம் தயாரிக்கிறியாப்பா?
3: எக்கா, இது மண்புழு உரம் தான். இத வந்து தயார் பண்ணி நான் வந்து இன்னைக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கேன்.
2: பரவாயில்லையே தம்பி, வந்து விவசாயம் பாத்துக்கிட்டு மீதி உள்ள நேரத்தை கூட வேஸ்ட் ஆக்காம இந்த மண்புழு உரம் தயாரிச்சு அதை விற்பனைக்கு அனுப்புறியாப்பா?
3: ஆமாக்கா, இப்ப இந்த மண்புழு உரத்துல வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா?
2: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. சரி, இதுக்கான பயிற்சிகள் ஏதாவது எடுத்தியா? நீ எங்க பயிற்சி எடுத்துக்கிட்ட? எப்படி இதை பண்ண ஆரம்பிச்ச? அத பத்தி சொல்லுப்பா.
3: ஏக்கா, இதுக்கு நான் பயிற்சி எடுத்திருக்கேன். பயிற்சி எடுத்தாதான் வந்து நம்ம தொழில் செய்ய முடியும். என்ன தெரியுமா, மானிய திட்டம் வந்து பெறணும்னு பார்க்கும்போது நம்ம பயிற்சி எடுத்தாதான் வந்து பல்வேறு மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற முடியும். அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 10 தொட்டிகள் அமைச்சு இந்த மண்புழு உரத்தை தயார் பண்ணி அதை நான் பாக்கெட்ல அடைச்சு ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது விவசாயிகளுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு தேவையோ அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான அளவு வந்து கொண்டு கொடுக்கறேன்.
2: தம்பி, நீ செய்யறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்ப்பா. மண்புழு உரம் தயாரிச்சு அதை வந்து விற்பனைக்கு அனுப்புற அப்படின்னு நீ சொல்ற. உண்மையிலே இது வந்து சாதாரணமா ஒரு விவசாய ஆகட்டும் அல்லனா ஒரு இளைஞர்கள் ஆகட்டும் அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சுய வேலை வாய்ப்புக்கான ஒரு அருமையான விஷயமா இருக்கேப்பா இது.
3: கண்டிப்பா, ஒரு காலத்துல பாக்கும்போது அந்த நிலங்கள்ல வந்து மண்புழு வந்து இருந்து, அந்த மண்புழு இருந்துன்னு பாக்கும்போது அந்த நிலங்கள் வந்து நல்ல செழிப்பாகவும் இருந்து, அதே போல அந்த நிலத்துல வந்து நம்ம எந்த பயிர் போட்டாலும் அதிக அளவுல விளைச்சல கொடுத்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரசாயன உரங்களை போட்டாங்க. அந்த ரசாயன உரம் அதிக அளவுல போட்டு போட்டு அந்த நிலத்துல இருக்கிற அந்த மண்புழுவை வந்து இல்லாமக்கிட்டாங்க. அதனால அந்த நிலங்கள்ல வந்து திரும்பவும் அந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம போட்டா அந்த நிலங்கள்ல அந்த செழிப்பாகவும் இருக்கும், அதே போல நிலத்துல வளர்ற அந்த பயிர்னு பார்க்கும்போது அதுல வந்து நல்ல விளைச்சலும் கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவுகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
2: ஆமா தம்பி, மண்புழுல இருந்தே ஒவ்வொரு உயிர்கள் நத்தை நண்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இயற்கையாவே நம்மளுடைய மண்ணுல நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அதனுடைய கழிவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு உரமாகும். நம்மளுக்கு மண்ணுல இருக்கக்கூடிய சில நச்சு கொல்லிகளையும் அந்த நண்டு நத்தை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய மண்ணை எப்பவுமே இயற்கை வளத்தோட வச்சிருக்கும். அதுல மண்புழுவும் நிறைஞ்சு இருக்கும். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நீ சொன்னது மாதிரி எந்த விதமான உயிரினங்களையும் பார்க்க முடியல. அதனாலதான் நாமளே தொட்டிகள்ல இந்த மண்புழு உரங்களை நாமளே தயாரிச்சு நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய வயல்கள் ஆகட்டும், தோட்டம், அது மட்டும் இல்லாம வாழை இந்த மாதிரி காய்கறி போடக்கூடிய இந்த தோட்டங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த மண்புழு உரம் போட்டு அந்த மண்ணினுடைய வளத்தை கூட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியாப்பா?
3: கண்டிப்பா. ஏன் தெரியுமா, இந்த மண்ல வந்து இறுக்கத்தன்மை இருக்கும், அந்த பொடித்தன்மை ஆகன்னு பாக்கும்போது அந்த மண்புழு இருந்தாதான் வந்து அந்த பொடித்தன்மைக்கு ஆக முடியும். அப்ப அந்த மாதிரி மண்புழு இருந்து அந்த பொடித்தன்மை ஆனப்பறன்னு பாக்கும்போது எந்த தாவரம் நட்டாலும் அந்த தாவரத்தினுடைய வேர்கள் வந்து எங்கும் போய் வளர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து அதுல வந்து நிறைய சத்துக்கள் கூட இருக்கு, கரிம சத்துக்கள் இருக்கு, அதே போல வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து அந்த மண்புழு உரத்துல கூட இருக்கு.
2: ஆமா தம்பி, மண்புழு உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு இயற்கை வளத்தை மேம்படுத்தக்கூடிய மண்ணின் தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்குப்பா. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு வந்து வீட்டுல இடம் இல்லாம இருந்தா கூட அவங்க மாடி தோட்டம் இந்த மாதிரி போடும்போது நிறைய பேர் இந்த மண்புழு உரங்களை தான் அதிகமா என்ன செய்யறாங்கன்னா போட்டு அவங்க வந்து அந்த தோட்டத்தை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது அவங்களுக்கும் வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி அவங்களே தன்னால விளைவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இயற்கை முறையில நம்ம எந்த விதமான வேதி உரங்களும் போடாம மண்ணை வந்து வளப்படுத்த முடியும்னு சொல்ற, அப்படிதானப்பா?
3: கண்டிப்பா சொல்லலாம். ஏன் தெரியுமா, இப்ப வந்து ரசாயன உரங்கள் போட்டு இப்ப அந்த நிலத்தில உள்ள அந்த நிலத்தடி நீரை வந்து நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். அதே இது இந்த மண்புழு உரங்களை வந்து நம்ம நிலங்கள்ல போடும்போது அந்த நிலங்கள்ல உள்ள அந்த நீர் வந்து மாசுபடாம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக ஒரு நல்ல ஒரு இயற்கை வளங்களை வந்து நம்ம கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து அந்த மண்புழு உரம் வந்து நம்ம கொடுக்கறனாலும் பார்க்கும்போது அந்த தாவரங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே போல அதுல கிடைக்கிற அந்த காய்கறிகள் ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல சத்து நிறைந்ததா இருக்கும் கூட நம்ம சொல்லலாம்.
2: ஆமா தம்பி, நீ சொல்றத பாக்கும்போது உண்மையிலே இந்த மண்புழு உரம் வந்து எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை

0: இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு மண்ணாட்டு நம்மளுடைய மண்ணை வந்து மாற்றணும்னா கண்டிப்பாக அவங்களுடைய வயல்களில், தோட்டங்களில், தோப்புகளில் அவங்க வந்து மண்புழு உரத்தை போடணும் அப்படின்னு சொல்ற. அப்படி தானேப்பா?
1: ஆமாக்கா.
2: இதுவரை மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் தோட்டக்கலை பயிர்களின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் வா ஆறுமுகம் அவர்கள்.
5: நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களுடைய பரப்பு ரொம்ப அதிகம். அதாவது கிட்டத்தட்ட 65,000 ஹெக்டருக்கு மேல நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்கள் பயிரிட்டு வரோம். குறிப்பாக சொல்லணும்னா அனைத்து வகையான பழ வகை பயிர்களும், காய்கறிகளும், தென்னை, கொக்கோ போன்ற மலைத்தோட்ட பயிர்களும், மலர் வகை பயிர்களும், மருத்துவ பயிர்களும், இது எல்லாமே வந்து இந்த தோட்டக்கலை பயிர்களில் அடங்கும். பொதுவாக தோட்டக்கலை பயிர்கள் வந்து அதிகமான வருவாய் தரக்கூடிய பயிர்கள். அதனால விவசாயிகள் மத்தியில் இதுக்கு அதிகமான விழிப்புணர்வு வரும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம், இப்போ தேங்காய் விலை வந்து நிறைய கூடுனால நிறைய பேர் தென்னங்கன்று கேட்டுங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி தென்னையோட பரப்பு அதிகமாகிட்டு வருது. இது மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் வைக்கிறனால என்னெல்லாம் அவங்களுக்கு லாபம் கிடைக்குதோ அந்த பயிர்களை எப்படி சாகுபடி பண்ணலாம், அதுக்கான விதை தேர்வுகளோ ரக தேர்வுகளோ ஒரு தோட்டங்களை எப்படி தயார் பண்ணணும், அதுக்கு சொட்டு நீர் பாசனம் எப்படி பண்ணலாம், அதை வந்து எப்படி உர நிர்வாகம் பண்ணலாம்ங்கிற முழுமையான சாகுபடி குறிப்புகளை வந்து அவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்லாம கள ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு ஃபீல்ட்ல என்ன ப்ராப்ளம் அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கறதையும் அவங்களுக்கு சொல்லி தரோம்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
6: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: கேட்கும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தரையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தரையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலால் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயம்.

0: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனிவர் ஆ. சந்திரிகா அவர்கள். தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி. பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்டநாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தெரிவித்துள்ளார்.

0: முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்ஷி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வயது வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31ஆம் தேதியோ அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 ஆண்டு காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31க்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62ஆக உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக அவர் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரைச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: வட்டார வானொலி இது வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101ஆக.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05:40.

ஆம் நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் வலமரும் நேரம். உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகளை குமரி பண்பலையோடு அவர்களுடைய திறமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் தானே நேர்களே? அவர்கள் தங்கள் திறமைகளை குமரி பண்பலையோடு தொடர்பு கொண்டு பேசுவதற்கு தொலைபேசி எண்கள் 260-240-290-790722, இணைப்பு எண் 046-52, மற்றும் ஒரு எண் 890-325-7039. பட்டாம்பூச்சிகள், இது சின்னஞ்சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி.

0: பட்டாம்பூச்சிகள் பண்பலை நோக்கி பறக்க தொடங்கிவிட்டன. முதல் பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம். வணக்கம் பட்டாம்பூச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம். இது எந்த ஊர் பட்டாம்பூச்சி? கல்லுக்கூட்டம் ரோகன் பட்டாம்பூச்சியா? சரி, இந்த பட்டாம்பூச்சி விளையாட எங்க போயிருந்தது? திருக்குறள் சொல்ல போயிருந்ததா? சொல்ல வந்திருக்குது இல்லையா? சரி சொல்லுங்க. முடிஞ்சுதா? அருமையா சொன்னீங்க. சரியா, வேற என்னெல்லாம் தெரியும் இந்த பட்டாம்பூச்சிக்கு? வேற என்னெல்லாம் தெரியும்? பாடல் தெரியுமா? பாட்டெல்லாம் பாட்ட தெரியுமா? தெரியுமா? சரி, இன்னொரு நாள் ஒரு பாடல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்களாம். சரியா, திருக்குறள் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த தடவை சொல்லலாம். அப்பா பக்கத்துல இருந்து சொல்லி தந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? சரி குட்டி பட்டாம்பூச்சி, நன்றி, அருமையா பேசுறீங்க. நன்றிமா, நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர்லேண்டின் மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி அடுத்து பறந்து வந்திருக்கும் பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம். வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி, சொல்லுங்க உங்க பேர் என்னம்மா? அமர் சிங்கா. சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாப்போம்.

0: சரிங்கப்பா. அந்த ஜானி ஜானி நீங்க தானா? அப்படியா? நீங்க அப்படியே ஸ்வீட் எல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவீங்களா? அப்படியா? ஓ சரி, அப்போ குடுகுடுப்பானு பட்டா போச்சு இல்லையா நீங்க? சரிம்மா, அருமையா வந்து உங்க மழலை குரல்ல ஒரு பாட்டு சொன்னீங்க, நன்றி.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேர்லி, இது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளை பங்கேற்க செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602420 2907722 மற்றும் ஒரு எண் 8903257939.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கூலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம், செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம் எழுதியவர் ஆர். ரவிசங்கர், அமைப்பு ஜோசப் ராஜ். 2:30 நாட்டுப்புற கீதங்கள், கொடும்பாலூர் ஏ சின்ன முத்துக்குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் கேட்கலாம். 3:02 திரைக்களஞ்சியம், மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேரம் 8:20. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்வில் உங்கள் குழந்தைகளை பங்கு பெற செய்ய வேண்டுமா? நேர்களை தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240 2907222 மற்றும் 8903257309.

0: எனக்கு யாரு சொல்லு?
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
2: மறக்காம கேளுங்க.

பட்டாம்பூச்சிகள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்க தோன்றுகின்றது. ஆம் நேர்களே, நமது வீட்டு குழந்தைகளை நாம் தான் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை பழக்க வைக்க வேண்டும். அது அதிகாலையில் அவர்கள் எழும்புவதாக இருக்கலாம், பல்லை சுத்தமாக துலக்குவதாக இருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் படுக்கையை சுத்தப்படுத்தி பொருட்களை எடுத்து வைப்பதாக இருக்கலாம். சின்ன வயது முதலே ஆய்வியல் அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து, 6 வயதுக்குள் அவர்களுக்குள் விதைக்கப்படுகின்ற விதைகள்தான் ஆலமரமாக வாழ்வில் வளர்கின்றது என்று. பெற்றோர் என்றால் பொறுப்பும் கடமையும் சற்று அதிகம்தானே? ஆம், குழந்தை வளர்ப்பு என்பது அது ஒரு தனி கலை. அந்த கலையை யார் கற்றுக்கொண்டாலும் அது நிச்சயமாக நல்ல பலனைத்தான் தரும்.

நேரம் 8:26. இது சின்னஞ்சிறு மழலைகள் பங்கேற்கும் பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி.

நேர்களே, இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய பட்டாம்பூச்சிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இது நேர்களை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார். வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 8:30.

திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தந்தை என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை தலைப்பாக கொண்டு பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கும் நேயர் வெட்டோனி மடம் கா ஆ விஷ்ணு மாதவ் அவர்கள்.

ஆம், தந்தை என்பது வெறும் ஒரு உறவு முறையல்ல. அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரும் மற்றொரு நிழல். இந்த நிழல் மழைக்கும் வெயிலுக்கும் குடையாய். தந்தையின் முதல் பள்ளிக்கூடம், குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் குடும்பமென்றால் தாய் கனிவுள்ள ஆசிரியையாய், தந்தை கண்டிப்புள்ள தலைமை ஆசிரியராய். குழந்தைகள் என்னும் மாணவர்களுக்கு இந்த இரண்டு ஆசிரியர்களும் நல்ல ஆசானாய். அதுவும் அந்த ஆசான் முன்மாதிரி ஆசானாக கிடைத்துவிட்டால் சொல்ல வேண்டுமா மகிழ்ச்சிக்கு?

தாய்மையைப் போல தாலாட்டும் தாயின் தனி அடையாளம். ஆனால் இங்கு தந்தையே தாயுமாகிறான். தன் குழந்தையின் மழலை மொழி கேட்டு மயங்கியவன் குழந்தையாகவே மாறிப்போகின்றான். இந்த தந்தை எப்படி தாய்மானவனானோ அதுபோல அவனுக்கு அந்த பிஞ்சு மழலை தாய்மானவளாகின்றாள். அவன் வளர்ந்த குழந்தை, அவள் தெய்வ திருமகள். நா முத்துக்குமாரின் வரிகளில் இது தந்தையர் கீதம். பாடலை பாடியவர் ஹரிச்சரன். பாடலுக்கு இசை ஜி.வி. பிரகாஷ்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

தந்தை என்னும் சொல் பிள்ளைக்கு மட்டும் சொந்தமல்ல, தன் பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் மனைவிக்கும் சொந்தம் என்கின்றான் இந்த தந்தை. குழந்தை பிறந்த பின்புதான் தாலாட்ட முடியும். தன் குழந்தையை சுமப்பதால் குழந்தையாகி போன அவளுக்கு பாடும் தாலாட்டாய் இரட்டை குழந்தைகளுக்கும் இவன் தாய் மாணவன் ஆகின்றான். தாம்பத்தியம் ஒரு சங்கீதம். தந்தையின் அக்கறையையும் பொறுப்பையும் பாடலாக்கும் புலமைப்பித்தனின் வரிகளுக்கு ராகம் தந்தவர் பி. ஜெயச்சந்திரன். இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் 8:45. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு தந்தை என்னும் தலைப்பில் பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கும் நேயர் விட்டூனி மடம் கா.ஆ. விஷ்ணு மாதவ் அவர்கள். இது தந்தையின் மறுமுகம் காட்டும் ஒரு பாடல். கடமை வேறு, பாசம் வேறு, பண்பாடு வேறு. பாசம் உள்ள இடத்தில் கடமை சில நேரம் சற்று தடுமாறுகிறது. கடமைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் சில நேரம் பாசத்தை கொலை செய்து விடுகிறது. கடமையா பாசமா என்றால் நீங்களும் நானும் எப்படியோ. ஆனால் இந்த நீதிபதி ஊருக்கு மட்டுமல்ல உறவுக்கும் நீதிபதியேதான். இவன் ஆண் வேடமிட்டு வந்த நீதி தேவதை. இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீதிபதி. பாடலை பாடியவர் டி.எம். சவுந்தரராஜன். பாடல் வரிகள் வாலி. பாடலுக்கு இசை கங்கை அமரன். கேட்போமா நேர்களே?

0: சொல் சொல் ஓ காட் வை ஷுட் யூ டெஸ்ட் மீ.
1: நினைவுபடுத்துகின்ற நேர்களே, நாளை மாலை 5-2 தேசிய ஊட்டச்சத்து வாரம். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையசைச்சரம். 5:30 இலக்கியச் சோலை இலக்கியச் சுடர். குறுந்தகை குறுஞ்சோலில் நெடுங்காதல் உரை வழங்குகிறார் முனைவர் டெல்பின் அவர்கள். தேனமது தொடர் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம்.

தாய்க்கு அது தெரிந்தும் பெற்ற தாய் தந்தையே தன்னை அடையாளம் கண்டுகொள்ள இயலா கொடுமை. தாய் இருந்தும் தந்தை இருந்தும் உறவு கொண்டாட இயலவில்லை. இருந்தும் இல்லாத உறவுக்கு பெயரா தாய் தந்தை? நாடோடி பாட்டுக்கு ஏது தாய் தந்தை? இந்த நிலை அன்றே தெரிந்திருந்தால் நான் காற்றாய் கருவிலேயே கறந்து போயிருப்பேனே என்று பாட்டால் மருகும் இந்த மகளின் வலி தந்தையர் கண்களை மட்டுமல்ல அனைத்து மனித கண்களையும் நிச்சயம் குளமாக்கும். வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிந்து பைரவி. பாடலை பாடியவர் சித்ரா. பாடலுக்கு இசை இளையராஜா. பாடல் வரிகள் வைரமுத்து.

நேரம் 8:52 நெருங்குகின்றது. இந்த நேரத்தில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம் தந்தை என்னும் தலைப்பில் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாய் தந்தை இருந்தும்

தாய் அன்பு முன்னால் தந்தை அன்பு பின்னால். ஆம், எத்தனை தந்தையரின் கண்ணீர் நம் கண்கள் முன்னால். தாய் அழுதால் கவனிக்கும் உலகு, தந்தையின் கண்ணீரை கண்மூடி தவிர்க்கும் உலகு. ஆம், அந்த அன்பு கண்ணீருக்கு வியர்வை என்று, உழைப்பு என்று மற்ற சில பெயரும் உண்டு என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்திற்காக விஜயஸ்தாஸ் பாடிய பாடலுக்கு இசை நா முத்துக்குமார், பாடல் வடிகள் யுவன் சங்கர் ராஜா. தெய்வங்கள் என்றாம் ஒன்று கூடி நின்றதாம் தந்தை வடிவில்.

0: நடக்கத் தொடங்கும் குழந்தைக்கு தந்தையின் விரலே நடைவண்டியாய், வீழும்போது தூக்கி நிறுத்தும் கையாய், தவறும்போது திருத்தும் கையாய், வெற்றி பெறும்போது நம் நிழலாய் நின்று தட்டுகின்ற கையாய். இருப்பினும் ரேகை தேய உழைத்த அந்த கைகளை நம்மில் பலரும் தொட்டு பார்க்க மறந்தோமோ? தந்தை என்னும் தலைப்பில் வெட்டோனி மடம் கா விஷ்ணு மாதவ் எழுதி அனுப்பியிருந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பு கேட்டோம். அன்னை அன்பு முத்தம் கொடுப்பாள், தந்தை முத்தத்தையும் கொடுப்பார். இன்றைய திரைக்களஞ்சியம் இத்துடன் நிறைவேறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Three-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. External Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervor across the country. And in badminton, Indian duo of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. The three-day BRICS Chief Justices Forum has begun in New Delhi. The forum has brought together chief justices, presidents of supreme courts and senior judicial leaders from BRICS member states and partner countries. As part of the forum, Chief Justice of India, Justice Surya Kant, today held a series of bilateral meetings with heads of judicial delegations from various countries, including Russia, China, the UAE, South Africa, Iran and Uzbekistan. Our correspondent has filed this report.
2: Discussions were held for strengthening of judicial cooperation, technology advancement integration for increasing efficiency of judiciary, enhancing people

0: rebounded today, snapping a four-session losing streak. We have a report.
1: The Sensex climbed 363 points to close at 76,515, while the Nifty added 24 points to settle at 23,898. However, in the broader market at the National Stock Exchange, the Mid-Cap 100 Index fell 0.2%, while the Nifty Small-Cap 100 Index gained 0.2%. In the Forex market today, the rupee remained unchanged at 94 rupees and 49 paise against the US dollar. With Intikhab's report, Nishit Kumar for Akashwani News.
0: President Draupadi Murmu has greeted teachers across the country on the eve of Teachers' Day. In a message, the president said that Teachers' Day was observed to mark the birth anniversary of former president Dr. Sarvepalli Radhakrishnan, who was a great author and philosopher. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite from the geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered the fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Skarup Rasmussen 21-13, 16-21, 21-18 in Shenzhen this evening. Earlier, the Indian pair defeated Francis Thomas Junior Popov and Christoph Popov 21-17, 22-24, 21-9 last night to make it to the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Three-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. External Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervour across the country. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. And that is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்தும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்தும் இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: தரைவழி போக்குவரத்துல விரைவான பயணத்திற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் உகந்த ஒரு போக்குவரத்தா ரயில் போக்குவரத்து இருக்கு. அதுல படிப்படியா நம்ம பல்வேறு மாற்றங்களையும் தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவான போக்குவரத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப விரைவு ரயில், அதிவேக விரைவு ரயில், மெட்ரோ ரயில், அடுத்தபடியா இப்போ புல்லட் ரயில் திட்ட பணிகளும் ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சியா ஹைப்பர்லூப் திட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்த ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சோ அந்த ஹைப்பர்லூப் என்றால் என்ன, இது குறித்து அனைவரும் புரிந்து
5: தண்டவாளத்திலிருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மேல தூக்கி பறக்கும். அது வந்து இந்த காந்த சக்தினாலேயே அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கறதுனால அந்த சக்கரத்துடைய ஃபிரிக்ஷன் இல்லாம இருக்கும். அதனால இன்னும் ஃபாஸ்டா போகலாம். அதுதான் அடுத்த கட்டம், புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்த கட்டம். அதுக்கும் அடுத்த கட்டமா இதையே நம்ம வந்து ஒரு வேக்யூம்ல செஞ்சா என்ன அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மேக்லவ் வச்சுட்டு இந்த வீல் ஃப்ரிக்ஷன் தூக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டாக போகும்போது ஏர் ஃப்ரிக்ஷன் காற்றுலேருந்தே நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேகமாக போகும்போது அந்த காற்றையுமே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துடணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய டியூப் ஒன்று போட்டு அந்த டியூபுக்குள்ளே இந்த ஒரு ட்ரெயினாக இருக்காது.

0: இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக இயக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடியும் வந்து ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ளே நம்ம லெவிட்டேஷனோட நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுதான் ஹைப்பர் லூப். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேக்னட்டிக் லெவிட்டேஷன் இன் வேக்யூம், அதுதான் ஹைப்பர் லூப்.
1: இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் இணைந்து தனித்தனியான பாடஸ் ஒன்று ஒன்றா தான் அனுப்ப முடியுமா சார்?
0: தனித்தனியாக ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது ஒரு பஸ் மாதிரி சொல்லிக்கலாம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் பஸ். ஆக்சுவலாக நிறைய மேக்னட்டிக் காந்த சக்தி நிறைய இருக்கும் அதில், வெறும் எலக்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னட்டிக்காக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாட் லெவலில் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து கட்டுப்படியாகும், அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு பாடியும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ அனுப்பிச்சிக்கலாம். ஒரு ட்ரெயின்னா இப்போது எல்லா போகியும் ஒரே சமயத்தில் தான் போக போகுது, அதுக்கு பதிலாக லெட்டஸே இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ட்ரெயின் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த ட்ரெயின் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு போகியே அனுப்பலாம்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க.
1: அந்த ஒரு பாடல எவ்வளோ பேர் பயணிக்கலாம் சார்? ஒரு உதாரணத்துக்கு
0: இப்போது டிசைன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாடு அப்படின்னா ஒரு 40 பேர், பெரிய பாடு அப்படின்னா ஒரு 75-80 பேர், முன்னாடி மினி பஸ் டு ஃபுல் பஸ் அந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுவோம். ஸோ இந்த வேகத்தில் போகிறதுனால இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுதான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடும் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு தினம் நம்ம அனுப்பலாம், அதுதான் அந்த குறுகிய காலகட்டம். ஒரு 2.5-3 நிமிஷத்துக்கு ஒரு பாடு அனுப்பலாம்,
1: ஒரு 3 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா அனுப்பலாம். இப்போ ஹைப்பர் லூப் பத்தி சொன்னீங்க சார், இந்த தொழில்நுட்பத்தை பத்தி உலக அளவுல இதுக்கான புள்ளி எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தியும், இந்தியாவில எப்போ ஆரம்பிச்சது, இது தொடர்பான ஆராய்ச்சி இப்போ எந்த நிலையில இருக்கு சார்?
0: இந்த ஹைப்பர் லூப் ஐடியா வந்து ரொம்ப நாள இருக்கு, ஆனா 2013 இலான் மஸ்க் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தயாரிச்சு வெளியிட்டாரு. அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு வேக்யூமில் ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா நம்ம அந்த ஏர் ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போது பவர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினாக ஒரு கருத்து வச்சார். ஸோ அது இந்த உந்து சக்தி எதுவாகனா இருக்கலாம், மேக்னட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு கொள்கை ஒன்று ஏற்படுத்திட்டு அவங்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவே வந்து ஒரு 2014 ஒன்றும் ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தினார். உலகத்துலேருந்து எல்லா காலேஜ் மாணவர்களும் அங்கேருந்து பங்கெடுத்துக்கலாங்கிற மாதிரி அவங்கவங்க அந்த மாதிரி ஒரு பாட் ஒன்று தயாரித்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொண்டு போய் கலிஃபோர்னியாவில் அவர் ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு டியூப் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருந்தார், ஒரு 1.8 மீட்டர் டயாமீட்டர் டியூப். அந்த டியூபுக்குள்ளே இவங்க வந்து அந்த பாடை ஓட்டி காமிக்கணும், யார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2014 ஒரு 2019 வரைக்கும் அந்த காம்படிஷன் வருஷம் நடந்துட்டு இருந்தது. அந்த நிறைய காலேஜ் மாணவர்கள் பங்கெடுத்துனாங்க. அப்பப்போ அந்த மாதிரி வரவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ இருக்கிற காலேஜ் மாணவர்கள்லாம் அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்றவங்க இது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்பெனிகள்லாம் அங்கேருந்து உருவாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 2017 நம்ம இந்திய ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் பங்கெடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஃபேக்கல்ட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு அட்வைசராக ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட இங்கேருந்து இந்த காம்படிஷன் யூரோப்பில் நடந்துகிட்ருக்கு. இப்போது 2020 அப்புறம் 21 இருக்குது. இப்போ நம்மளும் இந்த 2025 இந்தியாவில் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. அதனால் இந்த மாதிரி ஒரு பரவிட்டுருக்கு, இந்த காம்படிஷனும் பரவிட்டுருக்கு, இந்த தொழில்நுட்பமும் பரவிட்டுருக்கு. இந்த போட்டிகளில் பங்கெடுத்துட்ட நிறைய மாணவர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துட்ருக்காங்க ஒரு கமர்ஷியல் ரீதியாக. ஸோ இப்படி தான் இங்கேருந்து இது விரிவடைஞ்சிட்ருக்கு. இந்தியாவில் வந்து 2017 இது இப்போ நடந்துட்டுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஓகே, குறிப்பாக சென்னை ஐஐடி மட்டும்தான் இதை பண்ணிட்டுருக்காங்களா சார்?
0: சென்னை ஐஐடியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காம்படிஷனில் சில 1-2 இந்தியன் மாணவர்கள் இங்கே வந்து பங்கெடுத்துருந்தாங்க. பூனாலேருந்து ஒரு காலேஜிலேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நாங்களே நடத்தக்கூடிய போட்டியில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. டெல்லி ஐஐடி பிறகு இது பிட்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த பாடு தயாரித்து ஓட்டக்கூடிய நிலைமையில வந்து ஒரு 1-2 டீம்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து இந்த சென்னை ஐஐடி முதல் இடத்தை வகிக்குது.
1: இப்போ இதில் இந்தியன் ரயில்வே வந்து இந்த திட்டத்தில் ஏன் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சார்.
0: ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஹைஸ்பீட் ரயில், புல்லட் ட்ரெயின், அடுத்தது வந்து மேக்லேவ், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் லூப். ஸோ இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல பின்தங்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மலமண்டன்னு சொல்லிட்டு இந்த புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு மேக்லோ வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. புல்லட் ட்ரெயின்லேயே அவங்க வந்து ஒரு 40 ரயில்வே

0: லைன் ஏற்படுத்திட்டாங்க ஏற்கனவே. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தையே இங்கேருந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நேரவே போகலாமா, இந்த லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு இங்கேருந்து போட்டுட்ருக்காங்க. அது தவிர வந்து இந்த ஹைஸ்பீட் ரயில் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ மீடியம் ட்ரெயின் இப்போ வந்தே பாரத்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீடு நிறைய வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே அடுத்தது ஹைப்பர்லூப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, 2047 இந்த விக்சித் பாரத் இலக்கை கொண்டு நம்ம வந்து ஒரு ஹைப்பர்லூப் நெட்வொர்க் இங்கே ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
1: இப்போ எக்ஸ்பிரஸ் ரயில் அப்புறம் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர் லூப் எவ்வாறு மாறுபடுது சார்?
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிவேக ரயில் இப்போ வந்தே பாரத் அளவுக்கு அப்படின்னா ஒரு 180 km/h அந்த மாதிரியான ஸ்பீட் அவங்க இலக்கு வச்சிருக்காங்க. ஹைஸ்பீட் ரயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 km/h கிட்ட போகுது, 200-400 வரைக்கும் போகலாம். மேக் லெவ் வந்து ஒரு 400 மேல போகும். ஸோ நாங்கள் ஹைப்பர் லூப்புக்கு வந்து அது நிஜமாகவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 600 km/h போனால்தான் அது வந்து இன்னி தேதியில் இருக்கக்கூடிய வேக தொழில்நுட்பமான விமானத்தை நம்ம வந்து முடியடிக்க முடியும். விமானம் வந்து ஒரு 800 km/h போகுது, ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஊரை விட்டு வெளியே இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிட்டு இன்னொரு விமான நிலையத்தை இறங்கி அங்கேருந்து ஊருக்குள்ளே போகணும், அதுக்கு செக்யூரிட்டி செக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டைம் ஆகுது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து நம்ம இந்த ஒரு பாடம் அனுப்பிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போது நிறைய பேரை வந்து அந்த ஸ்பீடில் அங்கேருந்து அனுப்பலாம், அவ்வளோ பேர் விமானத்தில் போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட்டோட விலையை கொஞ்சம் குறைக்கலாம், அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இங்கேருந்து கட்டுப்படி ஆகும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் வந்து ஹைப்பர் லூப்பில் தான் சாத்தியமாகுது, அதுதான் நம்ம குறிக்கோளாக வச்சுட்ருக்கோம்.
1: சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ விமானத்தை தவிர்த்துட்டு இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா விமான கட்டணத்தை விட இதற்கான கட்டணம் குறைவாக இருக்கணும்.
0: ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாடு அனுப்பிச்சுட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தப்படுத்த அது வந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்?
0: வணிகத்துறையில வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது ஒரு 300-400 km டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது ஊருடைய மத்தியிலேருந்து இன்னொரு ஊர் மத்தியக்குள்ளே ஒரு, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி, இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டெய்லியே எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் இன்னொரு இருக்கும். ஸோ 2047 விக்சித் பாரத் குறிக்கோள் வந்து ரயில்வேஸ்ல என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே, அகமதாபாத், ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகலாம் அப்படின்னா நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகமாக, நிறைய வணிக போக்குவரத்து நிறைய நடக்கும், அந்த மாதிரி பொருளாதாரம் மேம்படும்.
1: சார் இதற்கான வேக வரம்பு வந்து அதிகபட்சமாக ஒரு 400 km இருக்கணும், அப்போ தான் நம்ம விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 600 km வேகத்தில் செல்லும் பொழுது இப்போ நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பயணிக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுமா, அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யுமா?
0: ஸ்பீடு பிரச்சனை இல்லை, ஏன்னா விமானத்தில் 800 மேலே நம்ம பயணிக்கிறோம். ஸ்பீடை விட வந்து இந்த ஆக்சலரேஷன், இந்த ஸ்பீடு எப்படி மாறுது, நம்ம இருக்கிற முதல்ல ரெஸ்ட்லேருந்து 0 speed எப்படி அந்த 600 km நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அதுதான் இங்கேருந்து முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாட்லேயே சீட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தரையில் ஸ்ப்ரிங் இருக்கும், அது ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அது இந்த பாட் ஆக்சலரேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் இந்த தரை வந்து பின்பக்கமாகும் கொஞ்சம் சரி ஆரம்பிக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் தெரியாது. அப்புறம் ஸ்பீடு எப்படி பிக்கப் ஆகிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வரும்போது இந்த தரை வந்து திருப்பியும் அதனுடைய ஒரு ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதை நம்ம ஈஸியாக மக்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அமைச்சிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை.
1: அந்த ஷேக் கூட இல்லாமல்
0: அந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட் நகரும் போது இந்த ஃப்ளோர் அவ்வளோ உடனே நகராது.
1: அப்போ உள்ளர பயணிக்கும் பொழுது எதுவுமே தெரியாது, நார்மலாக
0: அது வந்து ஆக்சுவலாக பிளேனில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேக்யூம் டியூப் வேக்யூமில் இருக்கும், பாடுக்குள்ளே வந்து சாதாரண ப்ரெஷர் இருக்கும். எப்படி பிளேனில் நீங்கள் விமானத்தில் பறக்கும்போது வெளியே ஆக்சுவலாக ப்ரெஷர் கம்மி, உள்ளே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் டியூபுக்குள்ளே வேக்யூம் இருக்கும், இதில் இந்த பாடுக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல, மக்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சாதாரண ப்ரெஷர் இருக்கும். அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி பிளேனில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான்.
1: இப்போ ஒரு சீட்ல இருந்து இன்னொரு சீட்டுக்கு போயிட்டு வரலாம்,
0: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: நடமாடலாம், எல்லாமே செய்யலாம்.

0: இந்த ஆக்சலரேஷன் நடக்கும்போது இங்கே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. எப்படி இப்போ பிளேன்ல டேக் ஆஃப் பண்ணும்போது மாதிரி பண்ணணும், அதே மாதிரி தான்.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில் செயல்படுது, அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்க சார்.
0: மூணு தொழில்நுட்பம் அதில் வந்து ஒன்று சேருது. ஒன்று முதலே ஏற்கனவே வாக்யூம் டியூப்னு சொல்லிட்டேன். இந்த டியூபை வந்து நம்ம எப்போவுமே ஒரு வாக்யூமில் வச்சுருக்கணும். உள்ளே காற்றை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும், கரண்ட் செலவாகும். அதுக்கு பதிலாக வந்து முதல்லயே ஒரு வேக்யூம் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வேக்யூம் காரணம் கொண்டு நம்ம வந்து சிதைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாடு வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு அந்த டியூபுடைய கேட்லேருந்து பாடோடைய கேட்டுக்கு வந்து சேரும். பாடோடைய கேட் ஓப்பன் ஆகும், மக்கள் போக்குவரத்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டியூபோட கேட்டும் பாடோட கேட்டும் மூடிட்டு அந்த வெஸ்டிபியூல் ரிட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாடை திருப்பி நகரலாம். அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்டிபியூல்

0: அந்த வெஸ்டிபியூல் ரிட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாட் திருப்பி நகரலாம். அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்டிபியூல் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது, இல்லை ஸ்டேஷன் ப்ரெஷரும் பாட் ப்ரெஷரும். டியூபுடைய வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து வேக்யூம் டியூப்ன்றது ஒரு தொழில்நுட்பம், அது எப்படி அந்த வேக்யூம் அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் சொன்னது. மேக்னெட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் வந்து நிறைய இடத்துல சைனா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்கிற ரெண்டு மூணு நாடுகளில் இங்கே மேக்னெட்டிக் லெவிடேஷன் இப்போ இங்கேருந்து காமிச்சு விட்ருக்காங்க. அதை பயன்படுத்தினா அது வந்து ரெண்டாவது தொழில்நுட்பம். மூணாவது வந்து மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன், அதாவது இந்த நம்ம தரையிலேயே படாமல் இந்த பாட் போகணும் அப்படின்னா நம்ம உந்து சக்தியுமே வந்து காந்த சக்தியாக இருக்கணும். லிவிடேஷனுக்காக மட்டும் மேக்னெட்டிக் இல்லாமல் ப்ரொபல்ஷனுக்காகவும் மேக்னெட்டிக்காக இருக்கும், இன்ஜினும் வந்து மேக்னெட்டிக்காகவே தான் இருக்கணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இங்கேருந்து ஹைப்பர்லூப் ஒத்து வரும்.
1: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
5: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. நேர்களை கேட்கலாம் திரு இசை

திரைசையில் முதலாவதாக ஒலிக்கும் பாடல் பெற்ற திரைப்படம் கண் சிமிட்டும் நேரம். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடலுக்கு இசை வி எஸ் நரசிம்மன். பாடல் வரிகள் விஜயன். ஆம், இந்த கண் சிமிட்டும் நேரம் நிச்சயமாகவே நாம் கண்கள் அடைக்காமல் பார்க்க தூண்டும் நேரம். கேட்டு பார்ப்போமா?

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் வேளாண்மை முறைகளும் குறித்த உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள். தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகளில் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே. குமரி பண்பலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிந்து நதிப்பூ. இந்த பாடலுக்கு இசை சௌந்தர்யன், பாடல் பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. இந்த மத்தளம் சாதாரண மத்தளம் அல்ல, இது காதல் சப்தம் கேட்கும் வித்தியாசமான மத்தளம். அது என்ன மத்தளம் என்று கேட்டுத்தான் பார்ப்போமே.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கூலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ரூபாய் 500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.

பொதுவாக ஆண் குயில்தான் இனிமையாக பாடும். ஆனால் இங்கே இந்த இளங்குயில் பூங்குயிலும் பாடுகின்றது. என்ன பாடல் என்று கேட்டு பார்ப்போமா? பாடலின் படம் கலியுகம். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடலுக்கு இசை சந்திரபோஸ். பாடல் வரிகள் வாலி,

நாளை இரவு 8:05 ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டி 2026 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ஆசிய கோப்பை பெண்கள் T20 கிரிக்கெட் போட்டியின்

நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை இரவு 8:05 முதல் இரவு 9 மணி வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. நேரம் 9:48. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. திரையில் இனி வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் மனோ அரண்மொழி குழுவினரின் குரலில் ஈரமான ரோஜாவே. ஆம், இந்த பரிசு காதலின் லக்கி பரிசு.

நேர்லே இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. உங்கள் விருப்ப பாடல்களை நேர்லையில் கேட்டு மகிழலாம். நேர்லை இன்றிரவு 10:05.

சர்க்கரை இசையில் இனி வருவது விடுதலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்திரபோஸ் குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கு இசை சந்திரபோஸ், பாடல் வரிகள் கவிஞர் வாலி. இந்த விடுதலை கீதம் காதல் கலந்த ஒரு சுகராகும்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: திரைசை நிறைவு பெற்றது நேர்களே. மீண்டும் திரைசை இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் நேர்லையாக இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நேர்களே, இது உங்கள் நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டுமா நேர்களே? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-2240-290-7222, இணைப்பு எண் 04652, மற்றொரு எண் 8903257309. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களே.

0: கிலாமுட்டம் நேர்லையின் முதல் நேயர் யார் எங்கிருந்து பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மரவன்குடியில் பிறந்த ராதாகிருஷ்ணன் ஐயா. ஆ சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?

0: படம், புது புது அர்த்தங்கள், பாடல் குருவாயூரப்பா குருவாயூரப்பா.
1: குருவாயூரப்பா கேட்கும் போதே அப்படி ஒரு பக்தி வருது இல்லையா? இவர் காதல் பக்தி கேட்கலாமா? நன்றி.

ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நிலா முற்றத்தில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெய்யூர்ல இருந்து உதயகுமார்.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து சாந்தி, அதுல நெஞ்சத்திலே நீ ஏற்று வந்தாய், சுஷிலா பாடின பாடல்.
0: சுஷிலாமா பாடின பாட்டு இல்லையா, இரவு நேரத்துல மனதுக்கு பிடித்தமான பாடலை கேட்டிருக்கீங்க. நன்றி சார், வந்துட்டு இருக்குது.
1: நன்றி.

0: நிலாமுற்றத்தின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: புன்னைநகர் ஜெய் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சாமந்தி பூ, கனவுகள் தொடர்புடைய பாட்டு.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேரம் 10:17. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி.

0: வணக்கம் வணக்கம் சார், நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கருங்கல் பாரூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மைதிரி என்னை காதலி பாடல். ஒரு பொன்மானை நான் காண தகுதியோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதியோம், தலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்த பரவசம். அந்த இனிமையான பாட்டு தாங்க மேடம்.
0: வாயாலேயே நீங்க நினைச்சிருக்கீங்க, நடனம் ஆடிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ குரலை கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றி.

0: நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா முற்றம் நேர்களை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: செட்டியார் மடத்துல இருந்து மணிகண்டன் ஐயா பேசுறீங்க. உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: எனக்கு கவிக்குயில் படத்துல இருந்து பாலகிருஷ்ணா பாடிய பாடல்.
0: பாலமுரளி கிருஷ்ணா பாடிய
1: பாலமுரளி கிருஷ்ணா பாட பாடிய பாடல்.
0: சின்ன கண்ணன் அழைக்கிறான் இல்லையா?
1: அழைக்கிறான் அந்த படம்.
0: இந்த நாளுக்கு பொருத்தமான பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: நன்றி மேடம்.
0: எல்லாரும் சேர்த்து கேட்கலாம். நன்றி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: ஆகாஷ்வாணி குமரிப்பண்பலை 101 நேர்களை நீங்கள் நிலாமற்றத்தில் எழுந்திருக்கின்றீர்கள். நேரம் சரியாக 10:30. இந்த நேரத்தில் நம்மோட பேச காத்து கொண்டிருக்கும் நிலாமற்றத்தின் நேயர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். லைல தான் இருக்கிறீங்கம்மா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளங்கடையிலிருந்து ரைமா அம்மா. படம் வந்து காதல் ஓவியம், பாட்டு வந்து எஸ்பிடி சாரும் ஜானகி அம்மா பாடிய பாட்டு. குயிலே குயிலே, அந்த பாட்டு.
0: குயிலே குயிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? வித்தியாசமான பாடல், உங்களை விருப்ப பாடல். குமரி பண்பலை வாயிலாக எல்லோரும் சேர்த்து கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றி.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி. எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: நிலா முட்டத்தின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி. பயங்கர உற்சாகமா இருக்கிறீங்களே, சாப்பிட்டீங்களா? அந்த உற்சாகம் தெரியுது. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் ஆனந்த ஜோதி பாட்டு.
0: அந்த புலவர்களுடைய பொய்ய சொல்லதான் இவ்வளவு வேகம் இல்லையா? சரி சரி சரி, இந்த பாட்டுல என்னெல்லாம் பொய் சொல்லிருக்காங்கன்னு கேப்போம். கேப்போமா? நன்றிம்மா, நன்றி.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நிலா முற்றத்தின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அறிவிப்பாளருக்கு
0: வணக்கம் ஐயா. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சண்முகம், மேற்கு சிவகண்டம்.
0: சொல்லுங்க.
1: படம் கரிசன்
0: படம்
1: ஹரிதாஸ்.
0: ஹரிதாஸ்
1: கிருஷ்ணா முகுந்தா முரனாரே,
0: உங்க குரல கேட்ட அந்த பாடல இப்போ யார் பாடினா? தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கிறார். அவருடைய குரல கேட்கலாம். நன்றி. 1944 வெளிவந்த படம் அது. நன்றி ஐயா, நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: குமரிப்பண்பலை 101 நேரம் சரியாக 10:46 இந்த நேரத்தில் நிலாமுற்றத்தில் நம்முடைய இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: படத்துல இருந்து என்ன பாடல்?
3: திரைப்படம் வந்து
2: சரி, அனைவருமாக சேர்ந்து கேட்கலாம். நன்றி.

0: விழாமுற்றத்தின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மார்த்தாண்டம் பக்கம் 8 மணியில இருந்து ராஜசேகரன் அட்வொகேட். திரைப்படம் வந்து ஒளிவிளக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடம்.
0: எத்தனையோ விளக்கு இருக்குது, அதுல நானும் ஒரு விளக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? சரி சரி, பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி, தேங்க்யூ.

0: நிலாமுற்றத்தின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க யார், இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆனதுனால அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுப்ரபாதம் என்கிற படத்தில் கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நான் நடக்கும் என்கிற பாடல் வேண்டும்.
0: பாரசுல இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணன் பாடல் கேக்குறீங்க.
1: ஆமா,
0: நிகழ்ச்சி நிறைவு நேரம் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் சார்பாக இந்த பாடல கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

சுப்பிரபாதத்தோடு தொடங்கிய காலைப்பொழுது சுப்பிரபாத பாடலோடு நிறைவு பெற்றுகின்றது. நிலாமுற்றத்தில் நீங்கள் கேட்ட பாடலின் இனிமை போல உங்கள் கண்களையும் தூக்கம் இனிமையாக தழுவட்டும் என்று குமரி பண்பலை மனதார வாழ்த்துகின்றது. இந்த நிலாமுற்றம் நிகழ்ச்சிக்கு நேரலை, நிகழ்ச்சிக்கு உதவி ஏ ஜெயக்குமார், நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு சுஜாதா தினகுமார். மீண்டும் சந்திப்போம் நேர்களை. நிறம் இரவு 11 மணி, இனி கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் நட்ராஜ் இன்னைக்கு உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். அரிஹரன் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எம்ஜி ஸ்ரீகுமார் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: முதல்வன் படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எஸ் ஜானகி, சங்கர் மகாதேவன் இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:24 ஆயிட்டு இருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அம்ருதா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டோம். நேரம் 11:35 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து. தேவா அவர்களுடைய இசையில், தேவா அவர்களுடைய வாய்ஸில், கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

நேரம் 11:47 ஆயிட்டிருக்கு. ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேதர், மலேசியா வாசுதேவன் அண்ட் ஸ்வர்ணலதா இவங்களுடைய குரலில், புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில், பரணி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை

காரு வச்சு அழைக்கணும் கச்சேரி

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எத்தனையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, ஏன்

0: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
1: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நாங்க. நிஜமாக வருவேங்க, நிஜமாக வருவேங்க. வயசான மனுஷங்க வாயார மனசார வாட்டணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரி திராட்சையும். வாங்கிட்டு வாடா, சின்னுட்டு போடா, வந்துடு உனக்கும் வீரம்னாங்க. நான் திங்க போறேன், நான் திங்க போறேன், அப்புறம் பாரு நம்மூர் காளைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, வித்து வர பொங்கட்டாதான். எல்லாம் சோறா போய், எல்லாம் சோறா நடந்து வாடா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்
1: ஒரு ஜீவ

போட்டியாங்கி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான் உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:09. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பக்தி பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தேசூர் டி முருகதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஸ்ரீ மகாகணபதே என்று தொடங்கும் என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டச்சாபு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

சதுர்புஜஹ ப்ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஹிஷ்ணுர் ஜகதாதிஜஹ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுஹ உபேந்திரோ வாமன ப்ராம்சு ரமோகஸ்சு சிரூர்ஜிதஹ.

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹ் சத்கர்த்தா சத்கிருத சாது ஜந்துர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்ச.

நேரம் 5:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி ஜி பாலகிருஷ்ண பிரசாத் இவர்களின் குரல்களில் ஒலிக்கிறது